0: டோஹா கத்தார் தேசத்திலிருந்து டோஹா தமிழ் ஏஜி சர்ச்சினுடையதான போதகர் பாஸ்டர் நேசன் அவர்கள் வாழ்த்துதலை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது அவைகளை காண்போம்.
1: ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். தோஹா கத்தர்லேருந்து தோஹா தமிழ் அசம்பிளி ஆஃப் காட் சபின் சார்பில் கனடா ரிவைவல் பிரேயர் நடத்துகிற அருமையான பாஸ்டர் தயா அவருக்கும் அவரோடு கூட இணைந்து ஒழித்து சேர் அத்தனை கத்தருடைய ஊழியர்களுக்கும் மனதார வாழ்த்துக்கள். கடந்த 100 முறை இந்த ஜபத்தை நடத்த தேவன் உதவி செய்தார். இதனுடைய பின்னாடி பார்க்கும்போது மிகுந்த பிரயாசமாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜப ஊழியத்தை தாராளமாக ஆசீர்வதித்ததை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதை போல தரிசனத்தை பெற்றுக்கொண்ட அன்பு சகோதரனும் ஊழியக்காரனும் ஆகிய பாஸ்டர் தயாவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் தனியாக இல்லை, ஒரு பெரும் சேனையாய் நீங்கள் இருக்கிறீங்க. அவரோடு சித்தி இருக்கிற ஒரு பெரும் சேனை. அருமையான எல்லா ஊழியர்களுக்கும் நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். தொடர்ந்து 100 அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் இந்த ஜெபம் நடக்க வேண்டும் என்பதே நம்முடைய தாகமும் ஜெபமாயிருக்குது. எனக்கும் இந்த ரிவைவல் பிரேயர் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை கூட காண்டவர் உதவி செய்தார். உலகத்திலிருந்து நாலா திசையிலிருந்தும் இதில் இணைந்திருந்து ஜெபிக்கிறோம். கனடா தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, இரட்சிப்புக்காக, மீட்புக்காக இந்த ஏறெடுக்கிற ஜெபம் ஒருபோதும் குறைந்து போகாது, தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். அநேக ஊழியர்கள் இனியும் ஜெபிக்க கடந்து வருவார்கள். தொடர்ந்து சோர்வின்றி இந்த ஊழியத்தை பலமாய் செய்ய நாங்கள் மனதார கேட்டுக்கொள்கிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, கனடா தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். தேசத்தில் இருக்கிற எல்லா அழிவுக்கும், இயற்கை அழிவுக்கும், நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படாத இருக்கிற எல்லா தடைகளையும் விலக்கி பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை அந்த தேசத்தில் தங்கி இருக்கட்டும். அந்த தேசத்தில் இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் பல ஆயிரங்கள், கோடிக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இந்த ஜபம் அதுக்கு ஒரு மூல காரணமாக மாறும்படியாக. பிதா குமாரின் பரிசுத்தாவியின் நாமத்தினால நான் மனதார கனடா தேசத்தையும் இந்த கனடா ரிவைவல் ஜெபத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போறதுக்கு நன்றி. தொடர்ந்து தேவ கிருபைக்குள் மூடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வல்லமுள்ள நாம மகிமைப்பட போறதுக்காய் சோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென்,
0: ஆமென், ஆமென். அடுத்தபடியா பாஸ்டர் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் பாடல்கள் மூலமாக எழுப்புதலை, எப்படியாவது ஜனங்களுக்குள்ளற எழுப்புதலை குறித்த காரியத்தை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு கூட பாடல்களிலே எழுப்புதலின் அடிப்படையிலே பாடல்கள் எழுதி பாடக்கூடிய ஒரு சகோதரர் ஒருவர் தான் பாஸ்டர் விஸ்லி மேக்ஸ்வெல். ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் ஃப்ரம் இந்தியா அவர்களும் வாழ்த்துதலை அனுப்பியிருக்கிறார்கள். வி வில் லிசன் டு ஹிம் நவ்.
2: ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கனடா தேசத்திலே ஊழியம் செய்கிற என்னுடைய நல்ல நண்பர் அருமையான பாஸ்டர் தயா அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஒருவேளை இலங்கை தேசத்தில் பிறந்தாலும் கனடா தேசத்தில் அவர்கள், ஆமேன், கர்த்தர் அவர்களை வைத்து அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். ஆனாலும் தானியலை போல, நிகேமியாவை போல ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தாலும் தன் தேசத்தை குறித்த பாரம், ஆமே, நான் வாழ்கிற தேசத்தை குறித்த பாரம் இவரை அதிகமாக பிடித்ததினாலே அந்த தரிசனத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். உலகத்தில் இருக்கிற அநேகரை இந்த ஜூம் வாயிலாக இணைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமீன். இன்றைக்கு 100வது நாள், செப்டம்பர் 21வது அந்த தேதியில 100வது ஜெபத்தை அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். அருமையான மோகன் சி லாசரஸ் அண்ணே அதுல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாங்க. ஆமேன். இந்த ஜெபம் தொடர்ந்து நடப்பதாக, எழுப்புதலை பார்க்கும் வரைக்கும், தேசங்கள் அசைக்கப்பட வரைக்கும், ஆமீன், தேவ ராஜ்யம் இந்த தேசங்களிலே ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் இந்த ஜெபம் தொடர்ந்து நடக்க அருமையான தாசனுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அருமையான பாஸ்டர் தயா அவர்களையும் இந்த முயற்சியையும் இந்த ஜெப ஊழியங்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். God bless you. இணைந்து ஜெபியுங்கள், தேசத்தை சுதந்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்,
0: ஆமென். பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் மான்ட்ரியல்ல இருந்து ட்ரூ லைட் கிறிஸ்டியன் மிஷனரி சர்ச் நம்முடன் தொடர்ந்து இணைந்து ஜெபிக்கிற போதகரில் ஒருவர் பாஸ்டர் ஆண்ட்ரூ. அவர்கள் இப்பொழுது நமக்கு மான்ட்ரியலிருந்து வாழ்த்துதலை சொல்லுகிறார்கள். பாஸ்டர் ஆண்ட்ரூ,
3: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். 100வது கனடா ரிவைவல் பிரேயரிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அநேக தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் அநேக தேசங்களிலிருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அநேக ஊழியருடைய தேவ செய்திகள் இன்னும் ஜெபிக்கும்படிக்கான உந்துதலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு விதமான செய்திகள் நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 100வது ஜெபத்தினிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்தும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்வீராக. ஆண்டவரே அக்னியை போட வந்தேன், அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இன்னும் உங்களுடைய பிரசன்னத்தை தேசத்தில் ஊற்றுவீராக. ஜோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே பூமியிலே நடக்கப் போகிறபடியினால் நன்றி. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைகள் நிறைவேறப்போகிறபடியினால் நன்றி. அநேகர் ரட்சிக்கப்படப் போகிறார்கள், அநேகர் சபைகளிலே சேர்க்கப்படப் போகிறார்கள், மகிமையுள்ள காரியங்கள் நடக்கப் போகிறபடியினால் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். உமக்கே கனம் துதி மகிமைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.
0: அமேன். அடுத்து பாஸ்டர் எஸ் ஜே சி செல்வகுமார், மேசியா மினிஸ்ட்ரியை சேர்ந்த பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் இந்திய தேசத்திலிருந்து தன்னுடைய வாழ்த்துதலை அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய வாழ்த்துதலை நாம் கேட்போம்.
4: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கனடா ரிவைவல் பிரேயர் ஜூம் மீட்டிங் 100வது கூட்டத்தை அடைந்திருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு காரியத்தை செய்வது பெரிதல்ல, தொடர்ந்து செய்வது தான் முக்கியம். எல்லா சோதனைகளையும் போராட்டங்களையும் தாண்டி இந்த கனடா ரிவைவல் பிரேயர் மீட்டிங் 100வது ஜூம் மீட்டிங்கை அடைந்து ஒரு சாதனை புரிந்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் தயா அவர்கள் இந்த கூட்டத்தை முன்னின்று எவ்வளவோ சிரத்தின் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பல ஊழியர்களை இணைத்து அரவணைத்து இந்த ஊழியத்தை மறைந்திருந்து செய்கிற அவருக்கு உண்மையாகவே கர்த்தர்தாமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆயுள் நாட்களையும் கொடுத்து இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வேத வசனத்தின்படி இந்த கூட்டம் நிச்சயமாய் இனி வருகிற நாட்களிலே உலகம் முழுக்கும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவது மட்டுமல்ல, இந்த கனடா தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் ரட்சிக்கப்பட காரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியே நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த கனடா ரிவைவல் பிரேயர் மீட்டிங் 100வது கூட்டத்துக்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இதுவரை தடையில்லாமல் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்து இந்த 100வது மீட்டிங்கை நடத்துகிற ஒரு சாதனையை நீ செய்ய வைத்ததுக்காக நன்றி. இனி வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமாய் அநேக ஆயிரங்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை தார். இந்த கூட்டத்தின் தேவைகளை சந்தி பாஸ்டர் தயா அவர்களுக்கு வேண்டிய சுகபலனை தார். இதற்காக ஒத்துழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய சுகம் பல கிருபைகளை தந்து எல்லாருக்குள்ள இந்த ஒரு மனம் தொடர்ந்து நிற்கவும், தொடர்ந்து இந்த கூட்டம் செயல்படவும், நூறல்ல கர்த்தருடைய வருகை தாமதித்தால் 1000 கூட்டங்களை தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நடத்தவும் கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து இந்த மேசியா ஊழியங்கள் சார்பாக இந்தியாவிலிருந்து இந்த 100வது கூட்டத்துக்காக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.
0: ஆமென். சியோன் குமாரத்தியின் மதியிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்பது மிகவும் அவசியம். அன்னால் இருதயத்தை ஊற்றி ஜபித்தால் சாமுவேல் பிறந்தான். எழுப்புதல் பிறப்பதற்கு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் ஊற்றப்படுவது மிகவும் அவசியம். தொடர்ந்து ஜபிப்போம். பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் அடுத்த வாழ்த்துதலை சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பினுடையதான போதகர் பாஸ்டர் ஆண்டன் அவர்களை இப்பொழுது நாம் கேட்போம்.
5: Praise the Lord. Canada Revival Prayer 100வது நிகழ்வை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் கூட ஒரு தடவை இந்நிகழ்விலே கலந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பஸ்தயா அவர்கள் மிகுந்த ஒரு பாரத்தோடு கூட தேசத்திற்காக செயற்பட்டு திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய, தேசத்திற்காக பாரத்தோடு ஜபிக்கக்கூடிய அநேகரை ஒன்று திரட்டி சர்வதேச ரீதியாக இதை செய்வது இலகுவான காரியமல்ல. கர்த்தரவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் இந்த நிகழ்வு, அதாவது இந்த ஒரு ஆன்லைன் மூலமான ஜபக்கூடுகை ஆசீர்வாதமாக அமையவும், தேவன் தம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு கனடா தேசத்திற்கு தம்முடைய கிருபைகளை நிறைவாய் கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. நாங்களும் அதற்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கனடா ரிவைவல் பிரேயருக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் தாங்கி நடத்தினீர், 100வது தடவை காணும்படி செய்தீர். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இதை ஆசீர்வதியும். ஜெபிக்கிற ஜனங்களை கூட்டி சேர்த்து தேசத்தில் நன்மை உண்டாகத்தக்கதாக கனடா தேசத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
0: ஆமேன். நெக்ஸ்ட் பாஸ்டர் பிரபு ஐசக் ஃப்ரம் யூஎஸ்ஏ. சாலிட் ராக் ரிவைவல் ஏஜி சர்ச்சினுடையதான போதகர் பிரபு ஐசக் அவர்கள் போதகர் பிரபு ஐசக் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துதல் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். Now we are going to listen to him through this video clip.
6: கிறிஸ்துவுக்குள் பிரியமான பாஸ்டர் தயா மற்றும் அனைத்து கனடா எழுப்புதல் ஜெபக்கூடுகையின் தலைவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கனடாவினுடைய எழுப்புதலுக்காக ஜெபித்த முதல் கூடுகையிலிருந்து இன்றைக்கு 100வது கூடுகையை விசேஷித்த வகையில் அருமையான சுவிசேஷகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக இன்றைக்கு செய்தி அளிக்கும்படியாக வாழ்த்தும்படியாக ஒரு நல்ல கூடுகையாக அமையப்போவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேசமே பயப்படாதே, கனடா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த எழுப்புதல் ஜப கூடுகையிலே கூட ஒரு முறை அடியேன் கலந்து செய்தி அளித்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக கொடுத்த வாய்ப்புக்காக பாஸ்டர் தயாவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கும் நான் நன்றியை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த நல்ல 100வது ஜபக்கூடுகைக்காக நாம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக பாரத்தோடு உம்முடைய அடியார்கள், ஊழியர்கள், தேவ மனிதர்கள் இணைந்து இதோ 100 கூடுகைகளில் இதுவரைக்கும் ஜபித்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அநேக காரியங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. இன்னும் கூட பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக தேவ செய்தி அளிக்க வந்திருக்கிற அருமையான உலக சுவிசேஷகர் சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர் மூலமாகவும் நீங்கள் கொண்டு வரப்போகிற எழுப்புதல் செய்திக்காகவும் நான் நன்றி படைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியாக பாஸ்டர் தீபன் டேவிட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அசம்பிளி ஆஃப் காட் சர்ச், அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடையதான போதகர் பாஸ்டர் தீபன் டேவிட் அவர்கள் இப்பொழுது தன் தேசத்திலிருந்து கனடா ரிவைவல் நமக்காக எழுப்புதலுக்காக வாழ்த்துதலோடு கூட செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இறுதியாக நாம் அவருடைய வாழ்த்துதலை நாம் கேட்போம்.
7: கிறைஸ்த லார்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் பாச தீபன், அசம்பிளி ஆஃப் கோட் சர்ச், மல்லாவி, ஸ்ரீலங்காவில் இருந்து கனடா தேசத்துக்கான இந்த 100வது எழுப்புதல் ஜெபத்தில் பங்கு பற்றி இருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டுடைய கிருபையினால இந்த ஜெபமானது 100 வரைக்கும் வந்திருக்கிறது. உண்மையிலேயே 100வது என்கிற நிலக்கத்தை எட்டி பிடித்திருப்பதே ஒரு எழுப்புதலினுடைய ஒரு பெரிய அடையாளம் மாத்திரமல்ல, இந்த ஜெப ஊழியத்தில் ஆவியானுடைய வழிநடத்திலும் அவருடைய வல்லமையும் இருக்கிறது, அது வெளிப்படுத்துகிறது. அருமையான பாச தயாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படியே இன்னும் அநேக தேவ மனிதர்கள் கனடாவில் இணைந்து உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கிற தேவ தாசர்களையும் தேவ பிள்ளைகளையும் இணைத்து இந்த ஜெபத்துக்கூடாக கனடாவை எப்படியாவது அசைக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்குள் நீங்கள் இருந்து செயல்படுகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான மகிமையான மேலான காரியமாக இருக்கிறது. தேவ கிருபையினால இந்த ஊழியங்களில 3 தடவை தன்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்க அடியனுக்கும் ஆண்டவர் கிருபை தந்தார். உண்மையிலே இந்த ஊழியமானது ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகை வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெற வேண்டும். அதற்குள்ளாக கனடா தேசம் ஒரு பெரிதான மகிமையான எழுப்புதலை காண வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் இந்த ஜெபங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் மகிமையான பெரிய மாற்றத்தை கனடா தேசத்துக்குள்ளே கொண்டு வருவாராக. நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அன்பின் பரம பிதாவே, இந்த நல்ல 100வது எழுப்புதலை காணும் இந்த கனடா தேசத்தின் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பல்வேறுபட்ட தேசங்களின் தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகளாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கனடாவில் ஒரு எழுப்புதலை காண வேண்டும் என்று உம்முடைய தாசருடைய வாஞ்சையையும் ஏக்கத்தையும் இருதய துடிப்பை அறிகிறீர். அவர்களுடைய அந்த வாஞ்சையின்படியே தேவரீர் பரத்திலிருந்து உம்முடைய வல்லமை அனுப்பி உம்முடைய ஒத்தாசைகளை அனுப்பி உம்முடைய எழுப்புதலின் ஆவியை கொடுத்து உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலர்களாக மாற்றி தேவ பிள்ளைகளை திருச்சபைகளை மலைமேல் உள்ள பட்டணங்களாக மாற்றி உபயோகப்படுத்தி கனடாவை அசைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறதான அந்த பெரிதான எழுப்புதலை கனடாவுக்கு கொடும். ஆசீர்வதி ஜெப ஊழியம் தொடர்ந்து நடக்கட்டும். தேவ கிருபையை வேண்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.
0: ஆமேன், ஆமேன். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பதாக ஒரு வசந்த காலம் வரப்போகிறது என்பதை இயேசு நமக்கு கூறியிருக்கிறார். அந்த வசந்த காலம்தான் சபைக்கு ஒரு எழுப்புதலின் காலம் என்று சொல்லி நாம் எல்லோரும் விசுவாசித்து அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப ஜெபத்திலே பாஸ்டர் சொன்னதை போல ஒரு உள்ளங்கை மேகம் தெரியும் வரைக்கும் நாம் கர்மேலை விட்டு இறங்க வேண்டாம். முழங்காலில் தன் முகம் பட ஜெபித்துக் கொண்டிருந்த எலியாவை போல தொடர்ந்து ஜெப சிந்தையில் இருப்போம். தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். Let us all continually be connected, தொடர்ந்து இணைந்திருப்போம். இப்பொழுது பிரதர் அப்ரஹாம் செல்வராஜ் அவர்கள், ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸை சேர்ந்த பிரதர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய தாசன் அவர்களை நம்மத்திலே அறிமுகப்படுத்துவார்கள். என்னுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோமா பிரதர் அப்ரஹாம்?
8: தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். அது மாத்திரமல்ல, இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் சார்பாகவும் கனடா தேசத்தில் நடக்கிற இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாஸ்டர் தயா அவர்கள் 3 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த காரியங்களை அவர் ஒழுங்கு செய்து கொண்டிருந்த பொழுது நான் அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். இந்த 100வது ஜெபத்தை கர்த்தர் அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரமும் அல்ல, ஒரு காரியத்தை நான் கவனிக்க முடிகிறது, எல்லோரும் ஒரு மனதோடு வந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இந்த கனடா ரிவைவல் மீட்டிங்கை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்வார் என்பதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. சங்கீதம் 65:2 சொல்வது போல, அவர் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள், ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். கர்த்தர் இந்த நாளிலும் நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். விசேஷமாக பாஸ்டர் தயாவுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய பாரம் இந்த பாஸ்டர் ஒவ்வொரு பாஸ்டர்மார்களையும் ஒன்று கூடி, சபைகள் ஒன்று கூடி, சபைகளுடைய விசுவாசிகள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்திலே ஒரு மாற்றம் வருவது நிச்சயம். கர்த்தர் நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வேளையிலும் அன்பு சகோதரரை நாங்கள் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பாஸ்டர் தயா அவர்கள் தயவாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நீங்கள் பாஸ்டர் நீங்க வெல்கம், பிரதரை நீங்க வெல்கம் பண்ணுங்க என்று சொல்லி இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் கனடாவிலே கடந்த 10 ஆண்டுகளாக கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நாங்கள் தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். பல சபைகள் எங்களோடு கூட, உங்களுடைய சபைகளும் எங்களோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தை நடத்தி எங்களுக்கு பெரிய ஒரு துணாக இருப்பதில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் அன்பு சகோதரர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், தொடர்ந்து இந்த எழுப்புதலை, இந்த எழுப்புதலின் ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். தேவன் பெரிய காரியங்களிலே கனடா தேசத்திலே வருகிற நாட்களிலே செய்வார். அது மாத்திரமும் இல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களோடு கூட வந்து அடுத்த வருடம் நான் வந்து கலந்து திறப்பின் வாசல் ஜெபத்திலே நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் அன்பு சகோதரர் பிரதர் மோகன் சீலாசஸ் அவர்கள்.
9: பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக மாதந்தோறும் இப்படி தெய்வ பிள்ளைகள் இணைந்து ஜெபித்து வருகிறதை அறிந்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது இது 100வது நாளாக பல தெய்வ பிள்ளைகள், பல தேசத்தை சார்ந்தவர்களும், முக்கியமாய் கனடா தேசத்தை சார்ந்த ஏராளமான மக்கள் இணைந்து கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். பாஸ்டர் தயா அவர்களை பல வருஷமாக எனக்கு தெரியும். அவர்கள் இந்த காரியத்தை பாரமெடுத்து பொறுப்பெடுத்து நான் வசிக்கிற இந்த கனடா தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்ற தரிசனத்தோடு அதை செய்து வருகிறதை அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான சகோதரர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன். அவள் எடுத்துக்கொண்ட இந்த பிரயாசத்தினுடைய பலனை இனி வருகிற நாட்களில் சீக்கிரத்தில் காணப்போகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஜபத்தில் இணைந்து நிற்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதுவும் ஒரு தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறபடியால் ஆண்டவர் உங்கள் மேலே பிரியம் வைத்திருக்கிறார். இதனுடைய பலனையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் காண்பீர்கள். சரி, இந்த 100வது மாதம் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறதே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ல வேண்டும்? ஜெபித்தபோது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின முக்கியமான ஒரு காரியம், ஜெபம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசி எலியா. அவருடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அவரை கொண்டு அவர் வாழ்ந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த சம்பவம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்தால் நலமாயிருக்கும் என்று ஆவியானவரால் நான் ஏவப்பட்டேன். பரிசுத்த யாக்கோபிலின் நிருபம் 5:17-18 வாசிக்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது பூமியின் மீது 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாமல் போயிற்று. திரும்பவும் ஜபம் பண்ணினான், ஆண்டவர் மழையை கட்டளையிட்டார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. நம்மை போல பாடுள்ள மனிதர் தான், நம்மை போல பயந்த சுபாவம் உள்ளவர், நம்மை போல சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலையிலே கடந்து போனவர், நம்மை போல சில தவறான ஒரு காரியம் முடிவெடுத்து ஆண்டவரே வந்து எலியாவை இங்கே ஒன்ன வேலை என்ன செய்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய சாதாரண ஒரு பலவீனம் உள்ள மனிதர் தான், பாடுள்ள மனிதர் தான். ஆனால் ஜெபம் என்று வந்துவிட்டால் கருத்தாக ஜெபம் பண்ணுவாராம். அந்த கருத்தான ஜெபந்தான் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்திலே கொண்டு வந்தது. நீங்கள் பலவீனமுள்ளவளாக இருக்கலாம், சோர்ந்து போகிறவளாக இருக்கலாம், சில சமயத்தில் சில மிஸ்டேக் கூட பண்ணியிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஜெபோன்னு நீங்கள் வந்துட்டால் தேசத்துக்காக பாரம் எடுத்து பொறுப்பாக கருத்தாக ஜெபிக்கிறீங்களே, அந்த ஜெபத்தை தேவன் கனப்படுத்துகிறவர். இப்போ எலியா ஜெபித்த ஜெபங்கள் வேத புஸ்தகத்தில் 1 Kings 17:18 வாசிக்கும்போது அவர் ஜெபித்த 3 சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். எலியாவின் நாட்கள் இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்தில் கர்த்தருடைய தேசமாக இருந்தது. ஆண்டவர் தான் அந்த மக்களை அந்த தேசத்தில் கொண்டு போய் நாட்டி வைத்தார். தேவனுக்கு பயந்தவுடைய வழிகளில் நடந்தவர்கள். ஆனால் யேசபேலின் ஆட்சி காலத்தில், ஆகாப் ராஜாவின் ஆட்சி காலத்தில் தேசம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார். எங்கே பார்த்தாலும் விக்கிரகங்கள், தோப்பு விக்கிரகங்கள், பாகால்கள், சிலைகள், பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக கள்ள தீர்க்கதரிசிகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாம் பெருகி விட்டது.
10: மூன்றாவது
9: என்கிற பெயரில் மந்திரவாத பில்லி சூனியங்கள், தவறான காரியங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தி விட்டது. அது தேவனை ரொம்ப துக்கப்படுத்தின ஒரு விஷயம். இந்த காரியத்தை எல்லாம் கவனித்த எலியாவுடைய உள்ளம் பாரம் கொண்டு தேவ சமூகத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்திருக்க வேண்டும். தேசம் மறுபடியும் தேவன் பக்கம் திரும்பணுமே, ஒரு மாற்றம் வரணுமே, எழுப்புதல் நடக்கணுமே. ஒரு எழுப்புதல் மூலமாக தான் தேசம் தேவன் பக்கம் திரும்ப முடியும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன தேசம் கர்த்தருக்குள்ளே திரும்பணுமே, இந்த மக்கள் பாவ உணர்வடை இந்த மனம் திரும்பி வரணுமே, இந்த பாரம் எலியாவுக்குள்ள. அதனால் அவர் ஜெபித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதனால் தேவன் அவர் காலத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட தீர்மானம் பண்ணி எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லி, வானத்தை அடைத்து விடு, மழை பெய்யாதபடி பஞ்சம் நெருக்கம் வந்தாதான் இந்த மக்கள் உன்னுடைய வார்த்தைகளை கூட கவனிப்பாங்க. எல்லாம் வசதியாக இருக்கும்போது இருக்குங்க கடவுள் என்கிறதை போல மக்கள் நினைத்து கொள்ளுவாங்க என்று வானத்தை தேவன் அடைத்து ஒரு பஞ்ச காலத்தை உருவாக்குகிறார். அதன் மூலம் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை அந்த தேசத்தில் கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் தான் இந்த 1 Kings 17:18 வாசிக்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது. கனடா தேசத்தை பாருங்கள். ஒரு காலத்தில் அந்த தேசம் கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசம். ஆண்டவர் இயேசுக்கு முதலிடம் கொடுத்து அந்த தேசம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். பிரபலமான ஊழியர்கள் அந்த தேசத்திலிருந்து எழும்பி இருக்கிறாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தேசத்தில் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்கிற தெய்வ மனிதர் பீப்புள்ஸ் சர்ச் என்று தொரண்டோலை உண்டாக்கி மிஷினரிகளை அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்பாகவே ஏராளமான மிஷினரிகளை அனுப்பின ஒரு திருச்சபை, மிஷினரி தரிசனத்தை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்கின ஒரு திருச்சபை. அந்த தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கை குறித்து வாசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். அப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் எழும்பி அந்த தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஜான் ஜி லேக் என்கிற பிரபலமான ஊழியக்காரர் ஆண்டவரை கொண்டு பல தற்பன் அடையாளங்களை செய்திருக்கிறார். ஆப்பிரிக்கா நாடுகளையெல்லாம் அவரை கொண்டு அசைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வ மனிதர் உருவாக்கி எழும்பின இடம் கனடா தேசம். பீட்டர் எங்கிரைன் என்கிற தெய்வ மனிதர் இந்தியாவிலேயே பல பட்டணங்களில் கூட்டம் நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டோர்களை வழி நடத்தினவர். இவங்கெல்லாம் கனடா தேசத்திலிருந்து எழுப்பப்பட்ட தெய்வ மனிதர்கள். இதுபோன்று இன்னும் நிறைய மிஷினரிகள், ஊழியர்கள் அந்த தேசத்திலிருந்து எழும்பி பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசம், இயேசுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின தேசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அந்த தேசத்தை எட்டி பாருங்கள், நோக்கி பாருங்கள். கிறிஸ்தவ தேசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறையா அருவறுப்பான காரியங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது. பாவம் ஒரு பக்கம், தவறான நம்பிக்கை ஒரு பக்கம், தேவனை துக்கப்படுத்துகிற பல காரியங்கள் பெருகிவிட்டது. அது நிமித்தமாகத்தான் பாரம் கொண்ட சில தெய்வ பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கும்படியாக இணைக்கப்பட்டு எலியாவை போல ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவர் எலியா என்று ஒரு மனிதனை தூண்டி எழுப்பி ஜெபிக்க வைத்ததை போல தயா என்கிற ஒரு மனிதருக்குள்ள இந்த பாரத்தை கொடுத்து ஆண்டவர் தொடர்ந்து ஜெபத்தை நடத்தும்படி வழி நடத்தி கொண்டு வருகிறார். சரி, இந்த நேரத்தில் எலியா ஜெபித்த 3 இடங்களை நான் சுட்டி காண்பித்து ஒரு தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்போது எதிலெல்லாம் நாம் கவனம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும், அதை இந்த மூன்று பகுதியிலும் பார்க்க முடியும். முதலாவது ஒன்று ராஜாக்கள் 17 சாரிபாத் விதவின் வீட்டில் எலியா இருந்தபோது அவங்க தான் போஷிக்கப்படுகிறார். அவருடைய மகன் மரித்து போகிறான். ஒரு இளம் வாலிபனாக இருந்திருக்க வேண்டும். அந்த வாலிபனுடைய மரணம் அந்த விதவியனுடைய உள்ளத்தை கலங்க பண்ணினாரு. அதனால் கண்ணீரோடு எலியா கிட்ட சொன்னபோது எலியா அந்த மகனை கேட்டு வாங்கி மேலறையிலே தான்

பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. பிள்ளையின் மேல் விழுந்து 3 தரம் குப்புற விழுந்து கர்த்தர் நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். இது எதை காண்பிக்கிறது? மரித்து போன ஒரு மகன் உயிர் பெற ஜெபிக்கிறார். எழுப்புதலுக்காக ஜெபிப்பது என்பது மரித்து கிடக்கிற ஆத்மாக்கள் உயிர் பெற்று எளிமை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபம் செய்வது. கண்களை ஏறெடுத்து பாருங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகம் என்ற வார்த்தையின்படி பாவத்தினாலே மரித்து கிடக்கிற ஆத்மாக்களை எங்கும் பார்க்க முடிகிறது. வாலிபர்கள் ஒரு பக்கம், வயோதிபர்கள் ஒரு பக்கம், வாலிப பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க, போதை வசக்கு அடிமைப்பட்டவர்கள், தவறான நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டவர்கள், தெய்வம் அல்லாதவர்களை தெய்வம் என்று நம்பி ஏமாந்த நிலைமையில் பாவ அந்த மரணத்துக்குள்ளாக்கப்பட்ட ஆத்மாக்கள் அவங்கெல்லாம் உயிர் பெறணும். அவங்கெல்லாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும். மறித்து கிடக்கிறவங்க உயிர் பெற்று எழும்பணும். அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். அதுக்கு தான் ஜபம். அப்போ அதற்கு எலியா என்ன ஜபம் செய்கிறார்? அந்த முகம் குப்புற அந்த பிள்ளையின் மேலே விழுந்து ஒரு பாரம் அவருடைய உள்ளத்தை அழுத்துகிறார். இந்த விதவையினுடைய மகன் மறிச்சுட்டானே, அந்த விதவைக்கு எவ்வளோ பெரிய துக்கம் என்று ஒரு பாரம். அந்த பாரத்தில் தான் தன் கட்டிலின் மேல் கிடத்தி அந்த பிள்ளையின் போல 3 தரம் முகம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறார். அந்த பிள்ளையின் ஆத்மா திரும்பி வரணும் என்பதாக. அதுதான் முதலாவது நாம் கவனித்து ஜெபிக்க வேண்டியது. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆத்மாக்கள் பாவத்தில் மரித்து கிடக்கிறதே, அந்த ஆத்மாக்கள் உயிர் பெற்று எழும்ப ஜெபிக்கணும். அந்த மரணத்தின் கட்டிலிருந்து அந்த ஆத்மாக்கள் மரித்து கிடக்கிற ஆத்மாக்கள் நித்திய ஜீவனை பெறும்படி இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை அவங்களை தொடணும். அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். பாவ உணர்வு உண்டாகணும். அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக ஜெபிக்கிற ஜபம் அது எழுப்புதலுக்கான ஒரு ஜபம். மரித்து கிடக்கிற ஆத்மாவை உயிர் பெற்று எழ வைப்பது, அதுதான் முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் திரளான ஜனங்களை பார்த்து மனதொறுக்குகிறார். ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட உள்ளம் நிம்மதி இல்லாத மக்கள் அவங்களுக்காக பரிதபிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு காலம் வந்தது எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டவர் அழுதார். லூக்கா 19:41 எருசலேம் பட்டணத்தை இயேசு பார்க்கிறார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறார். அவர் அழுகிறார். வாய் ஏன் அழ வேண்டும்? அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆத்மாக்கள், அங்கே இருக்கிற மக்கள், பக்தி உள்ள மக்கள், அங்கே இருக்கிற ஆத்மாக்கள், பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறவங்க, தொழுது கொள்கிறவங்க, பலி செலுத்துறவங்க எல்லாம் இருந்தது. ஆனால் தேவனை குறித்த பயமும் இல்லை, நடுக்கமும் இல்லை, ஆண்டவரை குறித்த அந்த சந்தோஷமும் அவருடைய உள்ளத்தில் இல்லை. ரட்சிப்பை குறித்து ஆண்டவருடைய செய்தி எத்தனையோ முறை அறிவிக்கப்பட்ட போதிலும் அவங்களுக்கு அந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதன் விளைவாக ஒரு பெரிய அழிவு அங்கே வரப்போகிறது. இயேசு அதை அறிந்திருந்தபடினால், ஐயோ உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்திற்கு ஏற்றவர்களை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும், அந்த பாரத்தோடு அவர் ஜெபிக்கிறார். இவ்வளவு ஆத்தமாக இருக்குது, இவ்வளவு செய்தி சொல்லப்பட்டு இன்னும் மன்னன் திரும்பாமல் இருக்கிறாங்களே, ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதே, அந்த பாரத்தினால தான் அவர் கண்ணீர் சிந்தி அழுது ஜெபித்தார். யோசித்து பாருங்க, கனடா தேசத்தில் இருக்கிற எத்தனை லட்சம் ஆத்மாக்கள், எத்தனை செய்திகள், எத்தனை கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு நிர்விசாரமாய் பாவத்திலேயே பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது முடிவு எப்படி இருக்கும்? இயேசுடைய வருகை எப்படி இருக்கும்? உலகத்தின் முடிவு காலத்தில் என்ன நடக்கும்? ஐயோ, அந்த ஆத்மாக்கள் நரகத்தின் அக்னிக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமே. அதை நினைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்த வேண்டும். உங்களுடைய இருதயம் அந்த ஆத்மாக்களை நினைத்து ஒரு கதறுதல் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அந்த மாதிரி எப்படி எலியா அந்த பிள்ளையின் மேலே விழுந்து கதறினாரோ, அதே மாதிரி இந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுமே. இந்த வாலிபத்தை தம்பிமார், வாலிப பெண் பிள்ளைகள், இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள், எங்க தேசத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணுமே. அவங்க இன்னும் அறியாமைக்குள் இருக்கிறாங்களே, வரப்போகிற ஆபத்து அறியாம இருக்கிறாங்களே, நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசிக்கிறோம் என்பதை தெரியாம இருக்கிறாங்களே. ஆண்டவரே, நீர் அவங்களை உயிர்ப்பிக்க

0: அவங்களை சந்திக்கணும், அவங்களை ரட்சிக்கணும், ஒரு மனம் திரும்புதல் வரணும் என்பதாக பாரம் கொண்டவங்களுடைய கண்ணீரை சிந்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பெரிய ஒரு மாற்றம் வரும். சரி, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரே, அவ்வளோ பாரத்தோடு தானே ஜெபித்தார். இந்த மக்களுக்காக அவர் கெத்செமனை தோட்டத்திலெல்லாம் ஜெபித்திருக்க வேண்டும். என்ன பலன் கிடைத்தது? அந்த பலன் தான் எழுப்புதல். கிபி 70 தான் எருசலேம் பட்டணத்தில் நியாய தீர்ப்பு வந்து அழிவு வந்து அக்கினால் சுட்டரிக்கப்பட்டு தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாகவே அப்போஸ்தலர் 2 ஆவியானவர் ஊற்றப்பட்டு எருசலேம் எழுப்புதல் அடைந்தது. 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 ரட்சிக்கப்பட்டாங்க, திரளான ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. முழுதும் எருசலேம் பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டதை வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் 2, 3, 4, 5 அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 6:7 சொல்லுகிறது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசிகளாய் மாறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த எழுப்புதல் எப்படி வந்தது? இயேசுவனுடைய கண்ணீரின் ஜபம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக, நியாய திருப்புக்கு முன்பாக கனடா தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரும், எழுப்புதல் வரும், ஒரு மனம் திரும்புதல் வரும். ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டுள்ள 3000, 5000 திரளான பெண்களும் ஆண்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். அந்த விசுவாசத்தோடு பாரம் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆத்தும பாரம் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்தவனுடைய உள்ளத்திலே உருவாகும்படி நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஆத்மா, ஒரு குழந்தை பெற்றெடுக்க ஒரு தாய் கர்ப்ப வேதனை இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்க முடியாது. அந்த வேதனை மரணத்துக்கு ஏதுவான வேதனை. அந்த வழியாய் கடந்து போய் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அதே மாதிரி பவுல் சொல்ல, கர்ப்ப வேதனைப்படுகிறேன் உங்களுக்குள்ளே இயேசு உருவாகும்படிக்கு. அந்த பாரமுள்ள ஜபம் இருந்தா, அந்த கண்ணீரின் ஜபம் இருந்தா, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஜனங்கள் மனம் திரும்புவது, ரட்சிக்கப்படுவதை, தேசம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால எலியாவை போல பாரம் எடுத்து மறித்து கிடக்கிற ஆத்மாக்கள் உயிர் பெற, ரட்சிக்கப்பட பாரத்தோடு ஜபம் செய்யுங்க. அது எழுப்புதலுக்கான முதலாவது ஜபம். 2, அப்போ 1 ராஜாக்கள் 18 கர்மேல் பர்வதத்தில் எலியா நிற்கிறார். கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்கிற ஒரு சவால் உண்டாக்கப்படுகிறது. கர்த்தரே தெய்வம் என்று எலியா சொல்லுகிறார். அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் தோப்பு வைக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் 850 வந்துட்டாங்க. ராஜா வந்துட்டார். ஜனங்கள்லாம் கூட்டிட்டாங்க. போர் சேவகர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் அங்கே தான் ஒரு எழுப்புதல் நடைபெறுகிறது. அங்கே தான் ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிறது. அந்த சம்பவத்தை வாசி, எப்படி அந்த எழுப்புதல் உண்டானது, எப்படி ஒரு பெரிய மாற்றம். தேச மக்கள் எல்லாரும் முகங்கப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் பாகாலும் தெய்வம்தான், அதை வணங்குனான, இதை வணங்குனான, எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போ ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகி முழு தேசமும் மனம் திரும்புகிறது. திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்புகிறாங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறாங்க. அந்த மாற்றம் ஒரு தேசத்தில், ஒரு முழு தேசத்திலே உருவாகிறதே. அதற்கு என்ன காரணம்? அக்னி இறங்கினது. அக்னியினால் பதிலொருளும் தெய்வமே தெய்வம். அக்னிக்காக வேண்டிக் கொள்ளணும். முதலாவது பாகால் விக்கிரக தீர்க்க தரிசிகள் ஒரு காளையை பலி செலுத்தி பாகாலை நோக்கி வேண்டிக் கொள்ள அக்னி இறங்கணும், பட்சிக்கணும் என்பதாய். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்க சத்தம் போடுறாங்க, தங்களை கீறி கொள்கிறாங்க, ரத்தத்தை சிந்துறாங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க, பதில் இல்லை. இப்போது அந்தி பலி செலுத்தும் நேரம், 36 வசனத்தில் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதர்சியாக எலியா வந்து அந்தி பலி செலுத்த நேரம். இதுவரைக்கும் பகால் தீர்க்கதர்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிந்தது. இப்போ எலியாவுடைய டைம். இதுவரைக்கும் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது. இனி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய காலம். உங்களுடைய வேலை வந்துவிட்டது. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வேலை வந்துவிட்டது. உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிற வேலை வந்துவிட்டது. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. இப்போ அந்தி பலி செலுத்தும் நேரம், இந்த கடைசி காலம், இந்த நேரம், ஆண்டவருடைய வருகையின் நாள் நெருங்கிவிட்ட இந்த காலம்தான் உலகை எழுப்புதல். உங்களுடைய தேசத்தின் எழுப்புதல், கனடா தேசத்தின் எழுப்புதல் உண்டாக போகிற நாள் நெருங்கி விட்டார். ஆனால் தந்திபலி செலுத்திய நேரத்தில் எலியா வந்து அக்னிக்காக ஜபம் பண்ணுகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து அக்னி, கத்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து பலிபீடத்தில் இருக்கிற பலியை, தண்ணீரை எல்லாம் பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் என்றார்கள். முழு தேசமும் கத்தர் பக்கமாய் திரும்பினது. இப்பொழுது தான் ஒரு பெரிய மாற்றம் தேசத்திலே உண்டாகிறது. அதான் எழுப்புதல். முழு தேசமும் கத்தர் பக்கமாய் திரும்புவது. திரள் கூட்ட மக்கள் இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர் என்று மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுவது. அந்த எழுப்புதலை நீங்கள் பார்க்கிற நாட்கள் நெருங்கி வந்து விட்டது. அப்போ அக்னிக்காக நம்ம ஜெபிக்கணும். அக்னி இறங்கின போது தான் இந்த மாற்றத்தை பார்க்க முடிந்தது. அக்னி எங்கே இறங்கும்? பலிபீடத்தில். பலிபீடம் செப்பனிடப்பட்டு பலி செலுத்தப்பட்ட போது அந்த பலிபீடத்தில் தான் அக்னி இறங்கிற்று. தேவனுடைய பலிபீடம் என்பது தேவனுடைய திருச்சபை. சபையில் தான் அக்னி போடப்படும். இயேசு சொன்னார், நான் பூமியின் மீது அக்னியை போட வந்தேன். லூக்கா 12:49 அது இப்பொழுதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்னி எங்கே இறங்கினது? மேலறையில் 120 ஜபித்து கொண்டிருந்த போது அக்னி இறங்கினது. அதுதான் முதல் திருச்சபை. அந்த 120 தான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அதுதான் வளர்ந்து பெருகுகிறது. அப்போ சபையில் அக்னி போடப்படணும். அதற்கு சபை என்கிற பலிபீடம் செப்பனிடப்படணும். உடைந்து கிடக்குது, இடிஞ்சு கிடக்குது. தவறான நம்பிக்கை, கள்ளோபதேசங்கள், பாவங்கள் எல்லாம் சபைக்குள்ளே நுழைந்து விட்டது. அதை பற்றி சிந்தே இல்லாமல் ஆகிவிட்டது. நீங்கள் செப்பனிடுவதற்கு ஜெபிக்கணும். அந்த பலிபீடம் செப்பனிடப்படணும். அங்கே பலி செலுத்தப்படணும். அதில் அக்னி இறங்கணும்னு வேண்டிக் கொள்ளணும். அக்னி சபையில் இறங்கணும். பரிசுத்தாவின் அக்னி சபைக்குள்ளே போடப்படணும். அந்த அக்னி இறங்கிட்டு அது எழுப்புதலின் அக்னி, பரிசுத்தாவின் அக்னி. அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிடும். அது மறுரூபப்படுத்தி விடும். அக்னி இறங்கி ஒரு இடத்துல பட்சிக்க ஆரம்பித்தா அதனுடைய ரூபமே மாற்றப்பட்டு விடும். அதே மாதிரி பரிசுத்தாவின் அக்னி சபைக்குள்ளே இறங்கினா சபை மாற்றப்படும். சபைக்குள்ளே பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு இருப்பதைப் போல சபை இருப்பது இல்லை. ஆண்டவர் சபையை மறுரூபப்படுத்த போகிறார். அதற்குத்தான் அந்த அக்னி. நீங்கள் அக்னிக்காக ஜெபிக்கணும். அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, பெந்தேகோஸ்தே நாளில் அக்னியை போட்டீங்களே, அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் எங்கள் தேசத்தில், கனடா தேசத்தில் உள்ள சபைகள் அக்னி இறங்கணும். பலிபீடத்தில் தேவ அக்னி இறங்கணும்னு நீங்கள் விடாமல் கருத்தாக ஜெபித்தீங்கன்னா தெய்வன் தம்முடைய அக்னியை போடுவார், அக்னியை போடுவார். அக்னி பற்றி எரிய ஆரம்பிச்சுட்டா ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்து விடும். அதனால் ரெண்டாவது, சபைகளை குறிவைத்து தேவ அக்னி சபைகளிலே போடப்படவும், சபை மறுரூபமாக்கப்படவும், எழுப்புதல் அக்னி சபைக்குள்ளே பற்றி எறிய ஜபம் பண்ணுங்கள். சபையில் தான் முதல்ல எழுப்புதல் உண்டாகும். சபையில் எழுப்புதல் சமுதாயத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். சபைக்குள்ளே ரிவைவல், பப்ளிக்கில் வெளியில் எவாஞ்சலிசம், தேவனுடைய சுவிசேஷம் பரவும். அதனால் சபைகளை குறிவைத்து அக்னி இறங்குவதற்கு கருத்தா ஜபம் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் அந்த அக்னி இறங்க போகிறது. கர்த்தருடைய வேலை வந்து விட்டது. மூன்றாவது, எலியா ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறார். நீங்கள் 1 Kings 18:42 வாசிக்கும் பொழுது, கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் ஏறி தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து மழைக்காக ஜபம் செய்கிறார். 3.5 ஆண்டு காலம் மழை இல்லை. இப்பொழுது மழைக்காக ஜபம் பண்ணுகிறார். நீங்கள் சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி மழையை பெய்ய பண்ணுவார் என்று சகரியாவில் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது என்ன மழை? நீங்கள் பாருங்கள், அக்னி என்பது பலிபீடத்தில் தான் இறங்கி பட்சித்து போடும். மழை என்பது தேசம் முழுவதிலும் எல்லா இடத்திலும் அந்த மழை பெய்து தேசத்தையே செழிப்புள்ளதாக மாற்றும். அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய மழை, பரிசுத்தாவின் மழை தேசம் எங்கிலும் பொழியும் பொழுது எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி மாற்றம், எல்லா குடும்பத்துக்குள்ள, எல்லா வீடுகளில், எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றப்பட்ட அனுபவம், செழிப்பும், நன்மையும், ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகும். அது முழு தேசத்தை மறுரூபமாக்கப்படுத்துகிற ஒரு ஆவியின் மழை. அதுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய கனடா தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியின் மழை ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியனுடைய மழை ஊற்றப்படணும். எல்லா ஜனங்கள் மீது ஆவியானுடைய மழை ஊற்றப்படணும். எல்லாருக்குள்ள ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அந்த அனுபவம் வரணும்னு நீங்கள் குறிவைத்து ஜெபிக்கும் போது தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி பின்மாறி காலத்து மழை, ஆவியின் மழை ஊற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அது தேசம் முழுவதுக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதற்காக நீங்கள் ஆவிக்குரிய மழைக்காக ஜெபிக்கணும். பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ நாள் ஜெபிக்கிறதுங்க? நாங்களே 100 மாதமாக ஜெபிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எலியா ஒரு முறை ஜெபிச்சுட்டு வேலைக்காரனை போய் கடல் முகமாய்ப்பார், சமுத்திர முகமாய்ப்பார்ன்றார். ஒன்றும் அடையாளம் தெரியல, மழைக்குறி அறிகுறி தெரியுதா பாரு, இன்னும் 7 முறை போய் பாருன்னு சொல்லுகிறார். 7வது முறை போய் பார்க்கும்போது நான் உள்ளங்கையில் மேகம் எழும்பி இருக்கிறாரு. இவ்வளோ காலம் ஜெபிச்சிட்டோம், எப்போ அந்த மாற்றம் வரும், எப்போ எழுப்புதல் வரும்? உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டது. நடக்கிற காரியத்தை கவனித்தால் உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இறைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. இன்னும் வெகு சீக்கிரத்தில் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார். ஆவிக்குரிய மாற்றம் வரப்போகிறது. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கணும், விட்டுவிடக்கூடாது. எலியா ஒரு முறை ஜபத்தோடு நின்று விடவில்லை. திரும்ப திரும்ப திரும்ப அதே காரியத்திற்காய் ஜபித்து உள்ளங்கேளு மேகம் எழும்பி வரும் வரைக்கும் ஜபித்து கொண்டே இருந்தார். பெருமளின் இறைச்சலை காணும் வரைக்கும் ஜபம் பண்ணினார். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிப்பது தான் கருத்தான ஜபம். விடாதங்க, தொடர்ந்து ஜெபிங்க. உள்ளங்கிழவு மேகம் எழும்பி விட்டது. பெருமளின் இறைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. ஆவியின் கூடிய மழை பெய்ய போகிறது, மாற்றம் வரப்போகிறது. சோர்ந்து போகாமல் ஜெபிங்க, விடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எழுப்புதலை பார்க்க போகிறீங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எலியா ஜெபம் பண்ணின போது மரித்து கிடந்த அந்த மகன் உயிர் பெற்று எழும்பினார். உங்களுடைய ஜபம் பாவத்திலே மறித்து கிடக்கிற ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கும். எலியா ஜபித்த பொழுது அக்னி இறங்கினரு, கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். உங்களுடைய ஜபம் திருச்சபைக்குள்ளே அக்னியை கொண்டு வரும். பரிசுத்தாவின் அக்னி மாற்றத்தை அதை கொண்டு வரும். எல்லா ஜனங்களுக்கு கர்த்தரே தெய்வம் என்று மனம் திரும்புவார்கள். எலியாவுனுடைய ஜபம் மழையை கொண்டு வந்தது, வறட்சியை மாற்றினர். இன்னைக்கு ஆவிக்குரிய வறட்சி சபைக்குள்ளே காணப்படலாம். அதையெல்லாம் மாற்றும்படி பின்மாறி காலத்து மழை பெய்ய போகிறது. தேசம் முழுவதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரப்போகிறது. விசுவாசிங்க, ஜபத்தை விட்டு விடாதங்க, சோர்ந்து போகாதங்க, தொடர்ந்து ஜபிங்க. எழுப்புதலை காணும் வரைக்கும் ஜபிங்க. நீங்கள் பார்த்து கழிகூறும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இப்பொழுது உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க இந்த பிள்ளைகளை இணைத்ததற்காய் ஸ்தோத்திரம், பாரம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், தரிசனம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே, உம்முடைய வேளை வந்துவிட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வேளை வந்துவிட்டது, உம்முடைய வேளை வந்துவிட்டது, எழுப்புதலுக்கான வேளை வந்துவிட்டது, சபை உயிர்ப்பிக்கப்படும்படியான வேளை வந்துவிட்டது, சபையில் அக்னி போடப்படுகிற ஒரு வேளை வந்துவிட்டது, பின்மாறி காலத்து மழை தேசமெல்லாம் ஊற்றப்படுகிற வேளை வந்துவிட்டது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கனடா தேசம் முழுவதிலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக, ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதாக. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர் என்று உம்முடைய பாதத்தில் விழுவார்கள் ஆக. சகல மக்களுடைய மனக்கண்களும் திறக்கப்பட்ட சாத்தானுடைய கிரியைகள், பொல்லாத ஆவியனுடைய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மாயைகள் ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய தந்திரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்று சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வீராக. நீர் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளை வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அந்த எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் காணப்போகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். உமக்கு பிரியமான ஜெபத்தை செய்கிறது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற நன்மைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இதற்கு காரணமாயிருக்கிற தயாபரதரை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து இன்னும் பல மடங்காய் பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.
1: ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர் Abraham, you're going to say something.
2: Thank you, Pastor. No, I'm good. Thank you. Thank you for this wonderful opportunity.
1: Thank you, Brother. Thank you, Brother. உங்களுடைய செய்திக்காக, நேற்று வேலையிலே தேவனுடைய கொடுத்ததான தேவனுடைய வார்த்தைக்காக. நான் வார்த்தையை
3: கேட்டதை
1: வருடங்களாக, நாம் 100 மாதங்களாக இந்த ஜெபம் இன்னும் நாம் இப்படி கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஜபிப்பது மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய ஜபத்திலே கருத்து இருக்க வேண்டும். அதை சொல்லும் போது எலியா ஜபித்தான், அவன் உயிரற்ற ஒரு சடலத்தின் மேலே ஜபித்தான், கருத்து இருந்தது, கண்ணீரோடு கூட ஜபித்தான். அந்த பாரம் நமக்கு தேவை. இறைமையா சொல்லுகிறார், ஆ என் தலை தண்ணீரும் என் கண்ணீர் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், அக்கினி இறக்கும்படியாக நாம் ஜபிக்க வேண்டும். இந்த சபைக்கு தேவை அந்த அக்கினிதான். அந்த அக்கினிதான் பாகால்களை முடங்க பண்ணும், மக்களை இயேசுவை தெய்வம் என்று சொல்லி வணங்க பண்ணும். அந்த அக்கினிக்கு நமக்கு தேவை, நம்முடைய ஜபத்திலே வெளிப்பட வேண்டும். அதோடு கூட நாம் கேட்டோம், எலியா உள்ளங்கை மேகம் காணும் வரைக்கும் தொடர்ந்து அவன் ஜபத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் தேவை. பெருமலையின் இறைச்சல் கேட்பது மாத்திரம் போதாது, நமக்கு பெருவெள்ளமும் தேவை சிலிப்படைவதற்கு. அதற்கு ஒரு கருத்தான ஜபம் தேவை என்பதை இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்கும் மீண்டும் உணர்த்தி இருக்கிறார். Even though we are constantly praying, but we need to pray more fervently. இன்னும் நாம் கருத்தாய் ஜபிக்க வேண்டும். லெனார்ட் ரேவன்கள் சொல்லுகிறார், ஆவியில் பிறந்து பரலோக வழி வந்து பூலோகத்தை உலுக்கி நரகத்தை கொள்ளையிடும் எழுப்புதலே நமக்கு வேண்டிய தேவ வழியினான எழுப்புதல். அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. தலைகீழாய் நின்றால் என்ன, தலையே போனால் என்ன, நமக்கு தேவை இன்னொரு எழுப்புதலே என்று சொல்லி நாம் தொடர்ந்து எலியாவை போல நமக்கு எதிரான எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களுக்கு முன்பதாக, தேவனுடைய அக்கினிக்கு முன்பதாக, நம்முடைய முழங்கால்களுக்கு முன்பதாக எல்லாம் முடங்கும், எல்லாம் மடங்கும் என்கிற விசுவாசத்தோடு எதிர்நோக்கி எழுப்புதலுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். Now I want to hand over this time to Pastor Daya. Daya will take over. Pastor Daya.
3: Thank you, Pastors. தேங்க்யூ பிரதர். நிச்சயமாக இந்த 100வது கனடா அருபில் ஜபத்தில் எங்களை அழைப்பேற்று நீங்கள் கடந்து வந்து தங்களுடைய வார்த்தையை பயந்து கொண்டதற்காக உள்ளது நாளை தங்களை நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் வார்த்தையின் முடியாமே எழுப்புதல் சமீபித்து விட்டதை இந்த அறிந்தவர்களாக எலியாவை போல நாங்கள் கருத்தாக ஜபித்து நிச்சயமாக தேசத்தில் எழுப்புதலை காண கதை கிருபை செய்வராக. வேண்டுமாய் உங்களுக்கும் இயேசு விடுவிக்கிற ஊழியர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்லாதபடிக்கு இந்த வேளையிலும் கூட இந்த 100வது ஜபத்தில் நாங்கள் இணைந்திருக்கிற வேளையில இத்தனை நாட்களும் இந்த சூழ் கூட நடந்த நேரடியாக நடந்ததான இந்த கனடா எழுப்பல் ஜபத்தில் இணைந்து கொண்டு இலங்கையில் கனடா மாத்திரமில்லை, உலகத்தில் பல நாடுகளிலிருந்து இலங்கையில் இந்தியாவில் ஜெர்மனியில் அப்படிய இஸ்ரேல் டிவி கூடாக சமூக ரேடியோ கூடாக இந்த இணைப்பில் இணைந்து இவ்வளவு நாட்களும் ஜபித்த ஒவ்வொரு தேவதாசர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமில்லாதபடிக்கு இவ்வளவு நாளில் நடந்ததான இந்த 100 தடவைகள் நடந்தான இந்த கனடா எழுப்பல் ஜபத்தில் ஜபங்களை நடத்தி உங்களுக்கு உதவி செய்த தேவ பிள்ளைகள், தேவ தாசர்கள், ஆராதனை நடந்த திருச்சபைகள், இணைந்து ஜபித்த தேவ பிள்ளைகள், உலகத்தில் பல நாடுகளில் வார்த்தை கொண்ட தேவதாசர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உள்ளது நாளத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்களோடு இணைந்து நிற்பதால் தான் இந்த ஜபத்தை நாங்கள் தொடர்ந்தும் உற்சாகத்தோடு முன்னெடுக்கக்கூடிய இருக்கிறது. நிச்சயம் கேட்ட வார்த்தையின்படி எழுப்புதல் சமயமா இருக்கிறது. கத்தனை ஜீவங்களை கேட்டு பெரிய காரியங்களை தேசங்களை செய்வாராக. அது மட்டுமில்லாதபடிக்கு இந்த ஜீவமானது சுமுக நடக்கும் அதே வேளையில் இந்த 2026 ஆண்டிலிருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இன்பர்சனாக கூடி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம 6-8 பிரம் ரதவோட் ரோட் பிரம்ல இருக்கிறதான அந்த ஆலயத்தில் நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருமை இன்பர்சனாக கூடி ஜெபிக்கிறோம். அதிலும் கூட இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் கேட்டது போல நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் இதை ஊற்றி ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்க கத்தர் எங்களுக்கு பதில் தந்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் மழையை பெய்ய பண்ணுவாராக. அது மட்டுமல்லாத இந்த நாட்களிலும் கூட இந்த பாடத்தை கத்தரோடத்தில் போட்டபோது நான் முதல்வராக பயந்து கொண்டது அவருடைய பாஸ்டர் ராஜினவர் கூடத்தான். அவ்வளவுதான் நான் இதை குறித்து கவித்துக் கொண்ட போது அந்த நல்ல வேலைக்கு தன்னுடைய கரங்களை திடப்படுத்தினார். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த ஜெபம் தொடர்ந்து நடப்பதற்கு அநேக தேவ தாசர்கள் நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை இருந்து நீங்கள் செய்து வருகிற எல்லா உத்தாசிகளுக்கு நான் உள்ளது நாளத்தில் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக பாஸ்டர் ராஜன் அவர்கள், பாஸ்டர் ஜேக்கப், பாஸ்டர் ஆண்ட்ரூ பாலா, பாஸ்டர் அருள், பாஸ்டர் ஆண்ட்ரூ மொன்றியால், பாஸ்டர் யோகா தாமஸ், பாஸ்டர் கிறிஸ்டி, நீங்கள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து எடுப்பதற்கு நீங்கள் காட்டுகிறதான அந்த நல்ல ஆலோசனைகள், கொடுக்கிற ஒத்துழைப்புகள் சகலத்துக்காகவும் உள்ளது ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றிகள் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலுமாய் இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் கேட்டது போல தொடர்ந்து எழுப்புதலை காணும் வரைக்கும் வெளியாவை போல நாங்கள் ஜீவம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதலை தேசம் காணும்படி அனுகிரகம் செய்வார். இந்த ஊழியலுமாய் நம்ம இணைந்திருக்கிறதான அருமையான இந்த கனடா தேசத்தில் இருக்கிறதான மூத்த ஊழியர் அருமையான பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் ஜபித்து இந்த 100வது கர்ணர் ஜபத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். பாச ஞானசங்கரம்
4: தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் ஜெயிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தைகளை சொல்லி வசனத்தோடு கூட 2 நிமிடங்களிலே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கே கூடியிருக்கிற எல்லா ஊழியர்கள் இதற்காக ஒத்துழைக்கிற பாஸ்டர் தயா அவர்கள் சொன்னது போல ஒத்துழைத்ததற்காக ஜெபிக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை என் மூலமாகவும் என் குடும்பத்தின் சார்பிலும் சபையின் சார்பிலும் இன்டர்நேஷனல் மெடிக்கல் சபையின் சார்பிலும் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். சில சமயங்களில் வாழ்த்தல் புகழ் வேண்டாம் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு. ஆனால் ரோமர் 16வது அதிகாரத்தை பார்க்கும்போது 27வது 27 வசனங்களிலே அருமை வாழ்த்துகிறோம், வாழ்த்தல் வாழ்த்துங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரரை ஊழியங்களை நாம் வாழ்த்தும் போது இன்னும் உற்சாகத்தோடு கூட வரும் நாட்களில் கர்த்தர் வருகையில் ஊழி செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான ஹென்றி, அருமையான எச் லைட் என்கிற தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் தேவனுடைய வல்லமையாய் ஊழி செய்த ஒரு ஊழியக்காரர், அவர் தேவனுடைய வல்லமையாய் உலகத்தை அசைத்த 4 வரிகள் பாடல்கள், நீங்காதிரும் நீங்காதிரும் என்கிற பாடல் உலகத்தை அசைத்தது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் துருபிடித்து போவதை காட்டிலும் கர்த்தருக்காய் தேய்ந்து போவது நல்லது என்று சொல்கிறார். அப்படியாக அருமையுள்ளே தேவனை ஊழிக்கார் தயா அவர்கள் தாங்கள் அருமையுள்ள பலவிதமான கஷ்டங்கள் காரியங்கள் மத்தியிலும் அருமையை தொடர்ந்து செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசிரிப்பார். இன்னும் கர்த்தருடைய வருகை வரை அருமையுள்ளே பெரிய காரியங்களை செய்ய நாம் ஜெபித்துக் கொள்வோம். அருமையுள்ள தீமைத்து 2 தீமைத்தை 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, உனக்கு உள்ள அருமை உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு, உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாதபடி என்றால் அருமைய தயாபடி தரிசனம், கடைசி நாட்களில் அருமையுள்ள கொடிய காலங்கள் வரும் என்று அறிவு, அப்படிதான ஒரு அறிவை ஞானத்தை அன்று கடைசி நாட்களை குறித்தான காரியங்களை குறித்து ஒரு வெளிப்பாட்டை அருமையான தயாவர்களுக்கும் ஒழித்து கற்று கொடுத்திருக்கிறதுக்காய் சோத்திரம். என்றால் அருமையானே எபேசியர் 3:3 பார்க்கும் போது வேத வசனம் சொல்லுது, புறஜாதிகள் அது சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்படுகிற ரகசியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட தரிசனத்தோடு கூட ஊழியம் செய்கிற தயாபர்களுடைய ஊழியத்தையும் தயாபர்களையும் அவருடைய கூட்டத்தையும் கர்த்தர் ஆசிரிப்பார். இது கடைசி காலம் ஒரு பெரிய எழுப்பதை கொண்டு வர நாம் எல்லாரும் ஒத்துழைப்போம், ஜெபிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் மாறாத தேவன். அன்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் முழுதும் இருந்து ஆண்டவர் அநேக வேத ஆண்டவரே கர்த்தர் தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்த்துதலையும் தங்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கும் ஆண்ட ஊழியக்கார் உற்சாகப்படுத்தும் முடியாது கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே பாஸ்டர் கர்த்தாவே மோகன்ஜி அவர்கள் கொடுத்தான அந்த வார்த்தைகள் ஒரு எழுப்பலை கொண்டு வருகிற ஆண்டவர் வார்த்தையாய் இருக்கிறதுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவளாய் மட்டுமல்ல, ஆண்டவரே கர்த்தாவே தீமைத்து 1:6 சொல்லப்பட்ட மனமாய் ஆண்டவரே தேவ வரத்தை ஆண்டவர் நினைப்பூட்டு ஆண்டவரை ஆண்டவரே கர்த்தாவை கிளறி விடு என்று சொல்லுவது போல, மிக அழகாக அனல் மூட்டி விடு என்று அழகாய் சொல்லுவது போல நாங்கள் ஆண்டவரதை அனல் மூட்டி கனடாவுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் முழுது எழுப்புதல் அடைய ஜபமும் ஆண்டவரே அதற்குரிய பிரயாசமும் நாங்கள் பட எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இதற்காக ஜெபிக்கிறோம், இதற்காக பிரயாசப்படுகளை ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென்.
3: சொல்லி முடிங்க பாஸ்டர்.
4: ஆஸ்திரம் போட்டுங்களா?
3: யா, நீங்களே ஜெபிச்சு முடிங்க. ஓகே பாஸ்டர்.
4: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.
5: ஆமென். ஆமென்.
3: என் ஆத்மாவே கர்த்தரே சோதரே, என் உள்ள உள்ளமையுடைய பரிசுத்தாவியானவரே சோதரே, என் ஆத்மாவே கர்த்தரே சோதரே,
4: அவருடைய
6: நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.
4: காட் பிளஸ் யூ. பை பை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் எல்லா துதிக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவை காண்போம் இறையாட்சி வழங்கும் MP3 பாகம் 1 Looking unto Jesus Kingdom of God Present MP3 Volume 1 கிறிஸ்துவில் வாழும் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசுவை காண்போம் MP3 பாகம் 1 வெளியிடுவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடல்கள் நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. அத்தோடு சோர்ந்த வாழ்க்கை திடங்கொள்வதாக, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, உங்கள் கண்ணீர் மாறுவதாக, கவலை போக்கப்படுவதாக, நோயாளிகள் சுகம் அடைவார்களாக, தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைப்பதாக, இருளின் பிடியிலிருந்து ஒளியின் பாதைக்கு வழிநடத்தப்படுவீர்களாக, தனிமை போக்கப்படுவதாக, பயத்தை நீக்கி போடுவதாக, கடன் பாரங்கள் நீங்குவதாக, தொழிலிலே முன்னேற்றம் உண்டாவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக, படிப்பிலே வெற்றியையும் உயர்வையும் வேலை வாய்ப்பையும் காண்பீர்களாக, பிரிவுகள் பிளவுகள் மாறி சமாதானம் உண்டாவதாக, திண்மையில் ஈடுபடுபவர்கள் நன்மையில் செயல்படுவார்களாக, ஊழிய பாதைகள் விசாலம் ஆவதாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாகவே தருவாராக, உங்கள் பயணங்களில் எந்த தீங்கும் ஏற்படாமல் காப்பாராக, நீங்கள் வசிக்கிற இடத்தில் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் துணை புரிய தவறாத இறைவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

0: வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பாடலாம், நிரப்புங்க பாடி கேளுங்க பார்க்கலாம்.

அழைக்க போகிறது. நீண்ட காலமாய் வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, பலவீனத்தில் இருக்கிறீர்களா, சாப கட்டுக்குள்ளே இருக்கிறீர்களா, பலவிதமான சோர்வுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறீர்களா, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர், அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர், அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.

0: என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை இன்னைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம், உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியா இருந்திருக்குமானால் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி. உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826.

நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும்.

0: இடத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டியெழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் MD மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும் பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் வெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேத்தன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம் திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவை நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே.
2: அப்போஸ்தலர் பணி 1:8 வசனத்தில் உன்னதத்தின் வல்லமையை பெற்று உலகமெங்கும் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புக்குரியவர்களே, எண்ணாகமம் 10 அதிகாரத்திலே எக்காலத்தை சப்தமாய் ஓதும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆசிரிப்பு கூடார வாசலில் கூடி வந்து பின்பு தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனை தேடாமல் உலகத்தின் காரியங்களில் மூழ்கி தெய்வ பயமின்றி வாழ்கிறார்கள். நாம் துதியை அதிகப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வருவார்கள். தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி

சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாடின அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்களை ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அருமை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: மகிழ்ச்சி அடைகிற. அதாவது டோட்டல் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர், ஒரு முழுமையான மாற்றம் இந்த ஆசீர்வாத சட்டத்துக்குள்ளவருக்கு உண்டாகிறது. உதாரணமாக பாருங்களேன், இப்போ சாதாரணமாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதே ஆள் திடீர்னு ஒரு கலெக்டராகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ ஒரு பிரதமராகவும் ஆயிட்டார்னா அவருடைய தேவைகளை மற்றவங்க கொண்டு வந்து சேவையாக செய்வாங்க. காரணம் என்னென்னா, உட்கார்ந்த இடத்துலையே இவருக்கு எல்லா அதிகாரமும் உடையவராக இருக்கிறதுனால அந்த அதிகாரம் மற்றவர்களை அடிபணிந்து வேலை செய்ய அவர்களை தூண்டுகிறது. ஒரு சாதாரண ஆள் நீங்கள் இப்போது ராஜாவாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ராஜாவுக்கு கை நீட்டி பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராஜான்னு சொன்னால் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அந்த அதிகாரம் அவருக்கு சாப்பாடாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது, சகல பொன்னும் வெள்ளியுமாகவும் அது இருக்கிறது. ஏன்னா சகல அதிகாரம் உடைய ஒரு ராஜாவாக மாறின பிறகு அவருக்கு குறைவுன்னு ஒன்று இருக்க முடியாது. அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து தெருவெல்லாம் போய் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருக்காது. என்றால் அவர் ராஜாவாக இப்பொழுது இருக்கிறார். அந்த ராஜான்ற அந்த அந்தஸ்து அவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்து இயேசுக்குள்ள அழைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மக்களாக இருக்கிற நமக்கு வேதாவும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், பேனா அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். இந்த வசனத்தில் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி இப்பொழுது நாம் ராஜாக்களாகவும் சகோதரர்களும் தோழர்களும் கண்ணித்துக்குரியுமான உங்களை தேவனுடைய வசனத்தின் பக்கம் அழைக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஆசீர்வாத சட்டம் என்ற தலைப்பில் இந்த தொடரை நீங்கள் கேட்டு வரீங்க. இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அவளுடைய குணநலங்கள் எவ்வளவுமாக மாற்றமடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது டோட்டல் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர், ஒரு முழுமையான மாற்றம் இந்த ஆசீர்வாத சட்டத்துக்குள்ளே வர்ற மனுஷனுக்கு உண்டாகிறது. உதாரணமாக பாருங்களேன், இப்போது சாதாரணமாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதே ஆள் திடீர்னு ஒரு கலெக்டராகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ ஒரு பிரதமராகவோ ஆயிட்டார்னா அவருடைய தேவைகளை மற்றவங்க
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்

0: ஒன்று நாளாகமம் 6 அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியு, எலெயசார், இத்தாமார் என்பவர்கள். எலெயசார் பினேகாசை பெற்றான். பினேகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியர்க்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி. இவன் குமாரன் யாகாத். இவன் குமாரன் சிம்மா. இவன் குமாரன் யோவா. இவன் குமாரன் இத்தோ. இவன் குமாரன் சேரா. இவன் குமாரன் யாத்திராயி. கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப். இவன் குமாரன் கோராகு. இவன் குமாரன் ஆசீர். இவன் குமாரன் எல்கானா. இவன் குமாரன் அபியாசாப். இவன் குமாரன் ஆசீர். இவன் குமாரன் தாகாத். இவன் குமாரன் ஊரியேல். இவன் குமாரன் ஊசியா. இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய். இவன் குமாரன் நாகாத். இவன் குமாரன் எலியாப். இவன் குமாரன் எரோகாம். இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஷ்ணி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி. இவன் குமாரன் லிப்னி. இவன் குமாரன் சிமேயி. இவன் குமாரன் ஊசா. இவன் குமாரன் சிமேயா. இவன் குமாரன் அகியா. இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்துக்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் சாமுவேலின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் எரோகாமின் குமாரன். இவன் எலியேலின் குமாரன். இவன் தோவாகின் குமாரன். இவன் சூப்பின் குமாரன். இவன் இல்கானாவின் குமாரன். இவன் மாகாத்தின் குமாரன். இவன் அமாசாயின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் யோவேலின் குமாரன். இவன் அசரியாவின் குமாரன். இவன் செப்பனியாவின் குமாரன். இவன் தாகாதின் குமாரன். இவன் ஆசீரின் குமாரன். இவன் எபியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன், இவன் சகோதரனாகிய ஆசாப், இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன், இவன் சீமேயாவின் குமாரன், இவன் மிகாவேலின் குமாரன், இவன் பாசேயாவின் குமாரன், இவன் மல்கியாவின் குமாரன், இவன் எத்னியின் குமாரன், இவன் சேராவின் குமாரன், இவன் அதாயாவின் குமாரன், இவன் ஏத்தானின் குமாரன், இவன் சிம்மாவின் குமாரன், இவன் சீமேயின் குமாரன், இவன் யாகாத்தின் குமாரன், இவன் கெர்சோமின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன், இவன் அப்தியின் குமாரன், இவன் மல்லூகின் குமாரன், இவன் அசபியாவின் குமாரன், இவன் அமத்சியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் அம்சியின் குமாரன், இவன் பானியின் குமாரன், இவன் சாமேரின் குமாரன், இவன் மகேலியின் குமாரன், இவன் மூசியின் குமாரன், இவன் மெராரியின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பீடத்தின் மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவிற்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டு இருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் இளையாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ், இவன் குமாரன் அபிசுவா, இவன் குமாரன் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரன் செராகியா, இவன் குமாரன் மெராயோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அகிதூப், இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்தீரையும் எஸ்தேமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும் பென்யமின் கோத்தரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் அலேமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்களெல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்திலே இருந்தது. எவையெனில், அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பேத் ஓரோனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத் ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும், வீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்திரரில் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும், இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும், தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனேமும் அதன் வெளிநிலங்களும், ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும், அப்தோனும் அதன் வெளிநிலங்களும், உக்கோகும் அதன் வெளிநிலங்களும், ரேகோவும் அதன் வெளிநிலங்களும், நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும், அம்மோனும் அதன் வெளிநிலங்களும், கீரியா தாயீமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும், தாபோரும் அதன் வெளிநிலங்களும், எரிகோவுக்கு அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்தில் உள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும், யாக்சாவும் அதன் வெளிநிலங்களும், கேதேமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மேபாத்தும் அதன் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கீலேயாத்தில் உள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மக்னாயீமும் அதன் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும், யாசேரும். எசேக்கியேல் 19 அதிகாரம். நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிட்டென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பால சிங்கமாக வைத்தது. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. அவர்களுடைய பாழான அரமனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள். அது அவர்களுடைய படுகுழியிலே அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாயிருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டு இருக்கிறது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல். இதுவே
1: லூக்கா 16 அதிகாரம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபசாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கமண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன்

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா என் நாமத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். மத்தேயு 18:5. பிரியமானவர்களே, இவ்வுலகில் இயேசுவைப் போல எம்மை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை. அவர் சிறு பிள்ளைகள் அன்போடு அனைத்து ஆசீர்வதித்தார். அதே வேளையில் தேவாலயத்தை அசுத்தப்படுத்தியவர்களை கண்டபோது தேவனுடைய பரிசுத்திற்காக நீதியின் கோபத்தையும் வெளிப்படுத்தினார். கோபம் கொள்வது பாவம் அல்ல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்பதே வேதத்தின் போதனையாகும். தேவ பிள்ளைகளாகிய நாம் மனதில் கசப்பையும் பிரிவினையையும் வைத்துக் கொள்ளாமல் உண்மையுடனும் அன்புடனும் ஒருவரோடொருவர் நடக்க வேண்டும். மன்னிப்பும் ஐக்கியமும் நிலைத்திருக்கும் இடத்திலே தேவனுடைய கிரியையும் அபிஷேகமும் வெளிப்படும். உறவுகளை சீர்படுத்தாமல் தேவனுக்காக பெரிய

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா என் நாமத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். மத்தேயு 18:5. பிரியமானவர்களே, இவ்வுலகில் இயேசுவைப் போல எம்மை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை. அவர் சிறு பிள்ளைகள் அன்போடு அனைத்து ஆசீர்வதித்தார். அதே வேளையில் தேவாலயத்தை அசுத்தப்படுத்தியவர்களை கண்டபோது தேவனுடைய பரிசுத்திற்காக நீதியின் கோபத்தையும் வெளிப்படுத்தினார். கோபம் கொள்வது பாவம் அல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்பதே வேதத்தின் போதனையாகும். தேவ பிள்ளைகளாகிய நாம் மனதில் கசப்பையும் பிரிவினையையும் வைத்துக் கொள்ளாமல் உண்மையுடனும் அன்புடனும் ஒருவரோடொருவர் நடக்க வேண்டும். மன்னிப்பும் ஐக்கியமும் நிலைத்திருக்கும் இடத்திலே தேவனுடைய கிரியையும் அபிஷேகமும் வெளிப்படும். உறவுகளை சீர்படுத்தாமல் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முயற்சிப்பது பயனற்றது. ஆகையால் எம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பிரிவினையை உண்டாக்கும் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடமளிக்காமல் கிறிஸ்துவின் அன்பில் ஐக்கியமாய் வாழ்வோமாக. இயேசு நேசித்தது போல நாமும் நேசித்து ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை வளர்க்கிறவர்களாயிருப்போமாக. அப்பொழுது தேவன் எமக்கூடாக மற்றவர்களை கட்டி எழுப்புவதுடன் எமக்கு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அன்பினால் மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தேவனிடத்திலே எம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் சில மகிமையான காரியங்களை காணும்படி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் கடக்க முடியாதபடியும் தாங்கிக் கொள்ள பலன் இல்லாமலும் மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்கிறார். பலனை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலைகள் உங்களின் சமாதானத்தை குலைத்து போட்டதோ அந்த சூழ்நிலைகளையே நன்மையாக மாற்றி சமாதானத்தின் காரணர் சமாதானத்தின் தேவன்தாமே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:5 வாசிக்கின்றோம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று. கேதுரு மரங்கள் என்றாலே அவைகள் வலிமைக்கு அடையாளமாகவும் வேர்கள் உறுதி வாய்ந்தவைகளாகவும் எளிதில் முறிக்க உடைக்க முடியாதவைகளாகவும் உள்ளவைகள். அப்படிப்பட்ட கேதுரு மரங்களையே கர்த்தர் தம் சத்தத்தினால் முறித்து இருக்கின்றார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் தீமைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் அசைக்க முடியாதபடிக்கு நீண்ட நாட்களாய் வேரூன்றி காணப்படுகிறதா? அசைக்க கூடாதபடிக்கும் முறித்து போட முடியாதபடிக்கும் காணப்படுகிறவைகளை இன்றைக்கு கர்த்தர் தம் சத்தத்தினால் முறித்து போடுகின்றார். மேலும் உங்களுடையவைகள் உங்களுக்கு உண்டான நன்மைகள் எவையெல்லாம் கடந்து வர முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவற்றை இன்றைக்கு உங்களுக்காய் திருப்பிக் கொடுக்கின்றார். இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை உடைத்து உங்களுக்குரியவற்றை திருப்பி தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். அடுத்ததாக பார்ப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29:6, கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியில் துள்ள பண்ணுவதாய் இருக்கிறது என்றும், 29:3, கர்த்தரின் சத்தம் தண்ணீர்

0: காதீஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கு செல்வதென்று வழி தெரியாமல் இருப்பீர்களானால், கர்த்தரின் சத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் புதிய வழிகளை திறக்கச் செய்கின்றது. கர்த்தர் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளையும் சில ராஜரீக பாதைகளையும் திறந்து கொடுத்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் சமுத்திரத்தின் மும்முரத்தை போலவும் அலைகளின் இறைச்சல்களை போலவும் அமளியாயும் பயப்படுகிறதாய் காணப்படுகிறதே என்று கலக்கத்துடன் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் பயங்களை கண்ணீரை விண்ணப்பத்தை கேட்டு கண்டு தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுகின்றார், மகிழ்ச்சியை தருகின்றார், சத்துருவின் தந்திரங்களை முறியடிக்கின்றார், ராஜரீக பாதையில் உங்களை நடத்தி ஆசிர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் அசைக்க முடியாதபடிக்கும் திறக்க கூடாதபடிக்கும் விடுவிக்க முடியாதபடிக்கும் காணப்பட்ட வியாதியின் கூறுகள், குடும்ப சமாதானம், பிள்ளைகளின் ஆசிர்வாதத்திற்கான தடைகள் போன்றவற்றை கர்த்தரின் சத்தம் இன்றைக்கு விடுவிக்கின்றது, கட்டவிழ்க்கின்றது, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகின்றது, சந்தோஷம், சமாதானம், விடுதலையை தந்து வாழ வைக்கின்றது. வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாலே. ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:28 வசனம் வாசிக்கலாமா? உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தை கட்டளையிட்டார். பலம், பலம் எல்லாம் ஒரே மீனிங்கில் தான் வரும். ஸ்ட்ரென்த்து, மை பவர், ஸ்ட்ராங், இதெல்லாம் அதே மீனிங்கில் தான் வரும். இங்கே வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கன்னா, பலத்தை கட்டளையிட்டாரா? யாருக்கு ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுத்தார்? இன்றைக்கி நீங்களும் நானும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற, இவ்வளோ பலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லாமல் ஆதிபிதாக்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்காங்க, இருந்தாங்க. காரணம் என்ன? அது வார்த்தையில் நின்று இருந்தாங்க, வார்த்தையில் ட்ராவல் பண்ணாங்க, வார்த்தையிலே வாழ்ந்தாங்க. அதனால தான் அப்படி அவங்களால ரொம்ப எப்படிப்பட்ட போராட்டம் வந்தபோதும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தன் அவங்களால் நிற்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்களேன், ஆப்ரஹாமுக்கு வந்து அதிகம் 28:22 அதிகாரத்தில் ஈசாக்க பலியிட சொல்கிறார். இது வந்து எப்படிப்பட்டதான ஒரு பலவீனமான விஷயம் இவருக்கு, இந்த பலன் போகிற அளவுக்கான ஒரு விஷயம். பேசிக்கலி நம்ம தமிழ் பைபிளில் பலியிடு அப்படின்னு இருக்கோம். ஈம்ரு பைபிளில் உன் மகனை மோரியாமலைக்கு கொண்டு வா, என் மகனை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இருக்கும். ஈபிரு பைபிளில் அப்படி தான் இருக்கும். பட் நம் தமிழ் பைபிள் லிட்ரலாக வாசிக்கிற நாம் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவரை பழியிட சொல்லும்போது அவருடைய பலனெல்லாம் போயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப தள்ளாடி கூணி குருகி அப்படி தான் வந்து மோரியாமலைக்கு போனார். அங்கே போயிட்டு அழுதுபடியே பலியிட்டார். இந்த ஃபிலிம்ஸ்லாம் அப்படி தான் காட்டுறாங்க இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது, அது கிடையாது. அவர் ஸ்ட்ரென்தண்டாக போனாராம், அவர் ரொம்ப வெலனாக போனாராம். காரணம் என்னென்னா, அவருக்கு வந்து வெளிப்பாடு கிடைச்சிது. அதனால தான் இயேசுக்கு சொல்லும்போது ஆபிரகாம் இந்நாளை பார்க்க ஆசையாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு 50 கூட ஆகலை, நீங்கள் என்னவோ வயதான மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு அங்கே குடியிருந்தவங்களாம் கேட்கும் பொழுது அவர் சிரிக்கிறார். எனக்கு யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே, அந்த ஸ்ட்ரென்த் எதில் வருது அப்படின்னா, வார்த்தையில் தான் வந்தது. அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக முறியமலைக்கு ஏன் போனார், ரொம்ப ஸ்ட்ராங்காக போனார், ரொம்ப நம்பிக்கையோடு போனார். என்னென்னா, அங்கே யாரை தரிசிக்க போகிறாரு? இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசிக்க போனார். அதனால தான் அப்படி ஒரு பலம் அவருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த பலத்தில் தான் நிற்கணும். வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் உங்களை அசைக்க முடியாது. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், வார்த்தையில் உங்கள் பில்டிங்

0: ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். அதை தான் கர்த்தர் வந்து நமக்கு கட்டளையிட்டிருக்காராம், நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் இதையே உங்களுக்கு திருப்பி தருகிறார், இதே பலத்தை வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு தருகிறார். எது எதை கண்டு எதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே தலைக்கீழாக மாற்றிடுவார், உங்களுக்கு ஃபேவராக மாற்றுவார், உங்களுக்கு தகுதியான காரியமாக அது உங்களுக்கு மாறும். அதனால் பயப்படாமல் வாரத்தில் நின்று ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை உன்னதத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு பலனே நீங்கள் தானப்பா. ஆண்டவரே, என் பலமே என் கோட்டை என்று நாங்கள் எப்பொழுது உண்மை தானே நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளி, அடவர் வீசுகிற புயல்கள், அடவரே போராட்டங்கள், கடன் பாரங்கள், கலங்கின இருதயம், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஆனால் இதற்கு நடுவில் பலத்தை கட்டளையிட்டேன் இருக்கேன் நோடு கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அதற்காக நன்றி. அதெல்லாம் இமை பொழுதில் மாறிடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கை மாறும், எங்களுடைய சூழ்நிலை மாறும், எல்லாவற்றையும் மாற்றித்தர உங்களால் கூடும். அதற்காக கூடான கூடி சோத்திரம். தொடர்ந்து கத்துடைய கரத்தில் அப்பா பிள்ளைகளின் ஆசுவதிப்பீரா. கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 22 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 கர்த்தருடைய பரிசுத்த வேத வார்த்தை இந்த நாக்கிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 24:4-5 வசனங்களை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுள்ளவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம், முதலாவது கைகளிலே இந்த நாட்களிலே சுத்தமாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்றும், இரண்டாவதாக இருதயத்திலே இந்த நாட்களிலே மாசில்லாதவனாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்றும், மூன்றாவதாக ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவனும், நான்காவதாக கபடம் இல்லாமல் இந்த நாட்களிலே இருக்கிறவனுமா இந்த நாட்களிலே இருக்கிறதை இங்கே இந்த நான்கு காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையிலே பாருங்கள், இந்த நான்கு காரியங்களையும் மிகவும் தெளிவாக இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பானாம்? அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவானாம் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், எவ்வளவு அதாவது ஆசிகள், அந்தஸ்துகள் இந்த நாட்களிலே, செல்வங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே சூழ்ந்திருந்தாலும், இந்த நான்கு காரியங்களும் இந்த நாட்களிலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இல்லை என்று சொன்னால், அவன் இந்த நாட்களிலே தேவனிடத்திலேருந்து ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலே இருந்து இந்த நாட்களிலே நீதியையும் பெற முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய கைகளிலே இந்த நாட்களிலே சுத்தம் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீது ராஜா தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக ஆலயத்தை கட்ட புறப்பட்ட வேளையிலே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கைகள் இரத்தம் கரைந்திருக்கிறது, அதனாலே ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரனாகிய சாலோமோன் அதை செய்து முடிக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், எவ்வளவு பிரியமான மனுஷன், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு உகந்தவன் என்று தாவீது புகழப்பட்டவராய் இந்த நாட்களில் இருந்தாலும், ஆனால் தேவனுடைய அந்த பரிசுத்த அதாவது ஆலயத்தினுடைய காரியத்தில் கை வைப்பதற்கு இந்த நாட்களிலே தேவன் அவரை அனுமதிக்கவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய கரங்கள் இரத்தம் கரைந்த கரங்களாக இருக்காதபடி நம்முடைய கரங்கள் எப்பவும் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இருதயத்திலே இந்த நாட்களிலே மாசு இல்லாதபடி எந்த விதமான கபடம் இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆத்மாவை மாயைக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி ஆத்மா அனுதினமும் தேவனையே வாஞ்சிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நான்காவதாக கபடமாய் இந்த நாட்களில் ஆணையிடாமலும் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே தான் அங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ரட்சிப்பையும் இந்த நாட்களில் நீதியையும் பெற்றுக்கொள்ளவும் அங்கே வாய்ப்பாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடு இந்த நாட்களில் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், சுத்தமுள்ளவர்களாய் இந்த நாட்களிலே வாழுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தேவனிடத்திலே திரும்பி இந்த நாட்களிலே கடைசி நாள் அவருடைய வருகையிலே அவருக்கு அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் என்றென்றைக்கும் அங்கே உங்களை ஆசீர்வதிப்பாராகிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க வேண்டுமானால் இதை பற்றி கொள்ளுங்கள். ஆமேன்.

0: ആമീൻ ആമീൻ. ഇന്ന് 22-ാം തീയതി 9-ാം മാസം 22-ാം തീയതി അപ്പസി മാസം 22-ാം തീയതി സെപ്റ്റംബർ മാസം 2026-ാം ആണ്ട് செவ்வாய்க்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிய கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், நீதிமான் பனே போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். சங்கீதம் 92:12 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாகமும் 5, எசேக்கியேல் 18, பழைய பள்ளிந்தும் புதிய பள்ளிந்து லூக்கா 15-ாவது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் 1 நிமிடம், வாக்கு தத்தம், இவற்றையோடு தினமொரு தேசம் ஜபங்கள், இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட தாளந்துகள் உங்களுக்கு இருக்குமானாலும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரிலும் போடுவோம். அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலும் கேட்க முடியும். அந்த வேளையை கர்த்தர் வழி நடத்துகிறார். ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அந்த வகையில் இணைந்திருக்கிற அவரையும் வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் 5 மணி காலை வேளையிலும், அதிகால வேளை 5 மணி, மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அபிஷேக ஆராதனையோடு உங்களுடைய நாளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆரம்பிக்கின்ற ஊழியரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். எங்களுடன் சௌரி மேகலா வாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து. அவருக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பஸ் நஹோமி லோகனவிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பேசலோடமா ஆமீன். இருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அபிஷேக ஆராதனையை வழி நடத்த பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. ஆமேன். வழி நடத்துங்களம்மா.
1: தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவராகி தேவனே முக்கு சூத்திரம் ஆவியானவரே. அப்பாங்கள் மத்தியில் அசவாடுகின்ற ஆவியானவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனாகி தேவனே, இரக்கத்தின் பிதாவே ராஜா, உம்மிடத்திலே தஞ்சமான, உம்மிடத்தில் அடைக்கலமான, உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாழ்வை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராகி தேவனே, அதிசயங்களை காணிச்சுகிறவர் நீர் ஒருவர் தான் அப்பா ராஜா. ஆண்டவரே அற்புதமானவர், ஈழகளின் தகப்பன், ஈழகளின் பெலன் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுடைய ஆண்டவரே தேவன் அப்பா ராஜா, ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஏழைகளுடைய அழுகுரலை கேட்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் அப்பா, உயிருள்ள தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் எங்கள் மத்தியில வந்திருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அநேகருடைய சோத்திரத்தினால் கிருப பெருகும் அப்பா ராஜா. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறார். ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாது

0: எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன்.
1: ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.
0: பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்

ஆவியானவரே, ஆவியானவரே,

நடத்துவீர் வெள்ளத்தாக்கிலும் நடத்து.

ಕಚೇರಿ ಬಿಡಿ.

தகப்பனே, என் பெயர் சுத்தாவியானவரே, என்னை நடத்துகின்ற ஆவியானவரே, என்னை அபிஷேகம் பண்ணின ஆவியானவரே, ஹாலேலூயா, என்னோடு இருக்கின்ற ஆவியானவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா ராஜா, ஹாலேலூயா. ஆவியானவரே முக்கு சூத்திரமையா, ஊரபக்கரதுரு வரபரபக்கருமணி, ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா, ஆண்டவரே சூத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே இப்படி கிருபொள்ள கரத்தில் ஐயா, இந்த நாளை நாங்கள் உப்பு தந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தருங்கள் மேய்ப்பராயிருக்கிறீங்கள், நாங்கள் தாழ்ச்சி அடிவோம். அவருங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவரப்பா எசப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே அப்பா, உண்மை அதிகமாய் அதிகமாய் இன்னும் தேட நீர் எங்களுக்கு கிருப தர வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்க சூத்திரம் வேதத்தை வாசிக்க எங்கள் கண்களை தெளிவாக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தரிடும் ஐயா. செய்ய வேண்டிய காரியங்களை நீர் கொடுத்த அசைன்மெண்ட் ஒவ்வொன்றையும் செய்ய எங்களுக்கு கிருபதாரம் அப்பா ராஜா, ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை ஐயா, தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை.

நீதியின் பாதையில் நடத்துகிறார், ஆத்துமாவை தினம் ஏற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார்.

கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, காட்சி அடைகிறேனே. பயப்படுறேன் நான், பயப்படுறேன்.

0: அழகிப்பார், பாத்திரமிரண்டி வழிய செல்வார், இருந்த சாலைக்குள் நடத்திடுவார், நடத்திடுவார்ந்தையிருக்கின்றாரே நான் ஆட்சி அடையேனே, ஆட்சி அடையேனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ராஜா ஏசையா. இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே, இலங்கையில் இருக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினீர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே எமக்கு சோத்திரம். தேசத்திலே நன்மை வருவதாக, தேசத்துக்கு ரட்சிப்பு வருவதாக, தேசத்துக்கு விடுதலை வருவதாக ராஜா. தகப்பனே, இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைத்து, ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மேல் வைத்து, எங்கள் உறவுகள் மேல் வைத்து, எங்கள் நண்பர்கள் மேல் வைத்து, எங்கள் ஊர் மக்கள் மேல் வைத்து ஆண்டவரே அவர்களை ரட்சிக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சொல்லப்படுகிறது ராஜா. இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக செவிக்கிறோம், இலங்கையில் இருக்கிற திருச்சபைகளுக்காக செவிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே. என் பரிசுத்த ஆவியானவரே, அந்த திருச்சபைகளிலே நீங்கள் அசவாடமிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. பாவிகள் மனம் திரும்பும்படியும் ஆண்டவரே, ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ளும்படியும் ஆண்டவராகிய தகப்பனே, ஆண்டவரே இலங்கை சபைகளை நீர் தூக்கி விடவிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் தூக்கி விடவிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சோத்திரமையா ராஜா தேவனே, தகப்பனையும் துதிக்கிறோம் ஐயா. மோசேயும் ஆண்டவரே தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து தேசத்திலே கொஞ்ச ஜனங்களாயிருந்தார்களப்பா, ஆனாலும் கூட தகப்பனே ராஜா அவர்கள் பெரியவர்களாயிருந்தார்களப்பா ராஜா. ஆண்டவரே பார்வோன் தொடங்கி அவனுடைய ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரே நடுங்கினார்களப்பா ராஜா. இலங்கை தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கொஞ்ச பேராயிருந்தாலும் கூட ஆண்டவரே அந்த இடத்திலே இந்த தேவன் தான் உயிருள்ள தேவன் என்று அறியும்படிக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய ஒவ்வொரு ஊழியக்காரனை நிரப்பும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே இலங்கையின் கரையோர பகுதி முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், மத்திய பகுதி முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே பேசும் அப்பா ராஜா, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே ராஜா, ஆனங்கிற சகோதரிக்காக மால்பிரன்ஸ் என்கிற சகோதரனுக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, திரும்பவும் நினைவுகள் திரும்பவும் சுகம் அடையவும் விடுதலையாகவும் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, யூரோப் தேசங்களையும் கனடா தேசத்தையும் அமெரிக்கா தேசங்களையும் கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. யூரோப் தேசத்திலும் ஆண்டவரே, கனடா தேசத்திலும் ஆண்டவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் ஆண்டவரே உம்மக்கு சார்பாக இருக்க உதவி செய்யும் ஐயா. ட்ரம்மோடு இடம்படும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, அமெரிக்கா தேசங்களுக்கும் கனடா தேசத்துக்கும் யூரோப் தேசங்களுக்கும் இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று இவர்களை உப்புரவாக்கினீர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே இந்த யூரோப் தேசங்களிலும் இந்த அமெரிக்கா தேசங்களிலும் ஐயா ராஜா பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள் அப்பா ராஜா. அவருடைய பின் சந்ததியார் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே தேவனே, இந்த வாலிப பிள்ளைகள் ஐயா ராஜா தகப்பனே, ஒரு தலைமுறை ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அவர்கள் படுகின்ற பாடுகளை நீ காண்கிறீர் அப்பா ராஜா. வேலையில்லா பிரச்சனைகள் இருந்து இந்த ஜனங்களை நீங்க விடுதலையாக்க விடுமா செவிக்கிறோம். அரசாங்க அதிபதிகளுக்கு ஐயா ராஜா ஆண்டவரே, இந்த தேசத்திலே பிறந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியான வழிகளையும் வாசல்களையும் உண்டு பண்ணி கொடுக்க விடும், வேலைகளை ஸ்திரப்படுத்தி கொடுக்க விடும் ஐயா, தடைகளை நீக்கி போடுவனும் ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, நம்முடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஜேசப்பா ராஜா தேவனே அப்பா, அந்த மூக்கேஜ் காரியங்களிலும் ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ட்ரோப் பண்ணி கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் இருக்கிற பணவீக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி செபிக்கிறோம். பொருளாதாரத்திலே ஐயா மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மீண்டுமா எங்கள் திருச்சபைகளுக்காக வருகிறோம் ஐயா. எங்கள் திருச்சபைகளிலே ஜனங்கள் ஆயிரம் ஆயிரமா ஜனங்கள் பெருக வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. மந்த பெருகிறது போல் மனுஷர்களை பெருக்கமாக்கும் ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்யும் ஐயா ஆண்டவரே தேவனே. தகப்பனை முறையிடுகிற ஏழைக்கும் உதவியற்ற ஆண்டவரே, சிறுமியானவனுக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தேவனா பாராச்சா. தகப்பினியும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை கூட இருப்பதாக இந்த ஊழியங்கதையும் ஆண்டவர் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். சவுனுக்கு வேண்டிய ஆண்டவரே ஊழியத்தின் ஐடியாக்களை நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. பிள்ளைகளை நீர் ஆதரிக்க வேணுமா செவிக்கிறோம். ஒருவன் உமக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவீர் என்று சொல்லப்படுகிறது ராஜா. தகப்பினியமக்கு சோத்திரமங்கள். சபைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினால் திருச்சபையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தி ஆண்டவரே தேவனே அப்பா உடைய கிருப உள்ள வசனங்கள் சாட்சியா எழும்ப வேணுமா செபிக்கிறோம். வருகிற ஜனங்கள் ஆண்டவரே அற்புதங்களை காண வேணும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேணும் அப்பா ராஜா. ஆண்டவரே உடைய கிருப உள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமாக அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தியவர் பாஸ்டர் நஹோமி லோகன் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடா. காலை வேளையில் இணைந்து கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்து ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வழி நடத்திய ஊழியரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவித்துக் கொண்டு கத்தரி சித்தமானால் நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்து
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
1: ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 22ஆம் தேதி 9ஆம் மாதம், 22ஆம் தேதி ஐப்பசி மாதம், செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். காலை மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் நேரம். மாலை 6:30 முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. கனடா நேரம், இலங்கை நேரம் அதிகால வேளை 4 மணியாக இருக்கும். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற உங்களையும் புதிய நாளிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்திரை கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக கத்திர தருகின்ற வசனம் சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். சங்கீதம் 92:12. ஆமேன். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனானில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். ஆமேன். நாங்களும் நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள். ஆமேன். அவர் உங்களை தேடி வந்து ரட்சித்து பரிசுத்தாவியானவரால் நிரப்பி ஆசீர்வதித்து நீதிமானாக்கி இருக்கிறார். அந்த வகையிலே நீதிமானாகிய நீங்களும் நாங்களும் பனே போல சளித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவோம், வளருவோம். ஆமேன். அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி கொண்டு இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாக 5, எசேக்கியேல் 18, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 15வது அதிகாரம். இவற்றை நீங்கள் அதிகால வேளையிலே வாசிக்கத்தக்கதாக நேற்றைய நாளிலே நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அதனாலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனுடன் 1 நிமிடம், அத்தோடு ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக தினமொரு தேசம் ஜெபம், அவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதை பதிவு செய்து அனுப்பி தந்த ஊழியர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். இப்படிப்பட்ட தாளந்துகள் உங்களுக்கும் இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுப்பி தர முடியும். அவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து மற்றவர்களுக்கும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டருக்காக அனுப்புகிறோம். நீங்களும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அவற்றை ஷேர் பண்ணுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல பார்ப்போம். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்டன் ராசநாயகம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் இணைந்து ஒரு சில வாரங்களாக ஊழியம் செய்த ஒரு சகோதரி கவி கவிந்தா அவர்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் கிடைத்து பிரான்ஸுக்கு போயிருக்கிறார்கள். ஆமேன் ஆமேன். கவர் அவ்வளோ கஷ்டமான காரியங்கள், அதாவது கிட்டத்தட்ட கூலி வேலை செய்து அங்கு யாழ்ப்பாணத்தில் கூலி வேலை செய்தார். அதே நேரத்தில் கத்தருக்காக உழைத்தார். கத்தர் அவரை உயர்த்தி எந்தவித தடையும் இல்லாமல் அவர் பிரான்ஸுக்கு போகத்தக்கதாக கத்தர் உதவி செய்தார். அப்படியாக கத்தர் அவருக்காக ஊழியங்களை செய்கின்ற பொழுது அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களிலும் கத்தர் வழி நடத்துவார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய குடும்பத்திலே அவர் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அதனாலே மிகுந்த சிரமங்கள் கூட கடந்து சென்றார். ஆனாலும் கத்தர் அவரை உயர்த்தி பிரான்ஸுக்கு ஒர்க் பர்மிட்டோடு நேரடியாக போகத்தக்கதாக கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வழி நடத்துகிறார். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம அமைமைக்காகவும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு ஊழியங்களையும் கத்தர் காண்கிறார். அப்படியே கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்கூடாக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா. உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். எங்களுடன் மாலை வேளையிலே ஊழியம் செய்கிற சௌரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது பாஸ்டராக கொடுத்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாஞ்சியோடு இணைந்து மாலையிலே ஊழியங்களை நடத்துகிற அவரை இப்பொழுது பாஸ்டராக ஓர்டினேட் பண்ணியிருக்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் மீதியான ஜெபங்களை கூடாக வழிநடத்த உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். சங்கமா வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியன் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. என்னாலே நாங்க வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்திலே அங்கு 12:13 அங்கு 20 நாங்கள் பார்க்கும் போது அங்கே ஒரு குத்து விளக்கை நாங்கள் காண்கிறோம். அந்த 7 பொன் குத்து விளக்கள் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்வர்வே பொற்கச்சை கட்டி இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லி யோவான் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் கொத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அது 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களார். நீ கண்ட 7 கொத்து விளக்கும் 7 சபையாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், திருச்சபையிலே அந்த குத்து விளக்கு அங்கு பலிபீடத்திலே அல்லது ஆராதிக்கிற மேடையிலே அந்த குத்து விளக்கு விசுவாசத்திலே எரிந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், அன்றைய நாட்களிலே இடித்து பிழிந்த சுத்தமான ஒலிவம் எண்ணெய் எப்பொழுதும் இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கும்படி அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த காரியமா இருக்கிறது. இன்றைக்கு 7 சபையை கத்தர் எங்களுக்கு முன்பாக வைக்கிறார். அந்த 7 சபையிலே 7 பொன் குத்து விளக்கு, 7 குத்து விளக்கு என்று சொல்லியும் நட்சத்திரங்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த 7 குத்து விளக்கும் என்னென்று சொல்லி அந்த ரகசியம் என்னென்று வேதமே எங்களுக்கு சொல்லி தருகிறது. 7 சபை என்று சொல்லி தருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த 7 சபையிலும் என்ன காரியம் இந்திய நாளில் எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் காண வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் இப்ப பாருங்கள், 7 சபையிலே எபேசு சபை ஒரு குறை இருக்கிறது, அன்பை விட்டுவிட்ட சபை. இந்த அன்பை அந்த 7 சபைதான் உலகம் முழுத்திலும் இருக்கிற எல்லா தேவனுடைய சபையிலும் இந்த 7 சபைக்குரிய சில சில காரியங்கள் இருக்குது. அந்த திருச்சபையிலே அவர்கள் அதிலே ஜெயம் எடுக்கிறவளா இருக்க வேணும். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். அவனுக்கு நான் தேவனா இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனும் குமாரத்தி. இந்த 7 சபை பாருங்கள், எபேசு சபையிலே அன்பை அவர்கள்
3: அன்பு இல்லை. ஆனால் அந்த இடத்திலே, அந்த அன்பு இல்லாத இடத்திலே அன்பை கொண்டு வர்றது தான் இந்த திருச்சபையோ திருச்சபை மக்களோ அல்லது திருச்சபையில இருக்கிற அந்த தூதுவர்கள் அல்லது சபை நடத்துனர்கள் அதை கொண்டு வர வேண்டும். அந்த சபையிலே சகோதரர் மத்தியிலே அன்பு இல்லாவிட்டால் அந்த அன்பை அவர்கள் கொண்டு வரணும். அதுதான் அவர்களுக்கு ஜெயம். ரெண்டாவது சினிமா செமினார் சபையிலே உபத்திரவம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த உபத்திரத்திலே இருந்து அவர்கள் ஜெயத்தை எடுக்க வேண்டும். அந்த இயேசு நாமத்தை கொண்டு ஜெயத்தை எடுக்க வேண்டும். அந்த ஜெயம்தான் அவர் அந்த சபையிலே ஒரு வெற்றியாய் காணப்படும். ஆகவே பெர்காம சபையிலே விக்கிர ஆராதனையை குறித்து இருக்கிறது. அந்த விக்கிரத்தை குறித்த அந்த காரியத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு தியாத்திரா சபையிலே பாவம் கட்டுக்கள் உள்ள சபை. அந்த சபை அந்த பாவத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அப்படியாய் சர்வா சபை மரித்த சபை என்று எழுதியிருக்கு. அந்த மரித்த இடத்திலே இருந்து அவர்கள் வெளியே வந்து எழும்ப வேணும் கத்தருக்காக. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல் என்று காண்கிறோம். ஆனால் இந்த எழுப்புதல் எங்கே இருந்து வரும்? இந்த ஏழு சபைதான் உலகத்திலே அத்தனை சபைக்கும் அங்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த ஏழு சபை அங்கு பில்தேவியா சபை ஒரு திறந்த கதவுள்ள அனுகூலமான கதவுள்ள சபையாய் இருக்கிறது. அங்கேயும் என்ன இருக்கிறது? சகோதரர்கள் ஒற்றுமைப்பட்டு இருந்தால்தான் அந்த சபையும் திறந்த கதவை இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு லவேக்கியா சபையில அனலே அங்கு குளிரும் இல்லை. அவர்கள் ஏதோ நடந்து கொண்டு போகிறது என்றதை போல இருப்பார்கள். ஆனா இந்த ஏழு சபைக்குள்ளே இருக்கிற காரியம் எந்த சபையிலும் குறை இருக்கும். அந்த சபையை அந்த குறையை நிவிட்டு செய்யறது தான் இந்திய நாளில் இருக்கிற காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதை ஏனோ தானோன்று விட்டு விட்டால் இனிவரும் காலத்திலே நாங்கள் அதை ஏமாய் பெற்றுக் கொள்ள முடியாது. இருந்தால் குத்து விளக்கு அங்கு என்ன செய்யும் என்றால் ஒளியும் சாட்சியுமாய் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அப்படியே ஒளியும் சாட்சியுமாய் இருக்கிறார். இந்த குத்து விளக்கு என்ன செய்யும் என்றால் வெளிச்சம் கொடுக்கும். ஏனென்றா உலகத்திலே வெளிச்சம் நீங்களும் நானும் தான். ஏனென்றா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு எங்களுக்குள்ளே இருக்குது. எங்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவனுக்காக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் எங்களுக்கு வர வேண்டும். அதனாலே நாங்கள் நீ வெளிச்சமாகிய கிறிஸ்துவை நாங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை பற்றி பிடித்திருக்கிறோம். ஏனென்றா ஒளியும் சாட்சியுமாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதன் மத்தியிலே தேவன் அங்கு உலாவுகிறவராய் இருக்கிறார். இந்த குத்து விளக்கு மத்தியில உலாவுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஏழு குத்து விளக்கு நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வெளிச்சம் அந்த சாட்சியம் எங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் அங்கு முக்கியப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் எண்ணெயும் விளக்கும் அவரிடத்திலே இருந்து தான் எங்களுக்கு உண்டாக வேணும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், இந்த குத்து விளக்கு ஒளியின் சாட்சியமா இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் எப்படி திரகாசிக்க வேண்டும், எப்படி நாங்கள் செயல்திறனாக்க வேணும் என்று சொன்னா பரிசுத்தம் யானவரினால் வருகிற அந்த கிருவியை நாங்கள் கொண்டுதான் இந்திய நாட்கள்ல நாங்கள் எண்ணெயை நிறைக்க வேண்டும். ஏனென்றால் இரவும் பகலும் எப்பொழுதும் அந்த எண்ணெய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே பலிபீடத்திலே இருந்தது, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்க சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எரிகிற திரி சுத்தமாய் இருக்க வேண்டும். அதிலே ஒரு களிம்பு வந்தாலும் அது அங்கு சுத்தமாய் எரிய வேண்டும், வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எப்ப

0: பண்ணினே. ஜெபம் பண்ணின போதுதான் ஆண்டவர் சொன்னார், அங்கே அஸ்துரோத்தின் ஆவி அங்கு கிரிய நடப்பிக்கிறதன் அதை நான் கடிந்து ஜெபித்த போது அங்கு சமாதானம் உண்டானது. பாருங்கள், இப்படித்தான் இந்திய திருச்சபையிலே எத்தனையோ ஆமோன்கள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது, எத்தனையோ அங்கு எல்லாமே இருக்கிறது. ஆனா இவைகளை ஜெயங்கொள்றதுதான் எங்களுடைய வேலை, அங்கு சபை நடத்துனருடைய வேலையா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கோம். இந்த இடத்துல நாங்க விட்டு விட்டா எந்த இடத்திலும் நாங்கள் இவர்களை மாற்ற முடியாது என்பதை நாங்க காணக்கூடிய. ஏனென்றா ஒரு சகோதரனை, ஒரு சகோதரன் பிள்ளையான காரியத்தை செய்யறான் என்றா அவனுக்கு நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்க முழங்கால் படியிட்டு நான் அவருக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள். பாருங்கள், ஒரு நாள் என்னுடைய ஒரு சகோதரன் எனக்கு முன்பாக ஏதோ சாபத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருந்த, நான் சொன்னேன் சாபத்தை சொல்லி கொண்டு இருக்காத, அந்த சாபம் உண்மையில பலிச்சிடும் என்று சொல்லி. ஆகவே அண்டையில இருந்த அந்த சகோதரன் மனம் திரும்பினார். நான் மனம் திரும்புறேன்ண்டே உடனடியா சொல்லி மனம் திரும்பினார். பாருங்கள், அதை நேரடியாக நாங்க சொல்லிவிட வேண்டும். ஏனென்றா இது சாபமான காரியம், நீ சாபத்தை செய்யாதே என்று சொல்லிவிட வேண்டும். ஏனென்றா அந்த சகோதரன் மனம் திரும்பும் போது கிறிஸ்துவும் மகிமைப்படுறார், கிறிஸ்துவும் அங்கு மகிழ்ச்சியாய் உண்டாகிறது கிறிஸ்துவுக்கு. ஆகவே நாங்கள் தேவ பிள்ளைகள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டியவர்கள். மற்றது வேத வெளிச்சம் வர வேண்டும். வேதத்தில வெளிச்சம் வந்தாத்தான் நாங்கள் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ண கத்தரால் முடியும். ஆகவே நாங்கள் இந்த குத்து விளக்கின் மகிமையை நாங்கள் இன்றைய நாக்களிலே காண வேணும், திருச்சபையிலே காண வேணும், திருச்சபை பலிபீடத்திலே காண வேணும். ஏனென்றால் நாங்கள் எழுப்புதலை பார்க்கிறோமே தவிர, ஆனா இந்த குத்து விளக்கிலே என்னென்ன இருக்குது அந்த வெளிச்சத்திலே நாங்கள் கலிகூற வேணும், நாங்கள் மாற்றப்பட வேணும் என்பதை அங்கு ஆணி உத்தரமாய் சொல்ல பழக வேண்டும். ஏனென்றா கிறிஸ்துவின் பிரசன்னம் இல்லாவிட்டால் உங்களுக்கு வெளிப்பாடு ஒன்றும் வராது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளே நாங்கள் குத்து விளக்கின் வெளிச்சம் எப்படியா பிரகாசிக்கும், அதன் வழி எப்படி, அதன் ஆயத்தம் எப்படி என்பதை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியவர்களாய் இன்றைய நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா இனி வருங்காலம் வனாந்தர பாதையா இருக்கலாம், ஆனால் அந்த வனாந்தர பாதையில நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் கற்று தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து வழி நடத்தி செல்வாராக. பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைக்கு திருச்சபை மக்கள் மத்தியிலே தேவனுடைய அந்த பொன் குத்து விளக்கும் மத்தியிலே நீதி அங்கி தரித்தவராய் அங்கு உதாவி கொண்டிருக்கிறார். அதே வெளிச்சம் எங்கள் சபைகள்ல, சபை மக்கள்ல, ஆராதனைகள்ல வரக்கூடியதா கர்த்தாமே உதவி செய்யணும். அதற்கு ஒவ்வொரு இருதயங்களும் சிந்தைகளும் இயேசு நாமத்தில் பரிசுத்தப்பட வேண்டும், சுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் விளக்கு எரியப்பட வேண்டும், அது சுத்தமான எண்ணெயிலே எரியப்பட வேண்டும். அதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கீறு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தரமாய் இருக்கிறது போல ஒவ்வொரு சபைகளை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல உம்முடைய வெளிச்சம் குறைவில்லாதபடி நாங்கள் உலகத்துக்கு உப்பாக ஒளியாக வாழ எங்கள் ஒவ்வொரு சபைகளிலேயும் இருக்கிற குறைவுகளை அந்த ஆமானின் ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுப்பீராக. அந்த ஆவிகள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய தூதனால துரத்தப்பட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைகளில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. அந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிறைந்திருக்க எங்களோடு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு சபைகளுக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு வர, வீட்டில இருந்து வரும் பொழுதே அந்த பரிசுத்த ஆவியை வேதாகமத்தை வாசித்து நேசித்து

0: வசனங்களை தியானித்து உம்முடைய அபிஷேகத்தை அவர்கள் வீட்டில இருந்தே சபைகளுக்கு கொண்டு வருகிறார். மக்களாக ஒவ்வொரு மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபைகளையும் உள்ள குறைவுகளை, அன்பில குறைவிருந்தால் அந்த அன்பை அன்பில முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சித்தியோடும் உம்மை நேசிக்க ஒவ்வொருவரும் சபை மக்கள் ஒவ்வொருவரும் நேசித்து வாழ இயேசுவின் குடும்பமாக ஒவ்வொருவரும் வாழ நீர் கிருபை செய்வீராக. இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராக எங்களை குறித்து கொண்டீரே. இயேசுவின் குடும்பமாக சகோதர சகோதரிகளாக ஆண்டவரே ஒரே இயேசு சபையாக நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை பார்க்க எங்களுடைய குறைவுகளை எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் எடுத்து போடும்படியாக. ஆமானின் ஆவிகள், பாவ சாப ஆவிகள், பழைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக காட்டி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு சபைகளிலேயும் கிரியை செய்வீராக. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மூலமாக மற்ற மக்களுக்கு பிரகாசிக்க செய்வீராக. நாங்கள் ஒவ்வொருவர் நற்கிரிகை செய்கிறவர்களாக இயேசு எப்படி நீர் நற்கிரிகைகள் செய்து வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்த வாழ்வு வாழ, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து நாங்கள் வாழ, உப்பாக ஒளியாக நாங்கள் வாழ, ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு இரக்கத்தை காண்பிப்பீராக. குறைவுகள் எல்லாவற்றையும் அகற்றி உம்முடைய அபிஷேகத்தினால சபைகளை நிரப்புவீராக. அபிஷேகத்தோடு நாங்கள் அந்த சபை முழுக்க அபிஷேகத்துல நிறந்திருக்க செய்வீராக. உம்முடைய ஆவி பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை காண்கிறார்கள். மாம்ச சிந்தை அகன்று போய் ஆவியின் சிந்தையில அந்த இடத்துல மாறுகிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைக்கும் இருந்த ஆவியின் சிந்தையை கொடுத்து மாம்சத்தை மாம்சத்தின் சிந்தை கட்டப்பட்டு உம்முடைய பரலோக பாதையை நோக்கி சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களும் பிரயாணம் செய்ய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக. அந்த திரி சுத்தமாக எங்களிடத்தில் இருக்கிற அந்த அனாயிண்டிங் நிறைந்திருக்கத்தக்கதாக சுத்தமான எண்ணையோடு நாங்கள் ஒளியாக உப்பாக நாங்கள் இந்த உலகத்துக்கு உலகத்தில சாட்சியாக வாழ நிறங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரெடியவை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உம்முடைய அபிஷேகம் இந்த ரேடியோ கூட போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கூடாக அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மக்களுக்கு சென்றடைய அவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை காண நற்கிரிகைகளை பெற்றுக்கொள்ள நிற்கிருமை செய்வீராக. ஜெனன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அந்த மகளுக்கு கொடுக்கிற அந்த தியானத்துக்குரிய வசனங்களுக்காக மகள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலத்தை தருகிறது, சுகத்தை தருகிறது. இந்த அபிஷேகத்துல நாங்கள் எப்பொழுது நிறைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ரெண்டு பேர் உம்முடைய நாமத்துல கூடும் பொழுது நீர் இந்த எங்களோடு இருக்கிறவர் இந்த அபிஷேகத்தை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள இருங்களையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பின். இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஜபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை மற்ற மக்கள் காண, நாங்கள் ஒளியாக உப்பாக வாழ்கிறோம் என்ற உணர்வை அந்த வசனங்களுக்கூடாக காண கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி, நீங்கள் துன்மார்க்க வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்காக நீங்கள் ஜெபம் இன்றைக்கு துன்மார்க்கங்கள் அதிகமாய் அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. கொலைகள், கொள்ளைகள் அங்கு எல்லாவற்றிலும் அங்கு நிறைந்து, அநீதிகள், அநியாயங்கள் நிறைந்து கொண்டு போகிறது. இந்த துன்மார்க்க பாதையிலிருந்து அந்த நீதியின் பாதைக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடக்கும்.
2: ஆமா தாப்பனே ராஜா, பாவம சோஸ்திரிக்கிறோம். ராஜாதி ராஜா அம்ம சோஸ்திரிக்கிறோம். கத்தாதி கத்தா அவங்களை சோஸ்திரிக்கிறோம். இந்த வேலையில, இந்த பகல் வேலையில எங்களை ஜெபிக்க இந்த நேரத்தையும் இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஏறெடுக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையில சொல்லிக்கொண்டு ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எங்கும் நிறைந்த ஜெகவா ஏலகுமியமா இருக்கிறவரே, உமக்கு சோத்திரம் ஐயா, ஆராதனை சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா, எங்கள் நீதியானவரே நீரப்பா, உண்மையானவர் அப்பா, மகத்துவமானவர் அப்பா, நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். இந்த வேலையில உம மகிமைப்படுத்த ராஜாதி ராஜா, அப்பா கூட இந்த ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரோடையும் கூட இருந்து ஆண்டவரே அப்பா இந்த ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு தகப்பனே, எனக்கு தரப்பட்ட அந்த ஜெபம் ஆண்டவரே தகப்பனே துன்மார்க்கிற ஆண்டவரே துன்மார்க்கிற நீர் அப்பா தகப்பனே துன்மார்க்கனே அறவே நீர் அடித்து பழித்து போடுகிறவரா இருக்கிறீர் ராஜாதி ராஜா. இன்னும் இன்னுமான சந்ததிகள் ஆண்டவன், இன்னுமா வருகிற நாட்கள்ல ஆண்டவரே இந்த துன்மார்க்கள் எழும்பி இருக்க படி தகப்பனே நீர் அப்பா அறவே அழித்து போடுகிறதுக்காக ஆண்டவரே கர்த்தா உம்மட்ட நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா எங்க கர்த்த நீர் அப்பா உம்மால முடியக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னது போல இந்த துன்மார்க்கர் ஆண்டவரே எழுந்து நிற்காதபடி ஆண்டவரே அப்பா இனி வார காலங்களையும் இப்ப இருக்கிற காலங்களையும் ஆண்டவரே இந்த துன்மார்க்கரை நீரை ஒடித்து போடுகிறதுக்காக ஆண்டவரே உம்மட்ட ஜெபம் கட்டு நிக்கிறன் தகப்பனே அப்பா. தீமைகளை நன்மையாக மாற்றுற தேவனாய் இருக்கிறீர் ராஜா அப்பா தகப்பன்னே, தீமைகள் யாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன், பலம் வந்து கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொருவருடைய நீதியாய் நடக்கிற அப்பா, உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருவரோடையும் நீர் ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவரோடே நீர் ஆண்டவரே வாசம் செய்யறதுக்காக, உங்களை ஆளுகை செய்யறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா எங்களை சிலுவைதனை அனுமதித்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. எங்களை ஒவ்வொருவருடைய சிந்தனைகளை மாற்றி ஆண்டவரே தகப்பனே அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த துன்மார்க்க நடுவுல நாங்கள் வாசம் செய்யாமல் இருக்கவும் ஆண்டவரை உதவி செய்த வந்தவர்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பிரித்தெடுத்து ஆண்டவர் இந்த துன்மார்க்கர்ல இருந்து எங்களுக்கு துன்மார்க்க நினைவுகள் ஆண்டவர் துன்மார்க்கர் போல நாங்க நடக்காதபடி ஒவ்வொருவரையும் காத்து துன்மார்க்கர் கிட்டவாங்களை விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக ராஜாதி ராஜா உம்ம சோத்தரிக்கிறன் ராஜா. அப்பா தகப்பனே பரிசுத்தமாக்குங்கள் அப்பா இந்த பூமி முழுவதையும் அப்பா. ஜெகவா மெக்காதி சாண்டவரே கர்த்தா அப்பா பரிசுத்தமாக்குறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாதி ராஜா, உம்ம உயர்த்தி ஆண்டவரே உம்ம அப்பா உள்ள மகளும் ஆண்டவரே அப்பா. உம்ம உயர்த்தும் போது எங்கிற உள்ளங்கள் எல்லாம் மகளுது ஐயா அப்பா. மகிழ்ந்து களி கூற செய்கிறவர் நீர் அல்லவா. இந்த தேசங்கள் முழுவதையும் மகிழ்ந்து களி கூற செய்து ஆண்டவரே தகப்பன் நீர் கரம் பிடித்து நடத்துறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. காலமெல்லாம் சுமக்கின்றவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா அப்பா. இந்த சங்கம பானலியில லேசி பிரதரே ஆண்டவரே தகப்பனே, அவங்க குடும்பங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்காக நன்றி ராஜாதி ராஜா அப்பா. இதை நடத்தி கொண்டு வரவருக்கு பெலன் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. பாதுகாப்புல வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உங்க கரங்கள் உள்ளங்கையில வைத்து தாங்கிறதுக்காக சோத்திரம் ஐயா அப்பா. ஜன சிஸ்டரையும் உங்க கரத்துல தருகிறோம். அவங்க செய்யற ஊழியங்களை ஆண்டவரே அப்பா நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அவங்கள பாதுகாத்து இன்னமும்மா சுக பெலத்தோ வைத்திருக்கிற தகப்பன் நீர் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் ஐயா அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நீங்க மட்டும் இல்லை என்றா நாங்க அப்பா அப்படி இருந்து ஜெபிக்க முடியாது ராஜா. இந்த சிஸ்டரால ஒரு விசவுடன் நகர முடியாது ஆண்டவரே. உம்முடைய பெல்லம் அந்த சகோதரியோட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இந்த கிருபை அவங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. இன்னுமா அவங்க இன்னுமா இன்னுமா இருந்து ஜெபிக்க ஜெபிக்கவும் இந்த ஊழியங்களை நடத்துறதுக்கும் ஆண்டவரே நீங்க உறுதுணையாய் இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாய் இருக்கிறதுக்கு, பலனாய் இருக்கிறதுக்கு அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா ராசநண்டன் ஐயாவை உங்க கரத்துல தருகிறோம் ஐயா, பாதுகாப்புல வைத்திருங்க ஐயா, சுக பலத்தோட வைத்திருக்கிறதுக்காக நன்றி, ஆரோக்கியங்களை நீங்க தருகிறதுக்காக நன்றி, அவங்களுடைய குடும்பங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி, அவங்க வீடுகள்ல நீங்க வாசம் செய்யறதுக்காக ராஜா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இறையனா சௌரியையும் மேகலா சௌரியையும் இருமலாவையும் குணாவையும் ஆண்டவரே உங்க கரத்துல அப்பா அப்பா சங்கம வாழலில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. ஒவ்வொருவரை இரவு பகல் காலை அதிகாலை பகல் என்று சொல்லி அப்பா தவறாமல் அப்பா இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. உள்ளங்கையில வைத்து அப்பா உள்ளங்கையில வைத்து பாதுகாக்கிறதுக்கு அவங்களை நினைவுக்கு வந்து ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரை நடத்தி வழி நடத்தி செல்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா வாய்க்க பண்ணுங்க காரியங்களை, அவங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே காயங்கள் எல்லாம் மாற்றுகிறவராய் இருக்கிறீர், கண்ணீர் எல்லாம் துடைக்கிற தகப்பன்னீர் அப்பா, நல்லவராயும் வல்லவராயும் ஆண்டவரே எங்களுக்கு காண்பவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில ஆண்டவரே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருகிறவரே உமக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டு ஆண்டவரே தகப்பனே இந்த கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். துன்மார்க்கர்ல இருந்து எங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. துன்மார்க்கர் அறவே நீர் ஒழித்து விடுகிறதுக்காக ஆண்டவரே அப்பா அறவே ஒழித்து விடுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. உமக்கு சோத்திரம் தகப்பனே, இயேசு நாமத்துல ஜெபங்கட்டு நிக்கிறன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
2: அமேன் அமேன்
1: அமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: நீங்கள் எங்களுடைய உலக தலைவர்களுக்காக, ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, இந்த யுத்த நாட்டு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் ஒரு இரக்கத்தின் ஊடாக தயவின் ஊடாக அன்பின் ஊடாக நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்திய நாட்களிலே அது பெரிதான காரியங்களாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை எங்கள் தேவன் நீதியாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தெய்வன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா, இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசத்தின் தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசத்தை தலைவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆலோசனையின் கர்த்தரே, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த தலைவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களுக்கும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்து தகப்பனே. அப்பா யுத்தம் நடக்கிற தேசங்களிலே இருக்கிற தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த தேசங்களிலே இருக்கிற தலைவர்கள் கர்த்தாவே அப்பா சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா மீண்டும் மீண்டும் யுத்தங்கள் ஏற்படாத படிக்கு தேவன் கர்த்தாவே அப்பா அந்த தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் தலைவர்கள் அப்பா நல்ல தீர்மானங்களை எடுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தேசங்களிலே நல்ல சமாதானத்தை ஏற்படுத்த தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அண்டை அயல் நாடுகளோடு கர்த்தாவே சமாதானமா இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் கர்த்தாவே உமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் தேவன் நீங்க ரட்சிப்புக்களாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் இங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்களிடத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரேல் தேசம் கத்தாவே, பாஸ்தோத்திரம் உடைய ரட்சிப்பை காண உதவி செய்ய அந்த தேசத்தின் தலைவர் கத்தாவே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தோடு இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆயுதங்களை எடுக்காதபடி கத்தாவே. அப்பா உம்முடைய வேதாகமத்தை ஏந்துகிற கரங்களாய் ஒவ்வொரு கரங்களையும் தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே இருக்க அந்த யூதர்கள் கத்தாவே உண்மை அறிந்து கொள்ள, உண்மை ஏற்றுக்கொள்ள கத்தாவே, உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் கத்தாவே அப்பா தேசத்திலே பொருளாதார காரியங்களை எல்லாம் மேம்படுத்த நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்கள் கத்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்தவ நாடுகள் என்று சொன்னாலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அவர்கள் கத்தாவே உமது சத்தத்துக்கு கீழ்படியாமல் இருக்கிறாங்க தகப்பனே. உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்கத்தக்கதாய் கத்தாவே அவர்களுடைய செவிகள் இருதயங்கள் எல்லாம் தேவன் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாலமோனு கொடுத்த அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்துக்கு தேசம், ஜனங்களுக்கு ஜனம் ஆண்டவரே. அப்பா தலைவர்களுக்கு தலைவர் எதிரியாக மாறாத படிக்கு கத்தாவே அப்பா ஒரு தேவ சமாதானத்தை இந்த உலகம் முழுவதும் தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தின் காரணர் நீங்க தகப்பனே. அப்பா அந்த தலைவர்கள் இடத்திலே கத்தாவே அப்பா சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படியான தலைவர்கள் இடத்திலே அநேக போராட்டங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக கொலை முயற்சிகள் எடுக்கிறாங்க தகப்பனே. இப்படியான ஆயுதங்களை ஏந்தாத படிக்கு கத்தாவே அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் நல்ல சமாதானத்தையும் தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படி ஆச்சு வீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்கள் மூலமாய் அந்தந்த தேசங்கள் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்களை தேவன் நீங்க பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க எல்லாமே நம்முடைய வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா அதை அவர்கள் கேட்கறதுக்கான வழி வாய்ப்புகள் இல்லாத படிக்க இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதுக்கான வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை ஒவ்வொரு தேசங்களிலும் எழுப்புங்க கத்தாவே. தேசங்களிலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் தேசங்களில் எழும்பி பிரகாசிக்க தேவன் இங்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் தேசங்களையும் மதுக்கரத்திலே ஒப்புக்கொடுக்கிற எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மதுக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தாவையில் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தாவே. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜன சகோதரி கணவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க சேர ஊழியங்கள் சபை காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகள் கத்தாவே ஞானமாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே இந்த இடத்திலே வந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பிள்ளை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாருடைய குறைகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் மட்டுமாய் நடத்தின எபினேசரே கூடான கூடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
4: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கு சிஸ்டர், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த மூன்றாவது மகளுக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். அது வந்து அடுத்த வருடம் மூன்றாம் மாதம் நாங்க டேட் வச்சிருக்கிறோம் திருமணம் செய்யறதுக்கு. அதுக்கான காரியங்களை ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிச்சு கொள்ளுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய்
5: ஆசீர்வதிப்பாங்க. நிச்சயமாகவே நாங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைக்காக திருமணத்துக்கு தேவையான எல்லா தேவையும் கேட்ட சந்திக்க வேணும் என்று ஜெபத்திலே நாங்கள் வழி நடத்தப்படுவோம். ஓகே சிஸ்டர், நன்றி. நாங்க மேகலா வாட்ச் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய நாட்களிலே இந்த யுத்த நாடுகளிலே ஆபத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காக, காயப்பட்ட பிள்ளைகளுக்காக, யுத்த வீரர்களுக்காக வேதனையிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இவர்கள் அனாதியாய் திக்கற்ற பிள்ளைகளாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும், வேதனைகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த யுத்த காலத்திலே அங்கு இருக்கிற பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த மாலை வேளை, காலை வேளை, ஆண்டவரே மதிய வேளை காயுமுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் இருப்பவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே யுத்தங்களை நிறுத்துகிறவர் நீர் ஆண்டவரே, யுத்தத்தில் வல்லவர் நீர் என்று வேதத்துல சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நிறுத்தப்பட உம்முடைய கரத்துல நாங்கள் அந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒரு மனிதனாவது நீர் உண்மை அறியாதபடி மறிக்க கூடாது தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. இந்த நாட்கள்ல யுக்ரைன் ரஷ்யாவை பார்க்கிற வேளையில அந்த இடத்துல ஆண்டவரே அநேக ஒரு வருஷத்துக்கு மேலாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடிபாடுகளுக்குள்ள ஜனங்கள் காணப்படுகிறார்கள். குழந்தைகள் ஆண்டவரே பெற்றோர் இல்லாமல் பெற்றோர் பிள்ளைகள் அற்றவர்களாக, சகோதரங்கள் அற்றவர்களாக, ஆண்டவரே அனாதிகளாக, ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறது இங்கே காண்கிறீங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய ஆண்டவரே வஸ்துக்கள் ஆண்டவரே இழக்கப்பட்டிருக்கிறது. வீடுகள் எல்லாம் முடிந்து ஆண்டவரே அவர்கள் நிக்கதியாய் நிக்கிறத நீங்க காண்கிறீங்க தகப்பனே. அவர்களுக்கு ஒரு வழி வாசல்களை உண்டு பண்ணுவீராக. இந்த ஆண்டவரே இரண்டு தலைவர்களும் ஆண்டவரே ஆலோசித்து ஆண்டவரே தன்னுடைய ஜனங்கள் நிமித்தமாய் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆலோசித்து அவர்கள் நிறுத்தத்தக்கதாக அந்த இடத்துல நடுநிலையான ஒரு மனிதனை நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே அந்த யுத்தங்கள் நிறுத்தப்படத்தக்கதாக பேசத்தக்கதாக ஒரு மனிதனை ஏற்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இயேசு எங்களை இணைத்தது போல ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு மனிதனை ஏற்படுத்தி அந்த யுத்தங்களை நிறுத்தத்தக்கதான வழிகளை நீ திறப்பீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அனாதிகளாய் நிற்கிற அந்த குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்களுக்கு நீர் ஒரு வழிகாட்டியாய் அமைவீராக. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளவீராக. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரம், ஆண்டவரே உடைகள், பாதுகாப்புகள் எல்லாம் அந்த இடத்துல கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்படி தனியாய் பிள்ளைகளை ஆண்டவரே எந்த அசுத்த கண்களும் பார்க்காதபடி மரத்த கோட்டைகளாக அந்த பிள்ளைகளை மூடுகிறோம். அந்த வாலிபர்களை, சிறுவர்களை, குழந்தைகளை மூடுகிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீர் அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவர்களுக்கு துணையாய் நிற்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்னீரே ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு நான் துணை என்று சொல்லி ஆண்டவரே வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துவேன் என்றும் சொல்லி இருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படி அந்த இடத்துல அற்புதங்களை செய்வீராக. அதே போல இந்த நாட்கள்ல அமெரிக்கா ஆண்டவரே இராணுவத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே முஸ்லிம் நாடுகளுக்குள்ள எத்தனையோ ஆண்டவரே அழிவுகள் ஏற்படுகிறது ஆண்டவரே, யுத்தங்கள் ஏற்படுகிறது தகப்பனி. அப்படிப்பட்ட காரியங்களும் நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் அந்த இடத்துல இருக்கிறதோ நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல தருகிறோம். அதே போல இஸ்ரவேல் ஆண்டவரே காசா யுத்தத்தை உம்முடைய கரத்துல தருகிறேன். அங்கிருந்து ஆண்டவரே எதிரிகள் ஆண்டவரே இஸ்ரவேலை அழிக்க ஆண்டவரே துணிகிறதை நீங்க காண்கிறீங்க. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை ஆண்டவரே, சூன்யமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உம்முடைய இஸ்ரவேலுக்கு அல்லவோ தகப்பனி. இஸ்ரவேலை சூட பாளையம் இறங்குங்க ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆண்டவரே கை வைக்கிற எந்த மனிதனும் ஆண்டவரே முடக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் இல்லாமல் போகத்தக்கதாக உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கெத்தாவை அந்த 2 நாடுகளுக்குள்ளாகவும் இருந்து நடந்த யுத்தத்தின் நிமித்தம் எத்தனை குழந்தைகள் ஆண்டவரே பசியோடு பட்டினியோடு தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிற வேளையில எங்கள் உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. சின்ன சின்ன குழந்தைகள் ஆண்டவரே சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறதையும் பாத்திரங்களை ஏந்தி கொண்டு ஆண்டவரே ஓடுகிறதை நீங்க காண்கிறீங்களே ஆண்டவரே. அந்த தாய் தகப்பன் அந்த உணவில்லாமல் அந்த பிள்ளைகள் இருக்கிற வேளையில அவர்கள் எவ்வளவு பரிதவிப்பார்கள் அப்பா. அந்த குழந்தைகள் பட்டினியோடு பசியோடு இருப்பது உம்முடைய திட்டம் அல்லவே, உம்முடைய சித்தம் அல்லவே ஆண்டவரே. நீ ஆண்டவரே நீ சொன்னீரே காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் அல்லவோ ஆண்டவரே, அதே போல அந்த பிள்ளைகளை போஷித்தரலும் ஐயா ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல உணவில்லாமல் ஆண்டவரே உணவில்லாத படியினாலே மறிக்க கூடாது தகப்பனி. நீர் அற்புதம் செய்வீராக. இஸ்ரவேலி சூழ பாளையம் இறங்கும். இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸையும் ரத்தத்தினாலே மூடுகிறேன் ஆண்டவரே. அங்கிருக்கிற தோட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ரத்தத்தினாலே மூடுகிறேன். எந்த அழிவுகளும் வராதபடி காத்து கொள்ளுங்க. அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்திலேயும் ஆண்டவரே பிள்ளையான முடிவுகளும் பிள்ளையான தீர்மானங்களும் எடுக்காதபடிக்கு தகப்பனே, ஞானமுள்ள தீர்மானங்களும் ஞானமுள்ள ஆண்டவரே காரியங்களும் நடக்கத்தக்கதாக உம்முடைய கரத்துல தருகிறேன். அதே போல ஆண்டவரே இந்த ரஷ்யா யுக்ரைன்ல தகப்பனே கோதுமைகள் விளைவிக்கப்படுகிற தேசம் ஐயா, அதுதான் ஆண்டவரே உலகம் முழுவதும் அந்த கோதுமைகள் ஆண்டவரே கொண்டு செல்லப்படுகிற தேசம். அந்த தேசத்துல விளைவிக்கப்படுகிற கோதுமைகள் அழிக்கப்படுகிற வேளையில் ஆண்டவரே மற்ற நாடுகளுக்குள்ள ஆண்டவரே விலைகள் அதிகரிக்கிறதே தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு தேவரே தாம் இந்த தேசம் செழிப்பாக மாறட்டும், அந்த இடமெல்லாம் செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. எந்த உலகத்துல எந்தெந்த இடங்கள்ல யுத்தங்கள் நடக்கிறதோ அந்த இடமெல்லாம் ஆண்டவரே யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு பயிர் வகைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தோட்ட நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் கனப்படுத்துகிறவனாலே ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலியை உம்முடைய ரத்தத்தினாலே மூடுகிறேன். கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவும் நடத்துகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ்
6: லார்ட்.
1: எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசம் ராஜாக்கள் தொடங்கி எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்கள் தேசத்திலே நீதி இல்லாத தன்மைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கொலைகள் கொள்ளைகள் இப்படியாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேசத்தை தேவன் அழிக்காதபடி அவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண அங்கு தேசத்திலே அங்கு விபத்துக்கள் அநேக காரியங்கள் எழும்பி இருக்கிறது. அத்தனையும் அடக்கி போடுங்கள், தேவனால் தான் முடியும். ஆகவே நீங்கள் இந்த மக்களுடைய பாவத்தில் இருந்து அவர்கள் விடுதலை அடைந்து அக்கிரமத்தில் இருந்து விடுதலை அடைந்து செயல்பட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இரக்கம் உள்ளவரே உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறவரே, இந்த காலை வேளையிலும் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இலங்கை தேசத்தை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்துல இருக்கிறதான மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிற தேவன், நீர் உருவாக்கின தேவன். இதோ நீர் பூமியை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த பூமி சீர்கட்டு இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளின் வேண்டுதல்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவரும் தப்பி போகான்னு சொன்னவரே, இந்த வேளையிலும் இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் என்கிற உணர்வை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவரே குறுகியது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு எங்களுடைய மனச்சாட்சிகளில் எழுதியிருக்கிற பிரமாணங்களின்படி நன்மை தீன்மை அறியத்தக்க உணர்வுகள் எங்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு கர்த்தாவே, மனித தன்மைகளோடு ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயாம், மிருக குணங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய ஆதிக்கங்களையும் பயன்படுத்தி ஆண்டவரே சனங்களை அழிப்பதும் கெடுப்பதும் கொள்ளையடிப்பதும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் இழுத்து விழுத்துவதுமா இருக்கிற பெருமையான காரியங்கள் தான் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இருந்து மக்கள் மனம் திரும்பி இந்த தேசத்துல ஒரு நல்ல உணர்வுகள் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, எத்தனை மக்களை இழந்தோம் அந்த தேசத்துல என்பதை ஆண்டவரே புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய இருதயத்தின் சிந்தைகளை மாற்றி இருதயத்தின் எண்ணங்களை மாற்றி ஆண்டவரே ஒரு நல்ல சமுதாயமாக சனங்களாக உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரே மற்றவர்களை தூக்கி விடுகிறவர்களாக மற்றவர்கள் உதவி செய்யத்தக்க நல்ல பண்புகளோடு பழக்கங்களோடு ஆண்டவரே இந்த தேசத்துல மக்கள் காணப்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்துல அசைவாடி ஆண்டவரே இந்த தேசத்துல இருக்கிறதான இருளுகளையும் துணிகரங்களையும் ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய சுய லாபங்களுக்காக செய்கிற காரியங்களையும் அகற்றி தேசத்துல ஒரு நல்ல வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, தேச தலைவர்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் காணப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற தலைவரோடு கூட ஆண்டவரே சேர்ந்து பயணிக்கத்தக்கதான நல்ல கிருபைகளும் சூழல்களும் அந்த தேசத்துல காணப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இரத்த களரிகளை அவர்கள் விரும்பாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, பஞ்சங்களை விரும்பாதபடிக்கு பட்டினிகளை விரும்பாதபடிக்கு ஆண்டவரே ஒருவரை ஒருவர் சேர்ந்து இந்த தேசத்தை கட்டத்தக்கதாகவும் தேசத்துல நல்ல முயற்சிகளை எடுத்து தேசத்தின் மக்களுக்காக ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே இந்த மக்கள் செய்கிறது அவர்களை ஊக்குவிக்கத்தக்கதாகவும் நல்ல சூழல்கள் அந்த தேசத்திலே காணப்பட்டு கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, அங்கே கர்த்தாவே இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கும் நல்ல ஆண்டவரே சுகபல ஆரோக்கியங்களை கொடுங்க, நல்ல சூழல்களை கொடுங்க, நல்ல வாய்ப்புகளை கொடுங்க. அவர்களும் கர்த்தாவே சமூக பணிகளில் ஈடுபட்டு அந்த தேசங்களை சரியான வழிகளில் கொண்டு வருவதற்கு ஆண்டவரே அவர்களும் நல்ல முயற்சிகளை எடுத்து இணைந்து கொள்ள வேண்டியவர்களோடு இணைந்து இந்த தேசத்துக்காக பாடுபட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே குறுகிய அந்த நிறுவனங்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம் கர்த்தர். தாமே அவர்கள் தொடர்ந்து வளரவும் ஆண்டவரே ஜனங்களை பராமரிக்கிறதை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு என்ன உதவி செய்கிறவர்கள் கைகூடி வரவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்துல இருக்கிறதான பொல்லாத காரியங்களை கர்த்தர் அகற்றிவீராக, சத்துருவின் ஆண்டவரே கிரியைகளை அகற்றிவீராக, ஜனங்களுக்கு பின்பாக நின்று துணிகரமான காரியங்களை செய்வதற்கு ஏவுகிற ஏவல் பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த தேசங்களை விட்டு வெளியேறட்டும் என நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அந்த தேசத்துல நல்ல மாற்றங்களை கொடுத்து ஆண்டவரே நல்ல காலநிலைகளை கொடுத்து அங்கே செய்யப்படுகிறதான பயிர் வகைகள், தானிய வகைகள், ஆண்டவரே விலங்கின வகைகள், காய்கறி வகைகள் யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த தேசம் அநேக தேசங்களுக்கு கொடுத்து சாப்பிடத்தக்கதான நல்ல வனமுள்ள தேசமாக கர்த்தர் தொடர்ந்து மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா ஆண்டவர் தாமே அந்த தேசத்தின் பாவங்களை மன்னிப்பீராக, அக்கிரமங்களை மன்னிப்பீராக, மீறுதல்களை மன்னித்து அந்த தேசத்துல நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே ஒழுங்குபடுத்தல்களையும் கட்டளையிட்டு தரும்படியாக என் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதி இங்க வழி நடத்துங்க. இப்பொழுதும் இந்த சங்கம மூடலத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. சங்கம மூடலத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காக, தேவ ஊழியங்களுக்காக நான் உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உண்மை புகழுகிறோம் ஐயா. எண்ணம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, எண்ணம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, எண்ணம் அநேகர் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே இழுத்து கொள்ளப்படுவார்களாக. எங்கெங்கெல்லாம் அன்றுபடி இந்த வானொலி பிரகதம் பிரவசிக்கிறதோ அங்கே விடுதலைகள் உண்டாகட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இதோ அந்த மக்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இணைந்து அன்றுபடியே பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து எண்ணம் பெலப்படுத்துவீராக. ஆண்டவரே லெஸ்லியனின் குடும்பத்துக்காக செவிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களையும் பாதுகாத்து அவர்களையும் வழி நடத்தி அவர்கள் எண்ணம் கர்த்தாவே தங்களுடைய விருப்பங்களை அன்றுவரே நிறைவேற்றத்தக்கதாக தேவிரீர். உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்தட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இணையதளத்தில் இணைந்து ஆண்டவரே இந்த ஒருங்கிணைப்பாளராக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் செப விண்ணப்பங்களையும் ஆண்டவரே தகப்பன வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்கிற சகோதரி ஏனற்றுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறேன் கர்த்தர் தாமே. அந்த குடும்பத்தோடு கூட இருந்த எண்ணம் வெளிப்பாடுகளையும் ஞானத்தையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஐயா இந்த மூத்த ஊழியக்காரனாதி அண்டன் ராசநாயமாதியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவரையும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களோடு காத்துக் கொள்வீராக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அசைவாடி கர்த்தாவே வெளிச்சத்தின் குடும்பங்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனை இருக்கிற இடங்களில வேலை செய்கிற இடங்களில படிக்கிற இடங்களில உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழத்தக்கதான நல்ல சுகபல ஆரோக்கியங்கள் தெளிவுகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் ஆண்டவரே சமூகத்தில் இந்த இணையதளத்தின் ஊடாக இணைந்து நாங்கள் செபிக்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. இவரோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.
6: அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.
1: ஆமென், ஆமென். நாங்க நேர்மல் அமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
8: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் நிக்கல். சங்கமான வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்றும், அங்கு ஐரின் அவர்களுடைய வீட்டுல அந்த திருமண காரியத்துக்கு வேண்டிய பண தேவைகள், பொருள் தேவைகள் தேவன் சந்திக்க வேண்டும் என்று ரஞ்சினி அலங்காரமணிக்காக அந்த அவன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த காரியத்திலே அங்கு சரியாக நேர்த்தியாக செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும், நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தீன் மதியில் வாசமா இருக்கிறேங்க அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேலைக்காயும் நன்றிகள் எடுக்கிறேங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து இம்மட்டுமாய் காத்த தெய்வம் இனியும் எங்களோடு கொடுத்து வழி நடத்திவீர் என்று விசுவாசத்தோடு அன்றை நோக்கி பார்க்கிறோம். புத்தருக்காய் சம்பவத்தை நோக்கி பார்க்கிறேயா அப்ப, இந்த அருமையான ஆண்டவரை ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்திலே ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இந்த ஊடகத்தை ஆசீர்வதித்து இதை நடத்துகிறதான ஆண்டவர் அருமையான சகோதரர் சகோதரியும் ஆசீர்வதி அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டவரே ஊடகத்திலேயே இணைந்து ஆண்டவரை பணி புரிகிறதான ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரை அவர்கள் குடும்பத்தையும் அப்பா நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இவர்களுக்கு நீர் துணையாயிருந்து நீர் அவர்களுக்கு பக்க பலமாயிருந்து பாதுகாத்து வழி நடத்தி அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஆண்டவரே நெருங்காத வழி தேவனே அவருக்கு அரையான கோட்டையாக இருந்து ஆண்டவரே வழி நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவர அப்பாயில் பங்கெடுத்து ஆண்டவரே ஜெபிக்கிறதான பிள்ளைகளையும் இந்த ஆண்டவர் ஊழியத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்கள் கேட்கும்படியாக உம்முடைய வசனங்களை ஆண்டவரே ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிற ஊடகத்திலே ஆண்டவரே அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு சுவிசேஷகரையும் ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களையும் ஆண்டவரே நீ ஆண்டவரே அவர்களுக்கு துணையாக செய்திருக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தின் பலனையும் தாங்கப்பா உடைய பரத்தினுடைய ஞானத்தை தந்து ஆண்டவரே அவர்கள் தியானிக்கிறதானவர்களே அதை ஆண்டவர் அனைத்து இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதானவர்களையும் அன்றை தண்ணி இஷ்டத்திற்கு சொல்லாதபடி தந்திருக்கிறதான ஆண்டவரே அந்த ஞானத்திலே வெளிப்பட உதவி செய்யும்படியா இருக்கிறோம். மதம் என்பது ஒரு மீன் ஆண்டவர் உருவாக்கியது அல்ல ஆண்டவரே, அது இன்று ஆண்டவரை கிரியை செய்கிற வசனமா இருக்கிறது, ஜீவன் உள்ள வசனமா இருக்கு. அந்த வசனத்தை நம்புகிற அநேக ஜனங்கள் உலகத்தில் ஆண்டவரே இன்றும் ஆண்டவரை தொடப்படுகிறார்கள், இன்றும் ரட்சிப்படைகிறார்கள், இன்றும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தேவ வசனத்தை ஆண்டவரே அப்பா அனுதினமும் தேடுகிறவர்களா இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியா ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அது ஆண்டவரே ஜனங்கள் உண்டாகும் ஆண்டவரே அது ஆண்டவரே பொன்னிலும் பசும் பொன்னிலும் ஆண்டவரே மிகவும் பரிசுத்தமான வசனமா இருந்த ஆண்டவரே அது கிரியை செய்யபடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளை பேசுகிறதான் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பலப்படுத்தப்பா அவர்கள் ஆண்டவரே ஏறு எடுக்கப்படுகிறதான சொல்லுகிறதான வேலையிலே கேட்கிறவர்கள் ஆண்டவரே மனதை குத்தப்படத்தக்கதாக உடைய வசனம் ஆண்டவரை கிரி செய்தாண்டவரே அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய தவறுகளை எல்லாம் மறந்து ஆண்டவரே ஒரு புது வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே பின்பற்றுகிற வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து வருகிறதுக்காக இந்த ஊழியக்காரர்களை எல்லாம் சங்கமும் ஊடகத்தில் பயன்படுத்துகிறபடியால் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். அந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க, இந்த ஊடகத்திலே ஆராதிக்கிறதான பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இந்த ஊடகத்திலே ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே அப்ப தருகிறதான ஆண்டவரே இந்த நாட்கால ஆசீர்வாத வசனங்களை தருகிறதான கூட நீங்க ஆசீர்வதிங்க தேவனாகிய கர்த்தர் அப்படியே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்த அவர்கள் இன்றைக்கு தருகிறதான அந்த வாக்கியங்கள் ஆண்டவரே கேட்கிற யாவரும் அது பிரயோஜனமாக உதவி செய்யுங்கப்பா. அப்படியா ஆண்டவரே வசனத்தின் உம்முடைய வார்த்தைகளையும் அப்பா உண்மை தேர்ந்தெடுக்கப்படுகிறதான ஜபங்களையும் உலகத்திலே அநேக திசையில் இருந்து ஆண்டவரே ஒன்று கூடி சேர்ந்து ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே தேவனை கத்த நீராண்டவர் படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தொடுங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. இந்த இடத்தில் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை, ஒருவர் யார் என்று கூட அறிந்ததில்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே நீ இப்படியா செபித்து குடும்பமாக ஆண்டவர சகோதர சகோதரிகளாக ஆண்டவரே இணைந்து ஜெபிக்க ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஊடகத்துக்கு கர்த்தாவே நீ ஆசீர்வாதத்தை வைத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே பல தேசங்களிலிருந்து ஒரு மனதோடு ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் ஆண்டவரே நல்ல ஆண்டு விடுதலை தந்து ஆண்டவரே நல்ல விடைகளை தந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இதன் மூலமா கேட்கிறவர்கள் அநேகர் ரட்சிப்படையவும் அநேகருடைய வியாதிகள் நீங்கவும் அநேகருடைய குற்றங்கள் ஆண்டவர் மன்னிக்கப்படும் அவரை மறக்கவும் தன்னுடைய ஆண்டவரே தீமையான வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கடந்து செல்கிறவங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீர் செய்து ஆண்டவரே நம் உலகத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடுகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அருமையான சகோதரி ஐயனுக்காகவும் சமூகத்தையும் ஆண்டவரே வருகிறோம். கர்த்தர்தான் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே மகளா இருக்கிறதான ஆண்டவரே மகளுக்கு அந்த திருமண ஏற்பாடு செய்திருக்கிறபடியா கர்த்தராகியது இந்த இரு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஆண்டவரே இவர்களுக்குள்ள எந்த விதமான தகப்பான ஆண்டவர சூழ்நிலை ஏற்படாதபடிக்கு இந்த பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரே இந்த திருமணத்தை ஒத்துழையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நடத்த கர்த்தர் கிருபையாய் வழியை நடத்தும் வழியாய் ஜெபிக்கும். இந்த திருமணக்கு தேவையான ஆண்டவரே அநேக காரியங்கள் ஒரு திருமணத்துக்கு தேவையான அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே அந்த தேவைகள் எல்லாம் தேவனாகி கர்த்தர் இந்த மகளுக்கு தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும் வழியாய் ஜெபிக்கும். தன்னுடைய மகளுக்கு சேர்ந்தான அந்த திருமணத்துல ஆண்டவரே எந்த ஒரு குறையும் இல்லாத வழிக்கு தேவனே ஆண்டவரே அந்த குறைகள் நீ நடத்தி அருமையான அந்த குடும்பத்தையும் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாம் இந்த மகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படி அந்த மக்களும் ஆண்டவரே தேவரே ஆண்டவரே ஆண்டவரே உண்மைக்கு செய்கிற பிள்ளைகளால் அவரையும் நீர் உருவாக்கி ஆண்டவரே உண்மை நம்புங்க நம்பிக்கையை இந்த பிள்ளைகள் அநேக நீண்ட நாட்களாய் ஆண்டவர இந்த சமூகத்திலே அமர்ந்திருவோம் நோக்கி பார்த்து பிள்ளைகளாய் மாற்றி நடங்க இதற்கு தேவையான எல்லா பலன்களையும் ஆண்டவர எல்லா பலன்களையும் என் தேவனை கத்த தந்து இவர்களை மகிழ்வித்து ஆண்டவரே இந்த திருமணம் நல்ல விதமாய் ஆண்டவர அநேக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நடத்துற கத்தர் உதவி செய்யும்படி ஆயிட்டிருக்கிறோம். எனக்கு நெரு கொடுத்தோம் நீங்க செய்து வழி நட போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளையோடு கூட இருங்க என்ன ஆண்டவரே மூன்று மாத காலம் காலம் இருக்கிறதையா தேவன் இவர்கள் ஒவ்வொரு வேலையும் யோசித்து நிதானித்து பரவெல்லாம் விடையமாக எல்லாம் சரியாக செய்ய தேவ ஞானத்தின்படியாக்கிறோம். சக்கராகிய தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த போவதற்காக அருமையான சகோதரி ரஞ்சினி அவர்களையும் சமூகத்தில் கொண்டு வர மகளை மட்டுமா காத்தாண்டுவரே ஆசிரித்து வழி நடத்திய அளவுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமா மகளோடு கூட நீங்க இருங்க. இன்னும் ஆண்டவர் இந்த மகளுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மகளுக்கு தந்து இந்த மகள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியா என் தேவனாகிய கர்த்தருக்கு துணையா இருக்கும்படியா பேசுகிறோம். இந்த மகளுடைய எதிர்காலத்திலே தேவன் நீர் ஆண்டவரே மகளை எடுத்து பயன்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே மகள் மகிழ்ச்சியாய் வாழ உதவிச்சும்படியாய் செபிக்கிறோம். கொடுத்திருக்கிற எல்லா தளர்ந்துகளுக்காகவும் ஆண்டவர் நம் மகளுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றியில் எடுக்கத்தாலே அந்த மகளோடு நீங்க இருங்க. அதே தேவன் செய்ய போதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறதாவே உங்களையும் ஆண்டவர அருமையான ஆண்டவர் பிரபத்தின் மத்தியதான அருமையான சங்கம் ஊழத்தை நடத்தி வருகிறதால் ஸ்ரீ சகோதரரையும் சமூகத்தில் கொள்கிறோம். சமூகத்தில் கொள்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவரே தூணாயிருந்தவர ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை எப்படியாக இந்த உலகத்தை கொண்டு சென்று அநேக மக்களுக்கு நடத்திய கொண்டு சேர்க்கும் என்று ஆவலில் இதை ஆண்டவரை நடத்தி வருகிறபடியால் அதுதான் பிள்ளைகளே ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா அப்படியா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பா நேசத்தைக்கா கத்து அறிந்து இந்த பிள்ளைகள் உண்மையாக இருந்து நடத்தும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முடிவூட்டி செய்ய வேண்டும் ஒரு ஆவல் இருக்கிறதே கர்த்தாவு ஆவலை அறிந்து அவர்களுடைய ஆவல் என்னென்ன இருக்கிறதே நீங்க நிவர்த்தி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியாய் இவர்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஆண்டவர்கள் சொந்த மன்னங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவ நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாயிருக்கிறோம். இவர்கள் வாழ்கிறது தான் இடத்திலே தேவனாக இவர்களுக்கு ஆண்டவரின் துணையா இருந்து வழி நடத்தும்படியாயிருக்கிறோம். இவர்களை காண்ட போது இவர்கள் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் என்று அநேக தன்னுடைய கற்றுக்கொள்ள உதவி செய்ய அப்படியாக தேவன் இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போவதற்காக எடுக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா கிடைத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அவர்கள் துணையா இருங்க, அவருடைய காரியங்களை ஒவ்வொன்றும் அந்த வாழ்க்கை செய்ய கர்த்தர் உதவி செய்ய அப்படியா அந்த பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருந்து சமாதானமாக இருப்பது தேவன் நீர் விரும்புகிறதா இருக்கிறபடியா அப்படியா என் பிள்ளைகளோடு வழி நடத்தப்பா. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒன்றிலும் குறையில்லாதவர்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவங்களோடு குடும்பம் வழி நடத்த போவதாய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அருமையான சிவ வேளையே ஆண்டவர் திகழ்த்து வழங்குகிறது. இதை செய்து கொண்டிருக்கிற அப்பா ஜானட் மகளையும் அவருடைய கணவரையும் அவருடைய மகளையும் மகளையும் இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தரிவர்களுக்கு நீரே துணையா இருந்து நீரே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்த ஆண்டவர் இவர்களை நடத்தும்படியா எச்சரிக்கிறோம். அப்பா முடிவுத்தை செய்ய ஆண்டவர் அப்ப வாசிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எந்தவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவர் அவைகளை எல்லாம் அறிந்த ஆண்டவர் ஏதாகிலும் நான் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்ற மனதை தந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீ ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து வழி நடத்தும்படியாக சிதிக்கும். அப்படி என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம்பா. துதியும் தனமும் மகிமி யாவற்றையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இருக்கிறோம் எங்கள் சீர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் நிறைய அவர்களை வரவேற்று கொண்டு இந்த நாட்கள்ல எல்லா நாடுகளிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் அங்கு பொருளாதார குறைவுகள், பொருளாதார கஷ்டங்கள், வெளியேற்றங்கள், பஞ்சங்கள் வர காரணமாய் இருக்கிறது. இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுகள், பெட்ரோல் வெளியேற்றங்கள், அதனால் மற்ற பொருட்களும் வெளியேற்றங்கள், ஏனென்றால் பெட்ரோல் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் மனுஷன் தடை பண்ணி செயல்படுகிறதை நாங்கள் காணக்கூடிய இதிலிருந்து இவை எல்லாம் விடுதலையாக்கப்பட்டு ஒரு சமாதானத்தை மக்கள் மத்தியிலே தேசங்கள் மத்தியிலே உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்களிலே பாதலை கண்ணின் மணியை போட்டு பாதுகாத்து வந்தே அப்பா உமக்கு கொடான கோடி குடி சூரங்களை ஏறடிக்கிறோம். மட்டுமே நீர் பாதுகாத்து வரும்போது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை எல்லாம் சந்திக்கிறப்பா உமக்கு கோடான குடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் கொடுத்த சுகபெற ஜீவன் ஆரோக்கியத்திற்கா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக வேறு தேசங்களில் இருந்த போதிலும் அப்பா ஒரே மனதோடு இருக்கிற பிள்ளை என்று அநேகருக்கு அநேக காரியங்களுக்காக தேசங்களுக்காக தேசத்தின் சமாதானத்திற்காக விசேஷமாக இலங்கையாகவும் நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தராகிய தேவன் எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு இம்மட்டுமாய் நீர் வழி நடத்தின கருமைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. நாள சகோதரி கொடுக்கப்பட்டதால் அந்த ஜெப குறிப்பு நமது வாழ்க்கையில் கொடுக்கிறார் ராஜா. எங்க பார்த்தாலும் இந்த நாட்களிலே பஞ்சம், பட்டினி, பசி, வறட்சி போன்ற காரியங்கள் அதிகமாக இருக்கிறது தகப்பனே. காரணம் என்னன்னா தேசங்களினிடையே சமாதானம் இல்லாமல் நாளே விசேஷமாய் பெட்ரோலின் தட்டுப்பாட்டு அநேக இடங்களிலே இருக்கிறபடினாலே ஆண்டவரே அப்பா மக்கள் அப்படுகிற எல்லாம் நீ பார்த்து கொண்டு ராஜா இதுக்கு ஒரு தீர்வை நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறாப்பா. எந்தெந்த இடத்துல அந்த பீப்புள் உருவாக்குதோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் அது வல்லமையான கருத்தினாலே அந்த பிள்ளைகளை தலைவர்களோ அவர்களின் இருதயங்களிலே நீர் பேசும்படியா ஜெபிக்கிறாப்பா. ஏழை மக்கள் படுகிறதான எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு செய்கிறதா எல்லா வேலைகளிலும் தேவனுடைய கரத்துக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அமேசப்பா உணவு கூட தட்டுப்பாடு வருகிறது அப்பா. ஏழை மக்கள் என்ன செய்வார்கள் ராஜா? அப்படியாக தேவன் தாமே இந்த காரியத்திலே நீர் ஒரு தீர்வு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா இடத்திலும் வெள்ளை வாசிகள் உயர்ந்து இருக்கிறது, பொருளாதார நிலைகள் எல்லாப்பா உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது ராஜா. மக்கள் இப்படி எல்லா பாடுகளில் இருந்து கர்த்தர் நீர்தாமே விலகி போட்டு பாதுகாத்து கொண்டு அன்றாட உணவுக்கு கூட ஆண்டவர் அதிகமான மக்கள் ஏழைகள் விசேஷமாய் அவர்கள் உணவுமின்றி பாப்படுகிறது. வேதனையிலே கர்த்தர் நீர் இறக்கம் பாராட்டி ஏழைய மக்களுக்கு ஒரு நல்ல அப்பா அவர்கள் சமாதானமா வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஏழைகளை கர்த்தர் நீர் நேசிக்கிறவராயிருக்கிறீர். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தையின் படி தேவ நீர் அதனை அவனுக்கு திருப்பி கொடுப்பிறோம் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அப்படியாக நீர் கொடுக்க போறதுக்காகவும் அவர்களை உயர்த்துறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மக்களும் சமாதானத்தோடு சுகித்து வாழ்ந்திருக்க திருப்தியாய் சாப்பிட்டு கர்த்தாமே நீர் நிர்ணயிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறப்பா. உங்களுக்கு வருகிற ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் தகப்பனே. அப்படியாக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே ஆசிர்வாதம் அமரும்படியாக ஜபிக்கிறோம். செழிப்பான கர்த்தாவே தேசங்களாய் மாற்றுங்க, முன்மாறி பின்மாறி ஊற்றுங்க. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி எல்லா வறட்சியும் மாறட்டாண்டவரே.

0: விளைவிச்சலைகளை இளைய சிறிய கத்தர் உதவி செய்ய எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய நீராண்டவர். அப்பா நீர் தாமே ஆசீர்வதிக்க முடியும். அது கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஏழை மக்களும் சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்த எல்லா தேச மக்களும் சமாதானமா வாழ்ந்துக்க கத்திருக்கிற எல்லா சுத்திரராஜா அந்த எல்லா வறட்சி பஞ்சங்கள் பசி பட்டினி எல்லாம் மாறிட்டாண்டவர். எல்லா மக்களும் சந்தோஷமா வாழ்ந்துருக்க கத்தாமே கிருபை செய்யுங்க. தேசத்திலேப்பா இதெல்லாம் நல்ல நாங்கள் ஒப்பு கொடுத்துக்கிறோம். நடத்துகிறதான தேவதாசன் ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பெரு பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள். இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு சேர ஊழியத்தின் தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறாக நன்றி செலுத்தியப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்கிறதான எல்லா பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கிறாக கொடுக்குறப்பா. ஜெபத்தை தொகுத்து வாழ்ந்ததான் ஜானகி மகளுடைய கணவன் மண்ணையும் மகளையும் தேவனையும் நிரளவில்லாம ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்திலே முன்னே நடத்துகிற இந்த மகளிருக்கானது இன்னும் வேண்டிய நீ கொடுத்து இன்னும் உயர்த்தி குடும்பத்தை இன்னும் அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கிறாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவன் மீது ஆசீர்வதிக்கிறார் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகள் மகிமை எல்லாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையிட்ட நாமத்தினால் நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் வீட்டாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன். அப்படியே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எந்தவனே கர்த்தாவே, இந்த ஐந்து கண்ட மக்களுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. வான மண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்கள் தேசத்தின் குடிகள் கர்த்தாவே. எல்லா தலைவர்களுக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள் அறிவுகள் புத்தியல் உம்முடைய தேவ நீதி அவர்களுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. இந்த யுத்த நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு உதவி செய்கிற நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆயுதங்கள் கொடுத்து செயல்படுறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆயுத முனைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு போவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, யுத்தங்களை முறிக்கவும் கர்த்தாவே. ஆண்டவரே, வில்களை ஒட்டிக்கவும் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. இவர்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரங்கள்ல இவர்களுடைய ஆழங்கள் இருக்குது என்பதை இவர்கள் அறிந்து உணர்ந்து இனம் தெரியாத தேவ பயம் இவர்களுக்குள்ளே ஆளுக செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உக்ரைனை ஒப்பு கொடுக்கிறோம். ரஷ்யாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஈரானை ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த யுத்தங்கள் ஆண்டவரே பெருகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. யுத்தங்கள் நாடுகளில் வராதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. அதனால் வருகிற பஞ்சங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, தேவ கோபங்கள் ஆண்டவரே வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் நீங்க கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிகளின் பெருக்கங்கள் வராதபடி கர்த்தாவே ஆண்டவரே, பாவ இருளுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நீர் விடுதலையாக்க வல்லவர் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, ரத்தம் சிந்துதல் வேணாம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ நடத்தும் ஐயா. தேசங்களை மக்களை ஜனங்களை நடத்துங்க ஆவியானவரே. அப்பா இந்த நாட்கள்ல ஆண்டவரே, அப்பா எல்லாருக்குள்ளும் ஒரு பயம் ஆண்டவரே. யுத்தங்கள் வரப்போகுதா ஆண்டவரே. இந்த ஐரோப்பாவில இருக்கிற பயங்களை நீர் அகற்றி விடும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த யுத்தங்கள் வருமண்டு கர்த்தாவே. ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே பொருட்களை வாங்கி பதுக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. கடையல்ல பொருட்கள் இல்லாம போகிறது கர்த்தாவே. என்ற தகப்பனே நீர் இதுக்காக நீர் மனதுருகி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய இரக்கமான தயவு எங்கள் மத்தியில, எங்கள் தேசங்கள் மத்தியில, நாங்கள் குடியிருக்கிற நாடுகள் மத்தியில உம்முடைய கிருபையின் கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இலங்கை தேசத்தை நினைத்தள்ளு, இந்தியா தேசங்களை நினைத்தள்ளு, தமிழ் இனங்களை நினைத்தள்ளும் ஆண்டவரே. ஒப்பி

நாங்கள் ஜெபிக்கிறோம் அமெரிக்கா, கனடா தேசங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த தேச தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள் கர்த்தாவே, நீதியின் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீ பொறுப்பேறும் கர்த்தாவே ஆண்டவரே. சங்கம வானொலிக்காய் லேசிய நான் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே, அவர்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தாவே. நீ பரத்தில் இந்த கட்டளை எடுக்கிற தேவனா இருக்கிற இருந்தைக்கு வந்து ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய்

0: ஆமீன் ஆமீன். அவருடைய இன்டர்நெட் கட் ஆகிவிட்டது. இதுவரை நேரம் என்னை இந்த ஜெபித்த தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திற்கு மாலை வேளையிலே இணைந்தார்கள். அதே வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற சகோதரன் குணா, சகோதரி மேகலா வாஸ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இதுவரை நேரமும் 2 மணித்தியாலங்களாக ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து சென்றோம். இலங்கை உலக நாடுகளுக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் பாலன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட்.
1: கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகுப்பனே சங்கம் அம்பானுடைய எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரிய குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் சங்கம் மரணி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளாவிய ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வந்த தகப்பனே தகப்பனே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா தேசத்துக்குள்ள நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த போர் முகங்கள் நீளாத வண்ணம் தகப்பனே பப்போன்மங்களை நிறுத்தி ராஜா நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசி ராஜா நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்படி எனக்கு கொண்ட பொறுமைக்காக நன்றி தகப்பனே. அப்படி தகப்பனே உக்ரைன் ரஷ்யா தேசத்தில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தரமான சமாதானம். அதுக்காக நன்றி செலுத்துவேன் தகப்பனே, நன்றி செலுத்துவேன் ராஜா. அப்படி தகப்பனை தேசங்கள் எல்லாம் வளங்களையும் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக ராஜா ஒவ்வொரு தேசங்களும் உள்ள விவசாய வளங்களை ரெட்டத்தனியாக ஆசீர்வதிக்க வேண்டும்னு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரெட்டத்தனியாக ஆசீர்வதிங்க ராஜா, ரெட்டத்தனியாக ஆசீர்வதிங்க. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்க போறமைக்காக நன்றி தகப்பனே. அப்படின் தகப்பனே மாம்சமான யாவர் மீதும் உங்கள் ஆவியை ஊட்டி வேணும் சொன்னீங்க ராஜா. இன்றைக்கு ஊட்டி ராஜா எல்லார் மீதும் ரெச்சி பயணிப்பு ராஜா, ரெச்சி பயணிப்பு எல்லோரும் ரெச்சி கொண்டு வழி நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும்.

ஜலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயர்

பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு திடன்கொள்ளென் மகனே, உலகத்திலே துயரமுண்டு திடன்கொள்ளென் மகளே, கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன், கல்வாரி சிலுவையினால் உலகத்தை

மரங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடு

என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினி போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினி போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நீ என்றும் கைவிடப்படுவதில்லை, நீ என்றும்

0: വേളങ്ങും, പൂരണമായി വേളങ്ങും. ആമേൻ ബ്രദർ.
1: ஆமீன் ஆமீன். என் பலவீனத்தில் உம்முடைய பல நம்மை தாங்குகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக பிரதர். காட் பிளஸ். ஆமீன்.
0: காட் பிளஸ் டூ பிரதர். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஒளிஞ்சின எல்லா குடும்பங்களையும் மற்றும் எல்லா குடும்பங்களையும்
1: அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் கத்தர் சித்தமான நாளை நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவார். காட் பிளஸ் யூ பிரதர்.
0: காட் பிளஸ் யூ பிரதர். ஆமென்.
1: ஆமென்.
2: ஆமென். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்களை நினைப்பு கொண்டருவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஜபங்களுக்கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த காலை உழைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலைக்கா ஸ்தோத்திரம். எல்லாம் கூட கிருபை அப்பா, எங்களால் ஒன்றும் ஆகாது. எல்லாம் கூட கிருபை, உங்களோட கிருபை தான் அப்பா எங்களை தாங்குறது, பலப்படுத்துகிறது. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கோடி நாவுகள் போதாதையா, கொடான கோடி நாவுகள் போதாதையா. உங்களை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உங்களை நான் போற்றவும் போதாதையா, போதாது. எங்களை தாழ்த்துறோம் சுவாமி, எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் ஐயா. உங்களோட பாதபடியில் இருக்கிறோம் சுவாமி ஐயா. விண்ணப்பங்களுக்காகவும் ஜபங்களுக்காகவும் மன்னிப்புகளுக்காகவும் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களது தானப்பா மன்னிப்புகளும் இரக்கங்களும் தயவுகளும் உண்டு சுவாமி. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எவங்களை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இரக்கம் செய்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஆ அந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக சுவாமி, ஒருவர் தான் உங்களுக்கு முன்பாக மறைந்திருக்க முடியாது சுவாமி. தகப்பனே இந்த காலங்களில் நடக்கிற ஆண்டவரே, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக தகப்பனே ஒரு விசை தகப்பனே இந்த ஜனங்களுக்கு இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்றோம், மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, மனம் திரும்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. காலத்தை பார்த்தாவது, சூழ்நிலைகளை பார்த்தாவது ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய் தகப்பனே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஐயா அவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும், மனம் திரும்பணும் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்களால் ஜெபிக்கத்தான் அப்பா முடியும், கொடுத்துத்தான் அப்பா சகலமும் உண்டு, இரக்கங்களும் கிருபைகளும் கொடுத்துத்தான் அப்பா உண்டு. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களோட பாதபடியில் இருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி, கண்ணீரோடு இருந்து உங்கள் பாதபடியில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜனங்களுக்காக இந்த காலநிலை சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுமாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ள கிருபையப்பா, ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. தகப்பனே யுத்தங்கள் ஐயா, யுத்தங்களும் காரியங்களும் ஒன்றையும் காண்கிறீங்க, ஜனங்கள் படுகிற துன்பங்கள் கண்ணீர்கள் உழப்புகள் ஆண்டவரே அப்பா ஐயா, அந்த ஜனங்கள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உங்களோட மாத்தை தேடி உங்களுக்கு தானப்பா சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மனுஷிக பிரகாரம் ஒன்றும் இல்லை சுவாமி, அதிசயத்தின்படி ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்க தான் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே நிவர்த்தி செய்த தேவன் ஆண்டவரே, அவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கெல்லாம் அலைகிறார்கள் சுவாமி, இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதல் செய்யுங்கப்பா, வாழ்வாதாரத்தை கொடுங்கப்பா, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். யுத்தத்தில் படுகிற ஜனங்களுக்காக ஐயா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. யுத்தத்தை ஓய பண்ணுவதும் உங்களோட கிருபையப்பா, கிருபையப்பா. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடினால் நீங்கள் கிருபை செய்வீங்க சுவாமி, எல்லாவற்றையும் உங்களோட கிருபை வேணும் தேவப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தகப்பனே வியாதிகளப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, ஜனங்கள் தேசமெங்கும் வியாதியின் நாட்களில் வியாதியின் பெருக்கம் அதிகமாண்டவரே, வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஐயா அந்த வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க, தெய்வீக சுகம் நீங்க சுவாமி. தகப்பனே அந்நாட்களில் ஆண்டவரே அப்பா நீங்க வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்குன தேவன் சுவாமி, உங்களிடத்தில் வந்து வியாதியஸ்தர் ஒருவருதானும் வெறுமையாய் போனதில்லை, வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு குணமாக்குன தேவன் சுவாமி அப்பா, சித்தமுள்ளவர்களையும் ஆண்டவரே நீங்க போய் தொட்டு குணமாக்குனீங்க சுவாமி, அப்படியான தேவன் சுவாமி, அப்படியான தேவன் இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறக்கம் செய்யுங்கப்பா. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருக்கா வேண்டிக்கொள்ளும், வேண்டிக்கொள்ள குழந்தைகள் முதியோர்கள் வயது வரம்பின்றி ஐயா இருக்கிறார், இவர்கள் உங்களை நோக்கி பரிகாரியாய கத்தர் நீங்க, சுகமளிக்கிற கத்தர் நீங்க, சிலுவையிலே சுமந்து தீர்த்த கத்தர் நீங்க என்று ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து வியாதியிலிருந்து குணப்பட வேணும் என்று வைக்கிறோம் சுவாமி, குணப்பட நோக்கி கூப்பிடுவார்களாதான். வியாதி படுக்கலாம் முதியோர்களப்பா, அநாதரவற்றா கிடக்கிறார்களப்பா, வைத்தியசாலையில் எல்லாம் நிரம்பி வருகிற சுவாமி, இவர்களுக்கு ஒரு விஷயம் தகப்பனே, விரக்கத்தின் கண்கள் ஆண்டவர் இவர்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி, நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே, மரண தருவாயில் இருப்பார்களா இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தரும் தங்களை ஆத்துமாவை ஆத்துமாவை ஆத்துமா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் தங்களை தாத்துட்டும் சுவாமி, இவர்களுக்கா வேண்டி கொள்ளுறவர்களுக்கா வேண்டி இவருடைய தேவைகள் எல்லாம் நீங்க தான் சுவாமி எழுப்பி கொடுங்க சுவாமி, உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, இவர்களுக்கா வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லு. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கா வேண்டி கொள்ள உங்களை கூப்பிடுகிறவர்கள், உங்களை நோக்கி ஆண்டவரே கண்ணீரோடு கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீங்க பார்க்கிற தேவன் சுவாமி, ஒருவருக்கா வேண்டி கொள்ளுறோம், வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே, அன்றி சந்தேசத்தை ஆண்டவரே ஆண்டுகொள்கிற தலைவர்களுக்கா வேண்டி கொள்ளுறோம், தலைவர்கள் மத்தியில் ஒரு தேவ பயம் உண்டாகட்டும், உண்மை உண்டாகட்டும் சுவாமி, ஆளுகையை நீங்க கொடுத்த தேவன் சுவாமி, தேசங்களை எல்லாம் வகுத்து ஜனங்களை குடியமர்த்தி அவர்களை ஆளுவதற்கு தலைவர்களை ஏற்படுகிற தேவன் நீங்க ஆண்டவரை, நீங்க கொடுத்த ஆளுகை எல்லாம் அவர்கள் நன்மைக்கு இதுவாக ஆளுகை செய்யட்டும் சுவாமி, முதலாவது உங்களோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவளாயும் வேதம் அவர்களுடைய கரங்களில் ஆண்டவரே இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும், அதன்படி ஆண்டவரே அவர்கள் தேசத்தை ஆளுகிறவளாய் மாறட்டும், எங்கெல்லாம் கத்தாவை கூடுகிறார்களோ சுவாமி அந்த இடத்தில் அப்பா அவருடைய கரங்களில் ஆண்டவரே உங்களுடைய வேதம் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் அவர்கள் ஆளுகையை செய்யட்டும் சுவாமி, ஆளுகை செய்யட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி, குடும்பங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். எங்கெல்லாவருடைய குடும்பங்கள் இருக்கிற அந்த நாட்களில் கத்தாவே, அவர் குடும்பங்கள் எல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்த்து கீழ்ப்படிந்து ரசிக்கப்படட்டும் சுவாமி, நடந்திரும்பட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி ஆண்டவரே, தேசத்துல நீதி இல்லையா, நீதி ஸ்தலங்களில் இல்லையா, நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டு ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் நீதி புரட்டப்பட்டவர்களாய், அங்கிற மக்களப்பா, தவிக்கிற மக்களப்பா, பன்னீரோடு வாழ்ற மக்களப்பா, ஐயா நீங்க நீதியை செய்கிற தேவன் சுவாமி. இவர்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய நீதியின் கரம் நீட்டப்பட வேண்டும் என்று யூபிக்கிறோம் சுவாமி. நீதியின் கரம் இவர்கள் மத்தியில் நீட்டப்பட வேண்டும் என்று யூபிக்கிறோம் சுவாமி. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீங்க நீதி செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறோம் சுவாமி. சகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்படியான மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல். தேசத்தை காத்துக்கொண்டு ராண வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்கள் எல்லாம் ஆண்டவரே கொடுத்த அந்த ஊழியத்தை ஆண்டவரே எல்லாம் நீங்க தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், அதற்கு கீழ்ப்படிந்தது ஆண்டவரே இந்த தேசத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் எங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கு தக்கதாய் அவர்களை நடத்துங்கள் சுவாமி. பிள்ளைகள் குடும்பம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவருடைய காலங்களெல்லாம் அவங்களுடைய கரத்தில் இருக்கிறது, எப்பொழுதும் ஆயத்தமும் ஆயத்தப்படுகிறவர்களும் ஆயிருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்படியா தேசங்களுக்காக, தேசத்தை ஆளுநர் தலைவர்களுக்காக, ராணவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, இந்த தேசங்களில் நடக்கிற பஞ்சங்கள் ஏழை இல்லையப்பா, போராட்டங்கள் அப்பா, வறட்சிகள் அப்பா, தகப்பனே, இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடுவார்களா? சிரமத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இவர்கள் அப்படியாக தங்களை தாழ்த்து தேசம் எல்லாம் ஆண்டவர் மக்கள் கூக்குரல், ஆண்டவர் எங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்கட்டும், போராட்டங்கள் எல்லாம் உங்களை நோக்கி போராடுகிற போராட்டங்களா இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, அவருடைய மனுஷீக பிரகாரம் அல்ல, சுயத்தின் பிரகாரம் அல்ல, ஆண்டவர் தேவனே நீங்க தான் எல்லாவற்றுக்கும் பதில் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, உங்களோட வழிகளை கண்டுகொள்ளட்டும் சுவாமி. அப்பா வேதத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடட்டும் சுவாமி. ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் ஒன்று சுவாப்பா, பசியின் கொடுமை அப்பா, வயது வரும்போது எங்கெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விசைக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஆண்டவரே இந்த பசிக்கும் ஆண்டவரே பஞ்சத்துக்கு காரணமாயிருக்கு சாகங்கள் எல்லாவர்களை விட்டு நீங்கி போய் வாழ்வாதாரம் பெறட்டும் சுவாமி. நீங்க தானப்பா அந்த வாழ்வாளர், நீங்க தானப்பா அந்த வழி அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறப்பா ஆண்டவரே, இவனோட எல்லோருக்கும் ஆதாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவர், நீங்க மாறுவதில்லை சுவாமி. இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இருக்கிறீங்க, இருக்கிறீங்க. உங்களுடைய காலங்கள் முடிவடைவதில்லை சுவாமி. சகப்பனே, இந்த பசியில அந்தரப்படுகிற ஜனங்கள், குழந்தைகள், முதியோர்கள் என்று சொல்லி ஆண்டவரை தவிக்கிற மக்களுக்கு ஒரு விசை இறக்கம் செய்யுங்கப்பா. அந்த இறக்கத்துக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களும் தாமங்களை தாழ்த்தி உங்களை முகத்தை தேடட்டும் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். அப்பா அந்த நாட்கள் எனக்கு ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. அந்த ஊழியர்காரர்கள் ஒவ்வொருவரும் கத்தார் உத்தரவாதம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஊழியர் செய்வர்களாய் இருக்கட்டும். சகப்பே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, இந்த பொல்லாங்கான காலத்தில் ஆண்டவரை நிற்கிற ஊழியர்கள் தங்களை தாழ்த்தி என்னவித காரியமாயிருந்தாலும் சுவாமி, பசியோ பட்டினியோ நாசம் ஒன்றாலும் ஆண்டவர் அவர்கள் விழுந்து விடாதபடி தகப்பனே நிற்கத்தக்க வலனை கொடுங்க சுவாமி. நிக்கத்தக்கலனை கொடும் இந்த நாட்களில் ஆண்டவரே, வஞ்சனையான உபதேசங்கள், போராட்டங்கள், பிசாசின் காலங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பெருகி கொண்டிருக்கிற காலத்தே உங்களுடைய கரலுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கெல்லாம் நிற்கிறார்கள் இந்த இடத்துலதான் எனக்கு உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பும்படியாக அவருடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பலன், உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே, நோங்களை முறைக்கிற அபிஷேகம் எல்லாவர்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இவர்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே ஒரு உண்மையும் ஆண்டவரே எங்களுக்கு பயப்படுகிற பயமும் உண்டாகட்டும் சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, தகப்பனே விழுந்து போய் கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு ரட்சிப்பை மறுதளித்து அப்பா துச்சமன மதித்து ஆண்டவரே கூட நாமத்தை தூசிக்கிறவர்களை ஆண்டவரை போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த விசுவாசிகளுக்காகவும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இந்த விழுந்து போனவர்களுக்காக ஐயா உங்களோட மகத்துவம், அப்பா உங்களோட மகத்துவம் ஆண்டவரே உங்களோட மகிமையவர்கள் காலின்கள் மிதிக்காதபடி தகப்பனே அவர்கள் விழித்தளும் தோட்டம், விழித்தளும் பட்டம், உணர்வடைந்தளும் பட்டு சுவாமி தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் விழுந்து கொண்டு போகிறார்களோ, விழுந்த நிலமையில் இருக்கிறார்களோ தகப்பனே அந்த இடங்களில் எல்லாம் அவர்களை விரும்பிக்கத்தக்கதாய் தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. உங்களோட மகிமை, உங்களோட மகத்துவம், உங்களோட மாற்றுமை பெரிதப்பா, பெரிதப்பா, பெரிதப்பா உணரட்டும் அப்பா. அவர்களுக்கு உதவி செய்யுங்க. சத்துருவானவனுடைய வலையிலிருந்து அவனுடைய தந்திரமான காரியங்களிலிருந்து பிள்ளைகளை மாற்றிக் கொள்ளுங்கப்பா. எழும்பட்டும் சுவாமி குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா, வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டி அப்பா. இந்த நாட்களில் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா. சபைகள் எல்லாம் நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவர், கொடுத்த விலை அதிகமாக ஒவ்வொரு சபையும் ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபையப்பா. சிவங்கம் இருக்கிற சபைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய ரத்தத்தினால் கொல்லப்பட்ட சபைகள், அதன் அருமையை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. தகப்பனி இந்த சபைகள் எல்லாம் நீங்க வருகையிலே ஆண்டவரே நிற்கத்தக்கதாய் மனவாட்டிகளாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் ஒவ்வொரு சபைகளும் இந்த நாட்களில் ஆயத்தப்படட்டும். இந்த கடைசி நாட்களில் ஆயத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுது உங்களுடைய வருகை பார்த்து கொண்டவர்களாய் இருக்கும். உலகமல்ல ஆண்டவரே, அங்குடைய சுயமல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டவர்களாய் ஒவ்வொருவரும் சபையிலே உண்மையுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்கிறவா உங்களோட பிரசன்னத்தை காண்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. சபைகளுக்காக நீ குடும்பம் குடும்பமா நிற்கட்டும் சுவாமி. வழியிலே உள்ள ஜனங்கள் நிற்கிறார்கள் சுவாமி. ஆதி அப்போஸ்தல காலத்தில் இந்த ஒரு ஆசையும் அவப்பனே இந்த கடைசி நாட்கள் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. வழியில் இருக்கிற ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக நிற்கிறோம். சபையில நிற்கிற பூரிய காரங்க போறவர்களுக்காக வேண்டிய சுகபலன் ஆசீர்வாதத்தை கற்றுவிடுங்க சுவாமி. உண்மை உள்ளவர்களாய் சபையை மேய்க்கத்தக்க நல்ல மேய்ப்பர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு சபையில் உள்ள ஒவ்வொரு போலவர்களையும் நடத்துங்க சுவாமி. உதவி ஊழியக்காரர்களையும் நடத்துங்க. எப்பொழுதும் ஆண்டவரே சபையை காத்து கொள்ளுகிறவர்களாய், மக்களை நடத்துகிறவர்களாய், விழிப்புணர்வு உள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய் சபைகளை நடத்தட்டும் சுவாமி. நடத்த வார்த்தைகளை நீங்க கொடுங்க சுவாமி. ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்களுக்காக அப்படியாக சபைகளை ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வருகையே ஆண்டவரே நிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷாலையாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. ஒருவர் தானும் கெட்டு போகக்கூடாது உங்களுடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு தந்து உலகத்தில் அன்பு கொண்டிருப்பா ஆண்டவரே. அப்பாக்கிறவராய் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்றாங்க. கிருக்கட்டும் கிருத்தடியட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் சேரட்டும், பெற்றோர்களின் கண்ணை துடைக்கப்பட்டு வாழிய பிள்ளையோட வாழ்க்கையப்பா வாழியப்பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் அழிந்தவர் ஆண்டவர். எங்க வாழியப்பிள்ளைகள் எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறாரு சுவாமி, எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் சுவாமி. வழி தெரியாமல் ஆண்டவரே கிடக்கிற மக்களும் வாழியப்பிள்ளைகளும் ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இல்லும்பட்ட சுவாமி இவர்களை விடுவீங்க சுவாமி, விடுவீங்க. பொல்லாங்கலின் கையிலிருந்து விடுதலையாக்குற தேவனே விடுவீங்க சுவாமி. இவர்கள் இந்த நாட்களில் இந்த நாட்கள் சிருஷ்டி காத்தரை நினைக்கிறவர்களாய், வழி இதுவே இதிலே நடக்கிறவர்களாய், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய், வார்த்தைகளை கேட்கிறவர்களாய், வாழ்வாதாரத்தை பெற்றவர்களாய், சமாதானத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே தூக்கி விடும்படியாய் ஒன்றுக்கு அவருடைய வேலை தந்தனால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். தூக்கி விடுங்கப்பா அந்த வாழ்க பிள்ளைகளை, தூக்கி விடுங்கப்பா, பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்கள் தாங்களை தாழ்த்தட்டும், தாழ்த்தட்டும், உங்களது முகத்தை தேடி பார்க்கட்டும். இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இந்த பெற்றோரின் கண்ணீர் இந்த பிள்ளைகளை தூக்கி விடுகிறதா இருக்கு சுவாமி. தேவனாண்டவரே ஒவ்வொருடைய தாய்மாரின் கண்ணீரையும் பார்க்கிறது நீங்க அப்படியான தேவன் சுவாமி. தகப்பன் இந்த பெற்றோர்கள் எல்லாம் மனந்திரும்பி மனந்திரும்பி ஜீவன் உள்ள தேவன் எங்களை ஆராதித்து இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வர்களாய் மாறட்டும், மாறட்டும், ரட்சிக்கப்படட்டும், மனந்திரும்பட்டும். தகப்பனே இவர்களுக்காக வேண்டி, தேசங்களுக்காக வேண்டி, கண்டா தேசத்துக்காக வேண்டி, எங்களை தேசத்தில் உள்ள மக்கள் இந்த நாட்டில் வந்து ஐயா அவர்களை நன்மையை பெற்றவர்கள் சுவாமி. எத்தனையோ நாட்டு மக்கள் அப்பாவதிகளாக வந்து இந்த தேசத்திலே வாழ்வாதாரம் பெற்று வாழ்ந்த இந்த தேசம் ஆண்டவரே இன்றைய நிலையில் ஆண்டவரே அப்பா இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் கண்ணீர் அப்பா. அப்பனே இந்த தேசத்துக்கு உங்களுடைய இறக்கம் தான் அப்பா வேணும், உங்களுடைய மன்னிப்பு தான் வேணும். உங்களுடைய தேசம் இந்த தேசம் உங்களுடைய தேசமாய் மாறவிட்டு அந்நாட்கள் ஊழியர்கள் ஆண்டவர் இந்த தேசத்தை ஆண்டவரே கண்ணீரோடு இந்த தேசத்துக்காக நின்ற தேசம் ஆண்டவரே, தேசமான எத்தனையோ தேசங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு போன தேசம் ஆண்டவரே. அகப்பனை ஒரு விஷயம் நினைத்திருளுங்க அப்பா, ஒரு விஷயம் நினைத்து அவருடைய கண்ணீர் உங்களை துரத்து இருக்கிற சுவாமி. ஒரு நீங்க தான் அப்பா தேசத்தை திருப்ப முடியும், திரு தேசத்தை ஆளுகிற தலைவர்களை எல்லாம் ஆண்டவர் உங்க பக்கமாக கொண்டு வர முடியும் சுவாமி, கொண்டு வர முடியும். பல்லாங்கனுடைய கையில் இருந்து விடுவிக்க முடியும் சுவாமி. இந்த கல்லா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். வேண தேசம் உள்ளதாக மாறட்டும், உங்களுடையதாக மாறட்டும், தேசம் உள்ளதாக மாறட்டும் கிருபையப்பா. ஐயா எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டி நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம், எங்களை முதலாளர்கள் எல்லாம் கொண்டு வந்த எல்லாவது அக்கிரமமான காரியங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவரே, தேசம் ஆண்டவரை வாழ்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கெல்லாம் ஆண்டவர்களை முடுக்கள் இருக்கிற விக்கிற ஆராதனைகள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடங்களாய் மாறிட்டு ஆராதிக்கிற இடங்களாய் மாறி, நீங்க தான பா செழிப்பு, நீங்க தான பாசிரு ஆண்டவரே. எங்களோட உறவுகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அவருடைய சம்பிரதாயங்கள் வழிகளெல்லாம் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி ஜனாதிபதிக்காக வேண்டிக் கொள்ளணும், அவர்களோடு இருக்கிற மந்திரி சபைக்காக வேண்டி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வங்குடிய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய காலங்களில் நாங்கள் காணத்தக்கதாய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். ஆகுமப்பா தக்க தேவல்லங்களை திருப்புமா போல ஆண்டவரே நீங்க திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. தேசத்துக்காக வேண்டிக்கணும். எங்களுடைய தாயார்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவர தேசத்துல கண்ணீரோடு இருக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே நீதி இல்லாமல் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் சுவாமி. மன்னிங்கப்பா, இவர்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா. இவர்களுக்காக தகப்பனுபடியாக இருந்த தேசங்கள் அநேகம், எல்லா தேசங்களும் மக்களும் ஆண்டவரை வெளிச்சத்தை காண வேண்டும், காண வேண்டும். ஐயாவோட வருகை மிக சமீபம் அப்பா, காலங்கள் தூரங்கள் அல்லப்பா, கிருபையின் காலம் அப்பா, இந்த கிருபையின் காலம் அனுக்கிற காலம் தகப்பனே, அவர்கள் மனம் திரும்பி வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் மாறட்டும் மாறட்டும். இந்திய தேசம் கோடி மக்கள் வாழ்கிற தேசம் அப்பப்பா, குருட்டாட்டங்களுக்குள்ளும் ஆண்டவரே, இருளுக்குள்ளும் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவர், இவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, குருட்டாட்டங்களில் நாம் மாறட்டும் சுவாமி, இவனுள்ள தேவனை கண்டுகொள்ளட்டும் சுவாமி. இந்திய தேசத்தின் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஊழியர்களுக்காக ஜபிக்கிறார்கள் அப்பா, எங்கெல்லாம் இருந்து கண்ணீரோடு ஜபிக்கிறார்களோ சுவாமி, இரக்கம் செய்யுங்கப்பா. காண்கிற தேவன், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவர், அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன். அதற்கு அவர்களுடைய கண்ணீரின் தேவத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுத்து அந்த தேசத்துக்கு ஒரு நன்மை கொண்டு வரும்படியாய் ஒன்றிக் கொள்வோம், சுவாமி. தகப்பனே, இந்த ஊழியர் சுவாமி அப்பா, தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும் தேசம் உங்களுடையது சுவாமி. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வாக்கு தத்தம் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் மாறுவதில்லை ஆண்டவரே, ஆண்டவரே காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஆண்டவர், அதனரின் காலத்தில் நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யற தேவன் சுவாமி அப்பா. நீங்க நீதி உள்ளதான், நீதி நியாயங்களுடைய சிங்காசனம் ஆண்டவரே அப்பா. தேசத்து மக்கள், தேசத்து மக்கள், தேசத்தின் மக்கள் சமாதான கர்த்தர் நீங்கதான் என்று சொல்லி தேசத்தை ஆளுகை செய்வார்களாக, ஆளுகை செய்வார்களாக, ஆளுகை செய்வார்களுக்காக ஐயா சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இணைந்திருக்கிற ஒருவருக்காக வேண்டிகள், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிகள் ஐயா, உங்களுடைய வேலை உங்களுடைய இறக்கம் உங்களுடைய தாயாவும் ஐயா, அந்த ஊழியத்துக்கு தேவையானவரே அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க உங்களுடைய சித்தத்தின்படி, நடத்து என்ன செய்யணும் எது செய்யணுமோ ஆண்டவரே அவர்களுக்கு தங்களுடைய போக்கின்படி நடத்தாதபடி தகப்பனே, எப்பொழுதும் உங்களுக்கு கீழே கீழ்படி இந்த ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த தவிசங்க, இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவரை பெருகட்டும், நடத்துகிற பிள்ளைகள் பெருகட்டும், ஆண்டவர் ஊழியக்காரர்கள் பெருகட்டும், கேட்கிற மக்கள் கேட்டு ரச்சிப்படையட்டும், ஒவ்வொரு நன்மைகளையும் கொடுங்க சுவாமி. ஒருவருக்காகவும் பிள்ளைகள் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே, நீங்க ஒருவன் தனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னவர், நீங்க அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவார். கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா, எப்பொழுதும் உங்களை வேலி அடைத்து பிள்ளைகளை பாதுகாக்கிறபடினால் நன்றி, எப்பொழுதும் நீங்க அவர்கள் உங்களை சட்டியை விரித்திருக்கிறபடினால் நன்றி ஐயா. எங்களுக்கு கோடி நாவுகள் போதாதப்பா, ஐயன் நாவுகள் அவங்களுடைய நன்மைகளை சொல்ல முடியாதப்பா அப்பா. அவங்களை தாத்துறோம் சுவாமி, உங்களோட நன்மை, எங்களோட சமாதானம் எங்களை மூடி காத்து வருகிறபடி நான் நன்றியா. எல்லா கனமும் துதியும் மண்மை நீங்க தான் அப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எல்லா ஜபங்களுக்காக ஜபித்து ஆசீர்வாதத்தை உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே மென்மேலும் ஞானத்தை கூட்டி தந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நாளை காலையிலே கத்தரை சுத்தமானால் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்.
3: நன்றி, நன்றி ஐயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன். அருமையான உள்ளே இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறைக்கொண்டு உரை வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். தேவனிடம் ஒரு நிமிடம், தேவனிடம் ஒரு நிமிடம். தேவ ஊழியர்
2: சகோதரி
1: சசிகலா ருபேக்கா அவர்கள் எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமீன்.
4: மார்னிங். என் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம் 22 2026, இன்றைக்குரிய தலைப்பு தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். ஆரம்ப வசனமாக எபேசியர் 1:4-6 வசனங்களின் சாராம்சத்தை பார்ப்போம். அவர் நம்மை பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக்கினார். சிலர் தேவன் தங்களை நேசிக்க வேண்டும் என்றால் தாங்கள் மிகவும் நல்லவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருக்க கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதாகமம் எபேசியர் 2:8-9 நமக்கு கூறுகிறது. அதாவது தேவனுடைய அன்பு என்பது ஒரு பரிசு. ஒரு பரிசை நீங்கள் சம்பாதிப்பதில்லை, அதை வெறுமனே பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடமே தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள். நீங்கள் இருக்கிறபடியே அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வேதாகமம் கலாத்தியர் 2:16 கூறுகிறது. ஆகவே நான் போதுமானவன் அல்ல, நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு போதுமானவன் அல்ல என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். அதனால் நீங்கள் அவரோடு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசலாம். இப்போது நீங்கள் தைரியமாக சொல்லலாம், தேவன் என்னை நேசிக்கிறார், நான் அவருக்கு சொந்தமானவன் என்று. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். Romans 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, என்னில் செயல்படுகிற உம்முடைய அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி. நான் பரிசுத்தமானவனாகவும் குற்றம் மற்றவனாகவும் இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இன்று நான் ஞானத்தில் நடந்து நீதியின் கனிகளை விளைவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 22nd of September 2026, and the topic for today is God has accepted you. The opening verse is taken from Ephesians 1:4-6, by which he has made us accepted in the beloved. Some people think they must work very hard to be good and kind so that God will love them. But the Bible says we are saved by grace through faith, not by our own works. Ephesians 2:8-9. That means God's love is a gift. You don't earn gift, you simply receive it. The moment you received Jesus, you became God's child. He accepted you just as you are. The Bible says we are justified with God by faith in Jesus Christ in Galatians 2:16. So you don't have to think you are not good enough because God loves you. That means you can talk to him freely and happily. You can now boldly say, God loves me and I belong to him. Hallelujah. Let's look into a scripture from Romans 8:1-2. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh, but after the Spirit. For the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Heavenly Father, thank you for your love and grace at work in me. Thank you for choosing me to be holy and without blame. Today I walk in wisdom and produce fruits of righteousness. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.
1: Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor Rabbi Moses. Praise the Lord, Pastor. What a mic you on, Bannan. Praise the Lord, Pastor Rabbi Moses. What a mic you on, Bannan.

0: Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor Rabbi Moses. Praise the Lord. Rabbi Moses. Praise the Lord, Pastor. What a mic on Bandingal. What a mic off Lerik. மைக் ஓன் பண்ண முடியாவிட்டால் கம் பேக் யுவர் மைக் இஸ் ஆஃப்.
1: ப்ரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா ஐயா? இப்போ நாளைக்கு புதன்கிழமை ஒய்ஃப் மெசேஜ் கொடுக்கணுங்களா இல்லை வேற யாராவது இருக்காங்களா? ஓகே, நீங்கள் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லா புதன்கிழமையும் சொல்லியிருந்தீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேங்க நான்.
2: டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
1: பிரியமான சகோதரனே, சகோதரியே, மீண்டுமாக மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 4 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 4 யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இது ஒரு அற்புதமான வாழ்த்துதல். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. ஆசியா என்பது நாம் பொதுவாக அழைக்கின்ற சின்ன ஆசியா பகுதியை குறிக்கிறது. இந்த பகுதி இப்பொழுது துருக்கி நாடாயிருக்கிறது. இங்கே யோவான் தன்னுடைய பெயரோடு எந்த ஒரு பட்டத்தையும் இணைக்கவில்லை என்பதை கவனியுங்கள். இந்த மனிதர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் அநேக பட்டங்களை போட விரும்புகிறார்கள். ஆனால் இவர் தனக்கு இருந்த அப்போஸ்தல பட்டத்தையும் குறிக்கவில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போஸ்தலன் யோவான் இந்த 7 சபைகளுக்கும் மிகவும் அறிமுகமான ஒருவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவர் எபேசு சபையிலே போதகராக இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள சபைகளை அவர் கண்காணித்திருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக உங்கள் கவனத்தை 7 என்ற வார்த்தையின் மீது திருப்ப விரும்புகிறேன். இந்த வசனத்திலே 7 சபைகள், 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 7 என்பதற்கு தேவனுடைய வார்த்தையிலே ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. இதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது. யோவான் நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்கு அது மிகவும் தெரிந்த ஒரு காரியமாகவே இருந்திருக்கும். இன்றைய நாட்களிலே நமக்கு இதை குறித்து அவ்வளவாக தெரிகிறதில்லை. சிலர்தான் இது ராசியான எண், அது இது என்று சொல்வார்கள். நாம் அவ்வாறு பார்ப்பதில்லை. இருந்த போதிலும் இந்த 7 என்ற எண்ணிற்கு தேவனுடைய வார்த்தையிலே முக்கிய இடம் உண்டு. இது பரிபூரணத்தை குறிக்கவில்லை, ஆனால் முழுமையை குறிக்கிறது. சில வேளைகளிலே இந்த முழுமை பரிபூரணத்தை குறிக்கிறது, ஆனால் எப்பொழுதும் அவ்வாறு குறிப்பதில்லை. 7 என்பது முழுமையானதை பற்றியும் மேலும் பிரதிநிதித்துவமான காரியத்தை பற்றியும் பேசுகிறது. குறிப்பிட்ட முறையிலே பார்க்கும்பொழுது 7 என்பது தேவ உடன்படிக்கையின் காரியத்தோடும் இஸ்ரவேலரோடு உள்ள காரியங்களை பற்றியும் சொல்கிறது. உதாரணமாக ஓய்வு நாள், விருத்த சேதனம், தொழுகை, இவை எல்லாமே 7 நாளாகிய கீழில் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை கவனித்திருக்கலாம். எரிகோ 7 முறை சுற்றி வரப்பட்டது. குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்த நாகமான்,

ஏழு உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருமுறை ஜனங்களை போஷித்த பொழுது ஏழு அப்பங்களை பயன்படுத்தினார். சிலுவையிலே இயேசு கூறிய வசனங்கள் ஏழு வசனங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலேயும் ஏழு என்ற எண்ணை நாம் சாதாரணமாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது, அல்லது இது தற்செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் எண்ணிவிடக்கூடாது. ஏழு என்பது இந்த புத்தகத்தின் திறவுகோல் எண்ணாகும். இங்கே நான்காம் வசனத்திலே யோவான் ஏழு சபைகளுக்கு எழுதுகிறார். சரி, மற்ற சபைகள் ஆசியாவிலே எங்கிருந்தன? கொலோசே, மெலேத்து, துரோவா, எராபோலி போன்ற பல இடங்களில் சபை இருந்ததை நாம் அறிகிறோம். இந்த எராபோலி என்பது லவோதிக்கேயா பட்டணத்திலிருந்து 10 மைல் தூரத்திலே இருந்தது. இன்றும் அது ஒரு இடமாகவே இருக்கிறது, ஆனால் அழிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. எராபோலியின் அழிவுகளை பார்க்கும்பொழுது அது ஒரு சிறந்த இடமாக முக்கியமாக விளங்கியிருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. மாறாக லவோதிக்கேயாவிலே காணப்படுகிற அழிவுகள் இன்னும் அதிக பகுதிகள் நிலத்திற்கு அடியிலே கிடக்கின்றன. அவைகள் இன்னமும் தோண்டி எடுக்கப்படவில்லை. யோவான் ஏழு சபைகளுக்கு எழுதும்படி நடத்தப்பட்டார். இந்த எராபோலி என்பது அந்த ஏழு சபைகளில் அடங்கவில்லை. இது ஒரு முக்கியமான இடத்தை கிறிஸ்தவ உலகத்திலே பெற்றிருந்தாலும், நான்கு முந்தின சபைகள் அங்கே இருந்தபோதும் அந்த ஏழு சபைகளில் ஒரு இடத்தை இது பெறவில்லை. இந்த நான்கு சபைகளின் அழிவுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஏழு குறிப்பிட்ட சபைகளுக்கு மட்டுமே எழுதும்படி நடத்தப்பட்டார். ஏனென்றால் அவர் சபையின் முழு வரலாற்றையும் கொடுப்பதற்காகவும், அந்த சபைகளுக்கு பிரதிநிதிகள் போன்ற சபைகளுக்கு எழுதுவதற்காகவும் அவ்வாறு நடத்தப்பட்டார். பிரியமானவர்களே, ஆசியா என்பது லிதியா, மைசியா, காரியா மேலும் பிரிஜியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய நிலப்பரப்பை குறிக்கிறது. இது ஆசியா என்ற கண்டத்தை குறிக்கவில்லை. அதேபோல சின்ன ஆசியாவின் எல்லா பகுதியையும் உள்ளடக்கியதாகவும் இது காணப்படவில்லை. சின்ன ஆசியா என்ற வார்த்தை கிறிஸ்துவுக்கு பின் 4வது நூற்றாண்டு வரை வழங்கப்படவில்லை. ஆனால் இது சின்ன ஆசியாவின் பெரும் பகுதியை, குறிப்பாக கடற்கரை ஓரப் பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. சரி, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு முன்பாக திருத்துவத்தை கொண்டு வருகிறது. ஏழு ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பின்னால் நாம் பார்க்க இருக்கிற ஏழு பொன் குத்துவிளக்குகளோடு இது தொடர்புடையதாகவே இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்ற வார்த்தைகள் தேவனுடைய நித்திய தன்மையையும் மாறாத தன்மையையும் பற்றி சொல்லுகின்றன. இங்கே திருத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அடுத்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறார். இது குமாரனாகிய தேவனை குறிக்கிறது. அடுத்து ஏழு ஆவிகள் பரிசுத்த ஆவியானவரையும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோருமானவர் என்பது பிதாவாகிய தேவனையும் குறிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6 வாசிக்கிறேன். உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த இரண்டு வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நாமங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், இதிலே ஏழு நாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை பற்றி முதலாவது நாம் சற்றே சிந்திப்போம். முதலாவதாக அவர் உண்மை உள்ள சாட்சி என்று அழைக்கப்படுகிறார். இந்த புத்தகத்தில் உள்ள சத்தியங்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்ப தகுந்த உண்மை உள்ள சாட்சியாக இருக்கிறார். இந்த அதிசயங்கள் எல்லாம் அவரை பற்றியவை. அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்கிறார். நாம் மற்றவர்களை, மற்ற மனிதர்களை நம்புவது கடினமான காரியம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப முடியும். அருமையான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சந்தேகம் வர தேவையில்லை. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்ப தகுந்தவர். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வர பிந்துகிறதுனாலே
என் ஜெபத்தை அவர் கேட்கவில்லையோ

0: நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்கிறவர். எனவே நீங்கள் கலங்காதிருங்கள். இரண்டாவதாக, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் என்று வாசிக்கிறோம். அவர் மரித்தவர்களிலிருந்து முதலிலே உயிரோடு எழுந்தவர். முதல் பிறந்தவர் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை உயிர்த்தெழுதலோடு தொடர்புள்ள அர்த்தத்தை உடையதாயிருக்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவரே முதல் நபர். ஒருபொழுதும் மீண்டும் அவர் மரிக்க மாட்டார். இது ஒரு சிறந்த காரியம் இல்லையா? மரணமாகிய வயிறு அவரை சுமந்தது. அவர் அந்த மரணத்திலிருந்து வெளிவந்து ஜீவன் உள்ளவரானார். அவரை பொறுத்தமட்டில் கல்லறை அவருக்கு மரண வயிறு. மகிமையின் சரீரத்தோடு மரணத்திலிருந்து எழுந்து வந்தவர் இவரே. வேறு ஒருவரும் இந்த வழியாக இதுவரை வந்ததில்லை. ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் உயிர்த்தெழுதலில் அவரை பின்பற்றுவார்கள். அவரை போலவே உயிரோடு எழுவார்கள். அதனைத் தொடர்ந்து ரகசிய வருகை இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:14 இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்பொழுது பூமிக்கு வருவார் என்று வெளிப்படுத்தல் அடுத்ததாக சொல்லுகிறது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமானவர் என்று 3வது குறிப்பு சொல்லுகிறது. இது 1000 வருட அரசாட்சியிலே அவர் பெறப்போகின்ற இறுதியான நிலைமையை பற்றி பேசுகிறது. பிலிப்பியர் 2:9-11 பாருங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். 4வதாக, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது நிகழ்கால வாக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியே தொடர்ந்து தம்முடையவர்களோடு கூட அன்பு கூறுவார் என்பதை இது நமக்கு வலியுறுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நம்மை அதிகமாக பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? இது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த ஒருவரிடத்திலிருந்து வருகிறது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தபொழுது மட்டும் நம்மிலே அன்பு கூறவில்லை. இன்றும் அவர் நம்மிலே அன்பாகவே இருக்கிறார். இந்த நிமிடத்திலும் கூட இயேசு உங்களையும் நேசிக்கிறார். 5வதாக, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிகவும் முக்கியமானது. இது ஒரு அடையாளம் மட்டுமல்ல. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தார். லேவியராமும் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று கூறிவிட்டு தொடர்ந்து, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் என்றும் தேவன் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவிலை மறித்தபொழுது தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தினார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மறித்தார். ஆகவே சிலர் இயேசுவின் ரத்தத்தை அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணுவது போல நாம் செய்யக்கூடாது. ஒரு அருமையான பாடலை வாசிக்கிறேன், சற்றே கவனியுங்கள். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தேங்கும் அதனால் நிவிற்த்தியாகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அருமையானவர்களே, எத்தனை அருமையான பாடல் இல்லையா? இது மீட்பின் பாடல். இது உங்களுக்கும் விருப்பமான ஒன்று என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறு தன் 1:18-19 கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவ்வாறு சிந்தப்பட்ட இரத்தத்தினால் அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் பிரசங்கியாராகிய தீமோத்தேயுவுக்கு இவ்வாறு எழுத முடிந்தது. எப்படி எழுதுகிறார்? 1 தீமோத்தேயு 2:5 பாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆம், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டிருக்கிறார். இது எவ்வளவு அற்புதமான காரியம் இல்லையா? 6வதாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் ஒருபொழுதும் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் ராஜ்யத்தின் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடன் ஆளுகை செய்யப் போகிறார்கள். இயேசு ராஜா வருகிறார் என்று நாம் பாடல் பாடுகிறோம். இயேசு ராஜா வருகிறார், உண்மைதான். அவர் ராஜாவாக வரும்பொழுது அவர் பூமிக்கு வருவார். அப்பொழுது அவர் இங்கே வந்து எல்லா அநியாயத்தையும் கீழ்ப்படுத்துவார். அவர் பூமிக்கு ராஜாவாக வரும் முன் அவர் மத்திய ஆகாயத்திலே வருவார். அதை நாம் இரகசிய வருகை என்று அழைக்கிறோம். அப்பொழுது அவர் நம்முடைய இரட்சகராக வருவார். அவர் தன்னுடைய மனவாட்டியாகிய சபைக்கு மணவாளனாக வருவார். அவர் தன்னுடைய சபைக்காக உயிரையும் கொடுத்து நேசித்தவர். அவர் நம்முடைய ஆத்மாவின் மீது அன்பு கொண்டவராய் வருகிறார். ஆகவே ராஜா வருவதை குறித்து நாம் திகிலடைய வேண்டியதில்லை. நாம் அவரோடு கொண்டிருக்கிற உறவு மிகவும் நெருக்கமானது. அவர் என்னுடைய இரட்சகர், அவர் உங்களுடைய இரட்சகர். அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கவில்லை, நம்மை ராஜ்யத்தின் ஆசாரியர்களாக்கி இருக்கிறார். நாம் அவரோட ஆளுகை செய்வோம். இங்கே தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் ஒரு காரியமாயிருக்கிறது. இங்கே அவர் எவ்வாறு கூறவில்லை, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்று அவர் கூறவில்லை. ஏனென்றால் அவர் இயேசுவுக்கு பிதாவாக இருக்கிறபடியினால் நம்முடைய பிதாவாக இல்லை என்றாகிறது. நாம் மறுபிறப்படையும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறோம் என்பது உண்மைதான். நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரத்திலிருந்து பிறந்தவர்களாக மாறும்பொழுது அவ்வாறு ஆகிறோம். ஆனால் கிறிஸ்துவோ திருத்துவத்தில் நித்தியத்தில் இருக்கும் நிலையானது குமாரன் என்பதாகும். சரி, ஏழாவதாக அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு மகிமையும் வல்லமையும் எந்தெண்டைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நித்தியத்தை வலியுறுத்துகிறது. இந்த வசனத்திலே ஆமேன் என்ற வார்த்தை வருகிறதை பாருங்கள். நாம் ஏசாயாவிலே பார்க்கிறது போல கிறிஸ்துவே ஆமேனாக இருக்கிறார். அவருடைய நாமம் இதுவாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இந்த புத்தகத்தின் கருப்பொருளாகவும் லெக்காகவும் இருக்கிறார். இவரே எல்லா காரியங்களையும் இயக்குகிறவராகவும் எல்லா காரியங்களும் அவரை நோக்கி இயக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நீண்ட நித்திய நோக்கமுடையவராயிருக்கிறார். எல்லாம் அவராலே படைக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்லாமே அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அவருக்காகத்தான் இருக்கிறது. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திற்கு வாருங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இங்கே இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட வெளிப்படையான வருகையை குறித்து சொல்லுகிறது. கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லப்படுவது அவர் வெளிப்படையாக சரீரத்தில் வெளிப்பட போகிறதை குறித்து சொல்கிறது. அதை கண்களால் காண முடியும். நாம் அறிந்திருக்கிறது போல இயேசு சபையை உலகத்தில் நின்று ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளும் பொழுது அவர் யாருக்கும் தோன்றுவதில்லை. அவரை யாரும் பார்க்கவும் முடியாது. அதை எவரும் பார்த்து விளக்கவும் முடியாது. அந்த ரகசிய வருகையின் பொழுது அவர் பூமிக்கு வருவதில்லை. விசுவாசிகளே மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு போவார்கள். இயேசு அப்பொழுது பூமிக்கு வருவாரானால் மத்திய ஆகாயத்தில் எதிர்கொண்டு செல்வது என்பது நடக்காத காரியம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ரகசிய வருகையை பற்றியது அல்ல என்பதை தெளிவாக அறிய வேண்டும். பூமிக்கு அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறதை குறித்துதான் இந்த வசனம் சொல்கிறது. ஆம், கண்கள் யாவும் அவரை காணும் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை குறித்தே வலியுறுத்தி சொல்கிறது. அது மட்டுமல்ல, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்கிறார். அதாவது பூமியில் உள்ள எல்லா இனத்தவரும் அவரின் நிமித்தம் தங்கள் மார்பில் அடித்துக் கொள்வார்கள் என்பது சிறந்த மொழியாக்கமாக இருக்கும். கிறிஸ்துவை புறக்கணித்த எல்லாருடைய விளைவும் இவ்வாறுதான் இருக்கப் போகிறது. இந்த உலகம் அவரை காண விரும்பாது. ஆனால் அப்படியே ஆகும். ஆமேன் என்று வாசிக்கிறோம். ஆம், இது உண்மை என்று இது சொல்கிறது. அருமையான நண்பரே, அவர் அவ்வாறே செய்வார். இதை குறித்த தன்னுடைய முடிவை சிந்தையை அவர் மாற்றப் போவதில்லை. ஏன்? அவர் உண்மை உள்ளவர். அதே போலத்தான் அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். கலங்காதிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 பாருங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அநேக கடைகளிலே நாம் A to Z என்று வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? எல்லா காரியமும் அங்கே கிடைக்கும் என்பது. இங்கே அல்பா ஒமேகா என்று சொல்லப்படுவது கிரேக்க மொழியின் ஆரம்ப எழுத்தும் இறுதி எழுத்துமான அல்பா ஒமேகா என்ற எழுத்துக்களை சொல்கிறது. கிரேக்க மொழியிலே அல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது இறுதி எழுத்தாயிருக்கிறது. எழுத்துக்களிலிருந்து உங்களால் வார்த்தைகளை உருவாக்க முடியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். இவர் தேவனை முழுமையாக வெளிப்படுத்தியவர். தேவனுடன் நம்மை தொடர்பு படுத்தும் கருவியாயிருக்கிறார். தேவனை சென்றடைவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரே எழுத்தாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் பிதாவினிடத்தில் செல்ல வேண்டுமென்றால் குமாரனாய் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் செல்ல வேண்டும். இங்கே ஆரம்பமும் முடிவும் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் கிரேக்க மொழி வேதத்திலே ஒமேகா அல்பாவை போல் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஆரம்பமாக இருக்கிறார். ஆரம்பம் ஏற்கனவே முடிந்துவிட்டது, ஆனால் முடிவு இனிமேல் தான் வருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே ஒமேகா கிரேக்க மொழியில் சொல்லப்படவில்லை. ஒரு நாளில் அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப் போகிறார். கிரேக்க வேத புஸ்தகத்திலே இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்கிறார். இது தேவனுடைய குமாரனுடைய நித்தியத்தையும் மாறாத தன்மையையும் குறிக்கிறது. இது தொடர்பாக எபிரேயர் 13:8 என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்கிறது. ஆம், அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் இன்றும் கலிலேயா கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தமல்ல. அவருடைய அடிப்படை பண்பிலே மாற்றமில்லை என்பதுதான் பொருள். அவர் மாறவில்லை, அவர் மாறாதவர். அவரே ஆதியும் அந்தவமாயிருக்கிறபடினாலே அவர் நம்மை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறார். அதேபோல நித்தியமானவராயும் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் உங்கள் அருகே இருக்கிறார். உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். உங்கள் மனதின் பாரங்கள் அவருக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை உறுதிப்பட சொல்கிறது. இருக்கிறவரும் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது. அதாவது அவர் இப்பொழுது மகிமைப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறார். இருந்தவரும் என்பது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து சொல்கிறது. அது மட்டுமல்ல, வருகிறவருமாகிய என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது. இந்த பூமியின் மீது அவர் இறையாண்மையுள்ள கிறிஸ்துவாக வரப்போகின்ற இரண்டாம் வருகையை இது அர்த்தப்படுத்துகிறது. 4:8 வரை உள்ள பகுதி இந்த யோவானின் வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துறைகளையும் உடையதாயிருக்கிறது. அவர் நம்மிலே அன்பாயிருப்பதாக கூறியதை நினைவிலே கொள்ளுங்கள். எனவே இதை தொடர்ந்து வரும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் அஞ்ச தேவையில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். அன்படினாலே நீங்கள் அவர் அண்டை சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் கடந்து வர முடியும். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ளாத ஒருவராக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவர். உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கவும் நித்திய நித்தியமாய் உங்களை அவரோடு வாழை செய்யவும் அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் இன்றே தர ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி ஜபிப்பீர்களா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எங்களுடைய பாவத்திற்காக தண்டனை அனுபவிக்கும்படி வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதை இதுவரை விசுவாசியாத யாராவது இப்பொழுது, இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே நீர் பிரவேசித்து அவருடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, உம்முடைய அன்பை குறித்தும் நீர் உண்மை உள்ளவர் என்பதை குறித்தும் நீர் மாறாதவர் என்பதை குறித்தும் நினைவுபடுத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்து விட்டோம். நீர் எங்களுக்காக பொருட்படுத்த எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நீர் ஜீவிக்கிற ஆண்டவராயிருக்கிறீர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறீர், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 26:5.

0: Recording stopped.
1: Not for now. Kada kwa? Hello.
2: Okay. The cake. Cake the ma.
1: Nangkubi pesa ta.
2: Of course. Satang gura vai rikku parung varan. In satang gura vai rikku parung var.
0: Recording in progress.
2: ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடைய ஊழிய சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். தொடருங்களம்மா.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கம வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்துல இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

வான் பரிசுத்த ஆவியானவரே, வணக்கம் போல என் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை பொழிந்தரலும் ஐயா. ஊற்றுங்க ஊற்றுங்க, அபிஷேகம் இல்லாவிட்டா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா தடைகளையும் அகற்றி கத்தாவே, ஒரு விதமான தடையிலும் வராமல் ஆண்டவர் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, எல்லா உள்ளங்களையும் தொடவேணும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாமே இயேசு ராஜாவுக்கு, நம்முடைய பாதாள விந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, ஆமேன் ஆமேன். 29th January 2004 காலை ஜெப வேளையிலே உள்ளம் தேவனின் அன்பையும் வழிநடத்துதலை நினைத்து அவரை துதித்து கொண்டிருந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தந்த பாடல்

அவர் நாமம் ஒன்றே வணங்கிடுவேன். துதி என்றால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் தேவனை பக்தியோடும் அன்போடும் தேவனை நேசிக்கிறவர்களின் உள்ளத்தில் இருந்து தேவன் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவரை மகிமைப்படுத்துதல்தான் துதியாகும். இது தனிமையாக செய்யலாம், அல்லது கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ் சபையோடு சேர்ந்து நாங்கள் அவரை துதிக்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், சங்கீதம் 68:32 தாவீது சொல்லுகிறான், பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இன்னும் அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19 நாங்கள் பார்க்கிறோம். 5 நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரனானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்ததான். எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்த சீஷர்களிலே அதிகமானவர்களே அவர்களை சிரச்சேதம் பண்ணினார்கள். யோவானை கொதி தன் எண்ணெய்களை போட்டும் அவன் அங்கு இறக்கவில்லை. ஆகவே அவனை கொண்டு பத்மோ என்ற ஒரு தீவிரே தனிமையா விட்ட வேளையிலே கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளே ஆன பொழுது அவன் தரிசனம் காண்றான். ஒரு கை வந்து அவனை தூக்கி கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போறது. அங்கே இருந்து இந்த காண்ற தரிசனத்துல இந்த சத்தத்தை அங்க யோவான் கேட்கிறார். சின்னவர்கள் பெரியோர்கள் எல்லாரும் நீங்கள் கர்த்தர துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டு. அது ஒரு விக்டரி, சவுண்ட் ஆஃப் விக்டரி இன் ஹெவன். அடுத்து 150:6 சொல்லுது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தர துதிப்பெறாக. தேவன் துதிக்கு பாத்திரா இருக்கிறார். பிரைஸ் இஸ் டியூ ஒன்லி டு காட் அலோன். சங்கீதம் 66:4 சங்கீதக்காரன் பாடுகிறான், பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதிப்பார்கள் என்று சொல்லுங்கள். இன்னும் 118:21 நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் என்று அங்கே சொல்லப்படுகிறார். இன்னும் 148:1 அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மட்டும் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் தேவனுக்கு துதிக்கும் பொழுது அவருக்கு அது பிரியமாயிருக்க, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினவர்களுடன் துதிய சொல்லுவார்கள் தான், அவரும் எங்களை விரும்புகிறார், நாங்கள் துதிய சொல்ல வேணும். சங்கீதம் 135:3 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. அவருடைய நாமத்தை நாங்கள் துதித்து நாங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அது எங்களுக்கும் அது இன்பமாயிருக்கிறது. 147:1 சொல்லுகிறது, கர்த்தர துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆம் சுவாமி, உமக்கு துதிக்கும் பொழுது அது இன்பம் ஏற்றதா இருக்கிறது. தாவீது 69:30 சொல்லுகிறான், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நீதிமான்களே, 33:1 நீதிமான்களே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். 105:1 கர்த்தர துதிக்கும்படி கூறுகிறது. தாவீது 28:7 சொல்றால், என் பாட்டினால் அவரை துதிப்பேன், நானும் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், என்னை ரச்சித்ததால் பாட்டு பாடுவேன். எனக்கும் எத்தனையோ எல்லாம் பாடல்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், 139:14 தாவீது சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 9:1 அதுவும் தாவீது தான், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லுறான். இன்னும் சங்கீதம் 71:6, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்து நீர் என்னை எடுத்தவர், நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 146:2 அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடிற்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னும் ஏசாயா 54:6, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். தாவீது சொல்றான், கர்த்தாவே 50:23 ஸ்தோத்திர பலி, தாவீது
அங்கே சங்கீதம் 50:23, சோத்திர பலியிடுகிறவன் என்னமே மகிமைப்படுத்துகிறான். தாவீதம் எவ்வளோ எத்தனையோ பாடல்களினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்பாகவே நான் நிற்கிறேன், அவன் அது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மாலையாக அவன் பாடியிருப்பான். எனக்கும் கத்தரோடு பாடல் தந்த துதி மாலைகள் சாட்டிடுவேன் தூய தேவனின் நாமத்திற்கே தூசியாமென்

சமயத்தைக் கொண்டே இருப்பேன். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் அங்கே இயேசு நாமம் ஒன்றே உயர்த்திடுவேன், உம்முடைய நாமம் ஒன்றே வணங்கிடுவேன் என்று நான் சொல்லுகிறேன். அங்கே உபாகமம் 5 அதிகாரத்திலே நாங்கள் அங்கே மோசே சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூப தியாகிலும் யாதொரு விக்கிர தியாகிலும் எனக்கு உண்டாக்க வேண்டாம், அவற்றை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் அவர் தன்னை மட்டும்தான் வணங்கும்படி சொல்கிறார். அவர் அது ஒரு கட்டளை எங்களுக்கு, அவரை மட்டும்தான். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பிலிப்பியர்கள் 2 அதிகாரம் அதிகமான வசனங்கள் எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்தபடியினாலே அங்கு பிலிப்பியர் 2 அதிகாரத்தின் 10-11 வசனத்திலே இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும் படுக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் கர்த்தர், அவருக்கு அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கிறோம். என்னடா இயேசுடைய நாமம், நானும் பாடுகிறேன், உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்திடுவேன், உம்முடைய நாமம் ஒன்றே வணங்கிடுவேன். எனக்கும் அங்கே ஒரு பாட்டிலே

ஏ நான் பாடுவேன் வாழ்வெல்லாம் உண்மைத்தான் நான் வணங்குவேன், உண்மைத்தான் நான் வாழ்த்துவேன் என்று சொல்லி. இங்கே இந்த பாட்டின் முதலாவது சரணம், துதிப்பேன் துதிப்பேன் துதி தீருவேன் கத்த

செய்யும் துதிக்கு பாத்திரானவரே, துதிப்பேன் துதிப்பேன் துதி தேடுவேன். எனக்கும் ஒரு பாடலை ஆண்டவர் தந்தார்.

ஆமாமே, பாருங்க அவருடைய நாமம் ஒன்றுதான். எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்தது. நாங்கள் அவரை வணங்க வேணும், அவரை போற்ற வேணும். இயேசுவே முயலால் ஒரு தெய்வம் இல்லை என்று நான் பாடினேன். இன்னும் நான் பாடும் தெய்வம் ஒரேமை தெய்வம், அவரல்லால் வேறு தெய்வம் இல்லை. அவர் ஒருவரான் தெய்வம், அவரல்லால் வேறு தெய்வமே இல்லை. 2 Kings 5:15 நாங்கள் நாகமானுடைய சரித்திரத்தை வாசிக்கிறோம். அங்கே நாகமான் வந்து சீரியா தேவத்து படைத்தலைவருக்கு, அவனுக்குடைய அரசனுக்கு படைத்தலைவனா இருந்தவன், குஷ்டரோகியா இருந்தவன். அப்ப இவனுடைய வீட்டிலே இஸ்ரவேலேருந்து சிறப்பிடிக்கு கொண்டு வந்த ஒரு சின்ன ஒரு வேலைக்காரி என்று சொல்லுவோம், நாச்சியர், இவருடைய மனைவிக்கு வேலைக்காரியா இருந்த அந்த சிறு பெண் போய் அவளுக்கு சொல்லுறாள், எங்களுடைய எஜமான் அங்கே எலிசாண்ட ஒரு தீக்கதரிசி இருக்கிறார் சமாரியாவில், அங்கே அவரிடம் போனால் அவர் வேற சுவப்படுத்தலாம். அப்ப அவருக்கு நாகமானுக்கு கோபம் வரு என்றாலும் அவர் சொல்ல கேட்டு அவர் போறார். அங்க போய் எலிசா சொல்லி அனுப்புறார். போய் யோர்தானிலே 7 முழுகும் வரைக்கும், முழுகி எழும்பும்படி. ஆனா இவன் சொல்றேன், எங்களுக்கு எங்கட இடத்துல நதி இல்லையா, நான் இங்க போகணுமான்னு கோவிக்கிறான். அப்ப அந்த வேலைக்காரர் சொல்றாரு, ஐயா இது என்ன ஒரு சின்ன காரியம் தானே, நீ குளிக்கிறதா தானே, முழுகுதா, சரி என்று கீழ்ப்படைந்து அவன் 7 அவன் முழுகி எழும்பும் பொழுது குஷ்டரோகம் எல்லாம் போய்விட்டது. அப்பொழுது அவன் சொல்லுறான், 2 Kings 5 இதை வாசிக்கிறோம். அவன் சொல்லுறான், இஸ்லாமான் சொல்றான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர அங்கே வேறே பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்றான். பாருங்க ஆண்டவருடைய எவ்வளவு மகிமை. அவர் சங்கீதம் 73:13 சொல்லுகிறது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஆகாப், ஆசாப், தாவீதன் படைத்தலைவன் சொல்லுகிறான். இன்னும் 1 Chronicles 16:25 அதே வசனத்தை தான் சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று சொல்லப்படுது. ஏனெனில் அவர் ஒருவர்தான் மெய்யான தெய்வம். எரேமியாவிலும் நாங்கள் 10:10 பார்க்கிறோம், கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்னும் அவர் ஜீவன் உள்ள தேவன். 115 Psalm நாங்கள் பார்க்கிறோம் இந்த விக்கிரகங்களை பற்றி, கண்ணிருந்தும் காணாது, அது காதிலும் கேளாது, மூக்கிருந்தும் முகராது, கையிருந்தும் அது ஒண்ணும் தொடாது, கால் இருந்தும் நடக்காது, தூக்கி கொண்டு போகணும், அதையெல்லாம் விக்கிரகங்க. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்த தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அவர் துதியலின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று நான் பார்க்கிறேன். அந்த 1வது சரணத்தின் 2-3 வந்து துதியலின் மத்தியில் வாசம் செய்கிற துதிக்கு பாத்திரானவர். சங்கீதம் 18:3 எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம். அதிலே தாவீது சொல்றான், துதிக்கு பாத்திரான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறான். சவுல் இந்த கைக்கும் இன்னும் எல்லா சத்துருவின் கைக்கும் தப்புவித்த பொழுதுதான் தாவீது இந்த பாட்டை பாடுறான். அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அவன் துதிக்கு பாத்திரான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அப்பொழுது அவர் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்று சொல்லி.

துதித்திடுவேன், உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமே, நான் துதித்துக் கொண்டே இருப்பேனேன். கத்தர் துதிக்கு பாத்திரானவர், இன்னும் தும்மை துதிக்க நாவுகள் போதாது என்று பாத்திரன். உம்மை துதிக்க நாவுகள் போதாது.

ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, உம் நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு என்றும் மாறிடாதே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னும் இந்த துதியை பற்றி எனக்கு ஒரு சாட்சி உண்டு. அங்கே ஒரு புக், There is power in praising, ஒரு புத்தகம், துதியின் வல்லமையை பற்றி ஒரு புத்தகம் எனக்கு யாரோ கொடுத்திருந்தாரு. அது மிகவும் இன்ட்ரெஸ்டிங். என்னுடைய வீட்டு முதல் ஹால்ட் வந்து அங்கே வயம்சியக்கு பக்கத்தில் உள்ள அந்த, அதுதான் அந்த டெர்மினஸ். அதில் இருந்து ஒரு 5-6 ஹால்ஸ் தான் இருக்கும் என்னுடைய சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூல். நான் பாடு ஆனாலும் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்ன்ற விட அந்த பஸ்ஸுலேயே நான் வாட்சி கொண்டு போயிட்டு எங்கேயோ தவறுதெல்லாம் விட்டுட்டேன். தேடுறன் புத்தகத்தை காணேன். வேதனை பாடுகளும் என் ஹஸ்பண்டும் யூ ஆர் வெரி கேர்லெஸ் வித் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டின்ட்டார். அது இன்னும் அதிகமாக எனக்கு வேதனை. நான் 3 மாதங்களாக துதித்து துதித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் பஸ்ஸிலே ஒரு பிள்ளைக என்னை கண்டு, டீச்சர் நீங்கள் ஒரு புக்கை விட்டுட்டு போனீங்க, நான் எடுப்பேன், எடுக்க போக இன்னொரு லேடி அதை நீங்கள் கழிச்சு கொண்டு இருந்தீங்கள், ஒரு லேடி அவ எடுத்துக்கொண்டு போயிட்டேன். என்னை அறியாமல் நான் சொன்னேன், நான் ப்ரே பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவேன். நான் போனேன், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தது பெல் அடிப்பதற்கு. கண்ணை மூடின உடனே ஆண்டவர் அந்த புத்தகத்தை எடுத்த லேடியின் முகத்தை காட்டினார். அவ ஒரு தெல்லுப்பள்ளியில இருக்கிற ஒரு லேடி தான். அவருடைய மகள் என்னிட படித்தவ. இனி சொல்ற, நீங்க நம்புவதற்கே உங்களுக்கு கஷ்டம். அடுத்த நாள் நான் அங்கே டெர்மினஸில் ஏறுறேன், கச்சேரி டெர்மினஸில் ஏறி நான் வயம்சே ஹால்ட், அடுத்த ஹால்ட் எடுக்க வேற அந்த லேடி அங்கே நிற்கிறா. டக்குன்னு நான் கண்டக்டர் சொல்லி நான் நம்பி இறங்கிட்டேன். பார்த்தால் ஆளை காணவில்லை. அது பக்கத்துல நின்ற ஒரு கொஞ்சம் ஆக்களை கொண்டு இப்படி ஒரு வயசாரியோட லேடி நின்றவன், அவ இங்க போஸ்ட் ஆஃபீஸுக்குல போயிட்டாரு. அவ வெளியில வந்தான். நான் சொன்னேன், ஐயோ இந்த புக், ஐயோ தங்கச்சி அந்த புக் என்னட்ட இருக்குது. நான் சொன்னேன், என்னுடைய அக்காவுடைய கணவன் டிஆர் அம்பளவானர், அவர் தான் அந்த திட்டிப்பழ பரிசு பாச, நீங்க அங்க பாசனேஜுக்கு அனுப்பி விடுங்க, பாத்துங்க. ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். நான் 3 மாதமா துவித்து கொண்டே இருந்தேன். எனக்கு அந்த புக்கை திருப்பி தந்தார். என்ன வெக்கமடைய விடே இல்லை. அது யார், ஒரு போரோட் புக். அதே போல நாங்கள் பார்க்கிறோம் அங்க அப்போஸ்தலர் 16-ம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்குது. ஆனா நடுராத்திரிலே ஜெபித்து துதித்து ஆர்ப்பரித்த வேளையிலே அங்கே பூமி அதிர்ந்தது, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவர்கள் மட்டுமில்லை அங்க இருந்தவர்களுக்கும் விடுதலை, அந்த சிறைச்சாலைக்காரனுக்கும் ரட்சிப்பு. பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க வேணும், எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவராக நாங்கள் இருக்கிறோம். அடுத்ததாக 1 Chronicles 4:17 17:20 தாவீது சொல்றான், கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகள் கேட்ட எல்லாவற்றின் படியும் தேவனிருக்கும் நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவர்களை நீ செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார், அங்க தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை. 2வது ஸ்டான்ஸ் வந்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எல்ஷடாய் என்னும் நாமமுள்ள சர்வ வல்லவரான கர்த்தரே. இந்த பரிசுத்தத்தை பற்றி நான் 2 கிழமைக்கு முன்பு உங்களோட ஷேர் பண்ணினேன். ஆனாலும் ஒரு சில ஒரு பாட்டில் மட்டும் நான் பாடுகிறேன். பரிசுத்த

பரலோகமாஞ்சையனுள் வைத்தவரே பரிசுத்தராய் பாவமெல்லாம் இன்றே போக்கிடுவீர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, கர்த்தர் பரிசுத்தர். அவர் தன்னுடைய சாயல்ல சிருஷ்டிட எங்களையும் பரிசுத்தமா இருக்க முடியும். ஒரு கொமான் கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். லேவியராம் 19:2, உங்கள் தேவனாகிய தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். லேவியராகவும் 11:44-45, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆகியால் உங்களை பரிசுத்தராக்கி கொண்டு பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும். வாங்க பாருங்க, ஆண்டவர் தன்னை போல நாங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிப்பதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15-16 பேதுரு சொல்றார், உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்துகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமா இருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3, நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 7 வசனம் சொல்லுறது, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கல்ல, சாரி, அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகவே He expects us to be holy. இன்னும் நாங்கள் அங்கு ஏசாயா தரிசனம், ஏசாயாவின் 6:6 நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் உயரமாகத்திலே பார்க்கிறார். அது உசியா ராஜா மரணம் அடைந்த பின் அங்கே தூதர்கள் பாடுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று.

பாருங்கோ, எங்களை பரிசுத்தமாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதுவே அவருடைய சித்தமாயும் இருக்கிறது. இன்னும் நான் அதிலே பாடுறேன், எல்ஷடா என்னின் நாமம் உள்ள சர்வ வல்லமை உள்ள கத்தரை என்று சொல்லி. எல்ஷடா, இது வந்து ஒரு ஒரே ஆண்டவர் வந்து அவருடைய எத்தனையோ நாமங்களுக்குள்ள ஒரு நாமம் எல்ஷடாய். இந்த நாமத்தை குறித்து அங்கே ஆதியாகம 17 முதலாம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த ஆங்கில வேதாகவும் அது மிகவும் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் லிவ் பிளேம்லெஸ் லைஃப். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, ரைட் நவ் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் சொல்றார், நீ சர்வ் மீ, சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் லிவ் அ பிளேம்லெஸ், நீ உண்மை உள்ளவனாயிரு, எனக்கு கீழ்படிந்து இரு. அதே யூ ஒபே மீ என்று சொல்லுகிறார். த மெசேஜ் ஃபார் அஸ் இஸ் டுடே டு ஒபே ஹிம் அண்ட் பி பிளேம்லெஸ், குற்றமற்றவர்களாக, அதாவது பரிசுத்தம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று ஆபிராமுக்கு அன்று சொன்னவர் இந்த காலையிலே, இந்த நாள், இந்த 22 செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுறார், பி பிளேம்லெஸ், நீ குற்றமற்றவளாயிரு, எனக்கு கீழ்படுந்து எனக்கு ஃபெய்த்ஃபுல்லி உண்மை உள்ளவனாயிருன்னு சொல்லி. நாங்கள் அதை அடிமையா உண்மையா நாங்கள் அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகணும். அதை பற்றி நாங்கள் மெடிடேட் பண்ண வேண்டும், சிந்திக்க வேணும். சங்கீதம் 57:2 சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தாவீது சொல்லுகிறான். இன்னும் 56:2 தாவீது சொல்லுகிறான் சங்கீதம், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறவர் அநேகரே. அவன் ஆண்டவரைத்தான் எப்பொழுதும் தனக்கு துணைக்கு கேட்பான். அப்ப உன்னதமானவரே என்று சொல்லுறான் ஆண்டவருக்கு, என்ன எனக்கு எதிர்த்து வருகிறார்கள். நான் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் தனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். இந்த மூன்றாவது ஸ்டான்ஸா, வானம் பூமி யாவையும் சிரித்தவரே, அதே சயங்களையும் செய்பவரே, உம்மை நோக்கி பார்த்ததால் பிரகாசித்தேன், என்னை வெட்கப்படுத்தாது காத்தவரே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்தேடுவேன் துதித்து கொண்டே இருப்பேன். 146 சங்கீதம் 6 வசனம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். 121 சங்கீதம் எங்களுக்கு தெரியும், அங்கே 2 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடம் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, அது ஒரு ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆரோகண சங்கீதத்தை பற்றி அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னென்றால், இங்கே இஸ்ரவேல் ஜனம் யூதர்கள் வந்து எப்பொழுதும் ஒரு அந்த பண்டிகை நாட்களிலே எருசலேமுக்கு அங்கே போவார்கள். அந்த மலைக்கு போகும் பொழுது அது மேலே ஏறி ஏறி போக வேண்டும். அப்ப ஏறி ஏறி மேலே மேலே போகும்போது பாடிக்கொண்டு போவார், எங்கட சரிகம பதனிசம் அப்படியே மேலே மேலதான் போகுது. திரும்பி வரையக்குல அந்த சாணிதப்ப மகரிச வந்து கீழே குறைந்து கொண்டு வார மாதிரி வரல், ஆரோகணம் அப்படியே மேல ஏற மேல ஏறுறது கஷ்டம். ஆகவே அவர்கள் அது தங்களை டு கீப் தெம் கோயிங், எல்லாரும் சேர்ந்து பாடி பாடி பாடி ஏறி ஏறி மேலுக்கு போய் பாடிக்கொண்டு போய் அடுத்த முறை கீழே வரையக்குள்ள வருகிறார். அது அந்த ஆரோகண சங்கீதம் அங்கே சொல்லப்படுகிறது. 121 சங்கீதம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். வானத்தை நாங்கள் அதே மாதிரி பாடல் எல்லாம் இருக்கிறது அதை குறித்து. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், எனக்கு ஒரு பாடலும், நான் பாடும் தெய்வம் ஒரேமித்தே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவர் நாமம் யெகோவாம். நான் பாடும் தெய்வம் ஒரேமித்தேவம், அவரல்லால் வேறு தெய்வம் இல்லை. தாவீது அங்கே எனக்கும் பாடல், நான் பாடுறேன், அதிசயங்களை செய்பவரே என்று.
ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். இங்கே சாவியதும் 126 சங்கீதம் 6 வசனத்தை சொல்றான், கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக. அவன் வந்து எல்லாத்தையும் நல்ல விவரமா சொல்ல போறான், ஆண்டவர் செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் விவரித்து சொல்ல போறேன் என்று சொல்லுகிறான். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 13:18 வசனத்தில் என்னென்றால், மனோவா ஒன்று ஒருவன் இருந்தான், அவனுக்கு மனைவி மெலடியா இருந்தார, பிள்ளை இல்லை. அப்போ ஒரு நாள் மனோவாண்ட மனைவிக்கு ஒரு தூதன் வந்து, நீ கற்பவதியாகி ஒரு குழந்தைய பெறுவாய், என்னென்ன செய்ய வேணும் எல்லாம் அவங்க சொல்லுறாள். அப்ப உடனே இவள் வந்து கணவனுக்கு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், நானும் அந்த தூதனை காண வேணும் என்று அந்த தூதன் அடி வந்து மனோவாவோட கதைக்கிறான். அப்படி ஒரு மகன் பிறக்கும், அவன் மதுபானம் குடிக்க கூடாது, சவனம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி எல்லாம் சொல்லி போட்டு அப்ப மனோவா கேட்கிறான், அந்த தூதனுக்கு உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்க, அப்பொழுது அந்த தூதன் சொல்றான், என்னுடைய நாமம் அதிசயம். பாருங்க, ஆண்டவர் வந்து உடைய நாமங்கள் உண்டு, அவர் அதிசயம் செய்கிறவர். சங்கீதம் 72:18, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர் உண்டு. எமது தேவனும் அதிசயங்களை செய்கிற தேவன். அங்கே யாத்ராமம் 14:16 கர்த்தர் மோசையிடம் சொல்லுறார், அந்த அவர்கள் வந்து இப்ப எகிப்துல இருந்து வெளியிலே வந்துட்டாங்க, இங்க சிவந்த சமுத்திரம் அங்கே முன்னே வந்து நிக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு சொல்லுறார், மோசேக்கு சொல்லுறார், உன் கோலை ஓங்கி உன் கைய சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடக்கிற போல் நடப்பார்கள். எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி. இந்த நாளிலும் இப்படி அந்த வேர்ஸ் 30 சொல்லுகிறது, அதே அற்புதத்தை இன்று உன்னுடைய பிரச்சனைகளையும் சிவந்த சமுத்திரத்தையும் போல இருந்தாலும் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்க வேணும். இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம், அங்கே கர்த்தர் சொல்றார், மோசேக்கு கோலை நீட்டு இப்பொழுது எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இவ்வளவு வல்லமையை தந்திருக்கிறார். ஆகவே நாங்களும் என்ன பிரச்சனை வந்தாலும், சாரி, சிவந்த சௌத்திரத்தை போல வந்தால் என்ன, மலையை போல வந்தால் என்ன, நாங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் இன்றும் எங்களுக்கு அவருக்கு அன்று கோல் எங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வசனம், அந்த வசனத்தை வைத்து நாங்களும் அற்புதங்களை காணத்தக்கதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் யாத்ராகமம் 34 அதிலே ஒரு வசனம், 34:10 வசனம், 34:10, அங்கே, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள், உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், தான் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் காணத்தக்கதாக இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதம் 78:4 ஆசாப் சொல்லுறார், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். 145 சங்கீதம் 5 வசனம், உம்முடைய சிறந்த மகிமை பிரசாபத்தை பார்க்கிலும் உம்முடைய அதிசயமான கிரியையையும் குறித்து பேசுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கும் நீ

இருக்கிறேன். இயேசு செய்த அதிசயங்கள் அநேகம், என்னுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான காரியங்கள் செய்திருக்கிறேன். இயேசு நாங்கள் அவர் உயிரோட இருக்கும் அவன் நடந்த நாட்களிலே அவர் 5000 பேரை போஷித்தார், வியாதியக்களை சுகம் கொடுத்தார், மரித்தோரை உயிர்ப்பித்தார், கண் பார்வை தெரியாத குருடருக்கு பார்வை கொடுத்தார், இன்னும் சகையை இவர் ரட்சித்தார். எங்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் அதிகமா நான் சொல்லி இருக்கேன். 11 வயசுல இருக்கும் பொழுது ஒரு கிணத்துக்களே விழுந்துட்டேன். நான் விழும்பொழுது இயேசுவேண்டு கூப்பிட்டேனா, அந்த கிணத்துல உள்ள தண்ணி, அதிகமான தண்ணி அங்க அடியிலே ஒரு தர நிக்க முடியாது. என்ன என்ன என்ன வந்து ஒரு ஆள் பாய்ந்து தூக்கினார், ராசனண்டு ஒரு ஆள், அவருக்கு நீந்தவே தெரியாதான். பாருங்க ஒரு அற்புதம், அட்மாஸ்லாபின் ஏஞ்சல் ஆண்டவர் அனுப்பி என்ன ரச்சித்தார். இன்றைக்கு இந்த நாள்லயே நான் உங்களுக்கு அவருடைய அதிசயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக கத்திற்கு சோத்திரம். இன்னும் இந்த சென்ட் பால்ஸ் லமுரோவுக்கு வாரத்துக்கு என்னுடைய கணவனுக்கு 2013 அங்க ஸ்ட்ரோக் வந்தது. நாங்களும் கவலையினமா இருந்துட்டோம். அந்த வருஷத்துக்கு கடைசியில தான் நாங்கள் ஹவுசிங்க்கு நாங்கள் எழுதி போட்டோம். 2015 திடீரென்று என்னுடைய கணவனுக்கு அந்த கேஸ் ஒர்க்கர் ஒரு ஜூயிஷ் லேடி ஒரு நாள் என்ன கூப்பிட்டு சொன்னா, நான் வார்டன் அண்ட் ஃபின்ச்சில் இருக்கிற ஒரு ஒரு சீனியர்ஸ் ஹோமுக்கு நான் அங்கே அங்கே அதுக்கு சார்ஜா இருக்கிற ஒரு லேடியோட நான் பேசி இருக்கிறேன், அவள் உமனுக்கு உங்களை கூப்பிடுவான். இதெல்லாம் பாருங்க 2015 செப்டம்பர் கடைசியில நடக்குது, எல்லாம் திடீர் திடீர் அப்படின்னு சொல்லிவிட்டேன். நாங்கள் இந்த இடத்துக்கு ஒன்றும் எங்களுக்கு இந்த அப்ப அந்த நேரத்துல இந்த நேமையே நான் மறந்துட்டேன். சென்ட் பால்ஸ் லமுரோன்ற பேர் கூட எனக்கு வர மாட்டேன்ட்டு. அடுத்த நாள் அந்த லேடி இன்சார்ஜ் அனி என்ன கூப்பிட்டா, இஃப் யூ வாண்ட் யூ கம், இஃப் யூ வாண்ட் டு கம் ஹியர் யூ கம் அண்ட் ஃபில் த ஃபார்ம்ஸ். அப்ப நானும் என்ற கணவனும் நரேஷமா வந்தோம். அந்த ஃபில் பண்ணி முடிய நான் கேட்டேன், ஹவு லாங் வில் இட் டேக், 2 இயர்ஸ் உண்டா? நான் உடனே அழ என் ஹஸ்பண்ட் எப்போதும் சொல்றது போல, டோன்ட் வரி டோன்ட் கிரை என்று சொல்லிவிட்டேன். அங்க போயிட்டோம். அடுத்த நாள் எல்லாம் அடுத்தடுத்த நாள் அடுத்த நாள் கூப்பிடுறாள், தேர் இஸ் ஒன் யூனிட் ஆன் த 7th ஃப்ளோர் ஃபார் நவம்பர், பட் தேர் இஸ் ஒன் ஃபார் அக்டோபர், பட் வி ஹவ் ஆல்ரெடி ப்ராமிஸ் டு சம்மன், ஆனால் தே வில் கம் பேக் டு அஸ் பிஃபோர் மண்டே. கொடுத்துட்டோம், ஆனால் திங்கட்கிழமைக்குள்ள எங்களுக்கு ஏதாவது சொல்லுவாரு. அடுத்த நாள் கூப்பிடுறாள், தே டோன்ட் வாண்ட், இஃப் யூ வாண்ட் யூ

சொல்லிக்கொண்டே போலாம். எனக்கு நேரம் இல்லை. இனி அதிசயங்களை செய்பவர், அதிசயங்களை செய்கிற தேவன் தான் எங்களோடு கூட இருக்கிறார். 77 சங்கீதம் 14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர். கத்திற்கு சோத்திரம். அவ்வளவு அருமையான தேவன் கத்திற்கு. இன்னும் அங்கே மீகா 7:15 நல்ல ஒரு வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றார், நீ பாவத்திலேருந்து விடுவித்து வந்து எகிப்திலேருந்து வந்தது அந்த நாள்ல நான் உனக்கு செய்தது போல இன்றும் நான் உனக்கு செய்வேன். நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம், அவர் அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 9:6-10, தாவீது, தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவரும் ஆயிருக்கிறீன், ஒருவரே தேவன். கர்த்தருக்கு சோத்திரம். எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவிற்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோண்டு தான் ஆண்டவர் கேட்கிறார். மத்தேயு 19:25 சொல்லுது, மனுஷராலே கூடாது தேவனாலே கூடும் என்று சொல்லி. சங்கீதம் 26:6, கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதிசயமாமும் நடத்துதலே ஆலோசனை.

இன்னும் அங்கே அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் கடைசி லைன் வந்து அது கடைசி நாளே நான் பார்க்கணும். உம்மை நோக்கி பார்த்ததால் பிரகாசித்தேன், என்னை வெட்கப்படுத்தாது காத்துவரேன் என்று. சங்கீதம் 34:5 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை.

பேடுவே இன்னும் கடைசியா எனக்கு கொடுத்த பாட்டு, உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். உம் தழும்பூகள் என்னை தொட்டதா நான் முற்றும்

வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்தேன பிரகாசித்தேன், உம்மை நம்பினா வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். எல்லா தடைகளும் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு இந்த செய்தி கொடுக்க கிருபை தந்த இந்த தீம் சாங்கை நான் பாடி நான் செய்தியை முடிக்கிறேன். தூதி

வானம் பூமியாவையும் சிருஷ்டித்தவரே, துவதி அதிசயங்களையும் செய்பவரே, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், என்னை வெட்கப்படுத்தாது காத்தவரே. உம்மை நோக்கி பார்த்ததால் பிரகாசித்தேன், என்னை வெட்கப்படுத்த

இயேசு நாமம் ஒன்றே உயர்த்திடுவேன், அவர் நாமம் ஒன்றே வணங்கிடுவேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்தேடுவேன், துதித்து கொண்டேருப்பேன். ஆமேன். நான் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். அது எனக்கு இன்பமானது கர்த்தாவே. இந்த நாளிலும் இவ்வளோ தடைகள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் இந்த செய்தி வரத்தான் வேண்டும் என்று நிச்சயித்தபடியார் இந்த நாள் இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். பிரதரும் எனக்கு உதவி செய்தார். இந்த லைன்லேயே நான் வாரத்துக்கு ஆண்டவரே துதித்தலின் வகை மகிமையை நான் பார்க்கிறோம். இந்த ஜனத்துக்கு நான் சொன்னேன், என்ன சர்க்கம்ஸ்டன்ஸிலும் நாங்கள் துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், அவர் எங்களுக்கு நலமானதை செய்வார், எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவன். தேர் இஸ் பவர் இன் பிரேசிங் லார்ட். எல்லா கட்டுகளும் அகன்றுவோம் இந்த நாளும். யாராவது என் கட்டுகளிலே இக்கட்டிலே இருப்பவர்களானால் நான் அவருக்காக துதிக்கிறேன். இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம், எல்லா கட்டுகளும் அகன்று போட்டும் இயேசுவின் நாமத்திலே விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷமான நாட்களை நீங்கள் கொடுங்க ஆண்டவர். நீங்க அப்படியே செய்ய போறதுக்கா சோத்திரம் ஏல்ஷடா என்று சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் எங்களுக்காக உதவி செய்யற தேவனா இருக்கிறீர். உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஒரு வாழும் என்று எங்களை வெட்கமடைய விடவில்லை, விட போவதும் இல்லை. நன்றி ஆண்டவரே. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த செய்தி ஆண்டவரே உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்பி நான் உண்மை துதிக்கிறேன். இந்த நாளும் சோரோ அடையாதபடி என்னையும் உயர்த்தி விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கமத்துக்கு நானும் நன்றி உள்ளவளாயிருக்கிறேன். பிரதர் லெஸ்லி ரீட்டா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சங்கமத்தோடு சேர்ந்து அங்க வருகிற ஒவ்வொருவரையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே ஒவ்வொருவருடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் ஆசீர்வதிங்க. மீண்டும் என் அன்பின் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறேன். நீர் என்ன வெட்கமடைய விடவே இல்லை, விட போவதும் இல்லை. உம்முடைய பாதம் முத்தம் செய்து எல்லா துதிகன மைமையும் உமக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு

0: Amen. Amen. Amen. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
1: ஆமீன், ஆமீன். கடந்த கிழமை உங்களுடைய செய்தியை 25 பேர் தான் கேட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு முதலாவது 8ஆம் தேதி நீங்கள் செய்ததை 185 பேர் கேட்டிருக்கிறார்களாம்மா. கத்திரலாமே அவர்களுக்கு ஆமீன். கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் என்ன தலைப்பு கொடுக்க போறீங்களாம்மா?
0: துதியின் வல்லமை.
1: துதியின் வல்லமை என்ற தலைப்பின்களே எடுத்து வந்தீர்கள். கத்திரதாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரிய கரத்திலே ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புராவின் நேரத்திலே கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வார்த்தைகள், பாடல்கள், சாட்சிகள் யாவும் கத்தர நாம மகிமைக்காகவும். கத்தர்தாமே அவற்றை நுகர்ந்து பார்த்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிப்பிடுகிறோம். God bless you. Amen.
0: Thank you, brother, for helping me. Thank you. God bless you.
2: Recording stopped.
1: வானொலியின் நேரடி ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே தினமுறு தேசம் கூட கடந்து செல்வோம். தினமுறு தேசம் என்ற தலைப்பின்களே லைபீரியா என்ற நாட்டுக்காக ஜபிக்க இருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே அவற்றை நுகர்ந்து பார்த்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் லைபீரியா என்ற நாட்டுக்காக ஜபிக்க இருக்கிறோம். அங்குள்ள பிரச்சனைகள் நாம் அறியோம். கத்தர் அறிவார். கத்தர்தாமே அந்த காரியங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். லைபீரியா என்ற நாட்டுக்காக ஜபிப்பதற்காக ஆயத்தமாகவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
3: பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 22/9/2026 ஜெப விண்ணப்பம் தினமொரு தேசம் லைபீரியா. 2025 உலக வங்கி தரவின்படி லைபீரியாவின் மக்கள் தொகை சுமார் 57.3 லட்சம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் வறுமை, வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் நிர்வாக சவால்கள் தொடர்ந்து உள்ளன. மேலும் நாட்டின் மக்களில் சுமார் 74.5% பேர் 35 வயதுக்கு கீழ் இருப்பதால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட செபிப்போம். ஜனத்தொகைக்காக லைபீரியாவில் வாழும் சுமார் 57 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்காகவும், ஒவ்வொரு நகரம், கிராமம் மற்றும் சமூகத்திற்காகவும் தேவனுடைய பாதுகாப்பும் கிருபையும் இருக்க செபிப்போம். தேசத்தின் குடும்பங்களுக்காக குடும்பங்களை அன்பும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலைக்கவும், வறுமை மற்றும் பொருளாதார சிரமங்களால் குடும்பங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் ஜெபிப்போம். வறுமைக்காக வறுமையில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும், உணவு, உடை, வீடு மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கவும் ஜெபிப்போம். உணவு பாதுகாப்பிற்காக விவசாயிகள் நல்ல விளைச்சலை பெறவும், உணவுப் பொருட்களின் விலை மக்களுக்கு ஏற்றதாக இருக்கவும், பசியால் எந்த குடும்பமும் பாதிக்கப்படாமல் இருக்கவும் ஜெபிப்போம். பொருளாதார வளர்ச்சிக்காக லைபீரியாவின் பொருளாதாரம் நிலையாக வளரவும், இயற்கை வளங்கள் நாட்டின் மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தப்படவும் ஜெபிப்போம். வேலை வாய்ப்புகளுக்காக வேலை இல்லாதவர்களுக்கு நிலையான வேலை வாய்ப்புகள் உருவாகவும், குறிப்பாக இளைஞர்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் ஜெபிப்போம். விவசாயிகளுக்காக லைபீரியாவின் விவசாயிகள் மழை நல்ல விதைகள், விவசாய உதவிகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை பெற்று தங்கள் குடும்பங்களை சிறப்பாக நடத்தி ஜெபிப்போம். இளைஞர்களுக்காக நாட்டில் மிகப்பெரிய இளைய தலைமுறை கல்வி, தொழில் மற்றும் நல்ல எதிர்கால வாய்ப்புகளை பெறவும், நம்பிக்கை இழந்து தவறான பாதைக்கு செல்லாமல் இருக்கவும் ஜெபிப்போம். மாணவர்களின் கல்விக்காக பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் வளரவும், ஏழை குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்கவும் ஜெபிப்போம். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் விடுபட, போதைப் பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற செயல்களில் இளைஞர்கள் சிக்காமல் நல்ல நண்பர்கள் மற்றும் நல்ல வழிகாட்டுதலை பெற ஜெபிப்போம். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்காக பெண்களும் சிறுமிகளும் வன்முறை பாதையில் சுரண்டல் மற்றும் பிற ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற ஜெபிப்போம். குழந்தைகளுக்காக லைபீரியாவின் குழந்தைகள் பசி, நோய், வறுமை மற்றும் வன்முறையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஆரோக்கியமான எதிர்காலத்தை பெற ஜெபிப்போம். சுகாதாரத்திற்காக மருத்துவமனைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைத்து ஏழை மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க ஜெபிப்போம். மின்சாரம் மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக மின்சாரம், சுத்தமான தண்ணீர், சாலைகள், வீடுகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய ஜெபிப்போம். அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜனாதிபதி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீதிபதிகள் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஞானமும் நேர்மையும் தேவ பயமும் கிடைத்து மக்களின் நலனுக்காக உண்மையாக பணியாற்ற ஜெபிப்போம். நல்ல நிர்வாகத்திற்காக அரசாங்க நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையையும் பொறுப்புணர்வு அதிகரித்து அரசாங்க வளங்கள் மக்களின் நன்மைக்காக முறையாக பயன்படுத்தப்பட ஜெபிப்போம். ஊழலுக்கு எதிராக ஊழல் மற்றும் பொருளாதார குற்றங்கள் குறைந்து நேர்மையான நிர்வாகமும் வலுவான சட்ட ஆட்சியும் நாட்டில் நிலைக்கு ஜெபிப்போம். நீதித்துறைக்காக நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் பாரபட்சமின்றி நீதியுடன் செயல்பட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் நியாயம் கிடைக்க ஜெபிப்போம். அரசியல் ஒற்றுமைக்காக அரசியல் கருத்து வேறுபாடுகள் வன்முறையாக மாறாமல் தலைவர்கள் அமைதியான உரையாடலின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க ஜெபிப்போம். வன்முறை குறைவதற்காக குற்ற செயல்கள், ஆயுத வன்முறை மற்றும் சமூக மோதல்கள் குறைந்து மக்கள் பாதுகாப்பாக வாழ ஜெபிப்போம். லைபீரியாவில் ஆயுத மோதல் முடிவடைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் நிலத்தகராறுகள் போன்ற சில பிரச்சனைகள் இன்னும் பதட்டத்தை ஏற்படுத்துகின்றன. மக்களிடையே காணும் கசப்புகள், வைராக்கியங்கள் நீங்க ஜெபிப்போம். கடந்த கால யுத்தத்தின் காரணங்களுக்காக 1989 தொடர்ந்து 2003 வரை உள்நாட்டு போர்களால் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் குடும்ப இழப்புகளிலிருந்து மக்கள் ஆறுதலும் சமாதானமும் பெற ஜெபிப்போம். மீண்டும் யுத்தம் ஏற்படாதபடி கடந்த காலத்தை போல மீண்டும் உள்நாட்டு போரோ பெரிய அளவிலான ஆயுதம் மோதலோ ஏற்படாமல் தேசத்தில் நிலையான சமாதானம் தொடர ஜெபிப்போம். எல்லை பகுதிகளுக்காக அண்டை நாடுகளுடனான எல்லை பகுதிகளில் ஏற்படும் நிலம் மற்றும் வயல்கள் தொடர்பான பதற்றங்கள் அமைதியான முறையில் தீர்க்கப்பட ஜெபிப்போம். சமாதானத்தை உருவாக்குகிறவர்களுக்காக சமாதான பணியாளர்கள், சமூக தலைவர்கள், காவல்துறையினர் மற்றும் மனித உரிமை அமைப்புகளுக்கு ஞானமும் பாதுகாப்பும் கிடைக்க ஜெபிப்போம். லைபீரியா சபைக்காக லைபீரியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக வாழவும் பரிசுத்த வாழ்க்கையிலும் அன்பிலும் சாட்சியாக இருக்கவும் ஜெபிப்போம். போதையர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக போதையர்கள், சுவிசேஷர்கள், மிஷனரிகள் மற்றும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஞானமும் பலமும் பாதுகாப்பும் கிடைக்க ஜெபிப்போம். சபைகளின் ஒற்றுமைக்காக பல்வேறு கிறிஸ்தவ சபைகளுக்கு இடையே பிரிவினைகள் நீங்கி இயேசு கிறிஸ்துவில் ஒன்றுபட்டு தேசத்திற்காக ஜெபிக்கும் சபையாக எழும்ப ஜெபிப்போம். சுவிசேஷ பரவுவதற்காக லைபீரியாவின் நகரங்களிலும் தொலைதூர கிராமங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றடையவும் பல கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் ஜெபிப்போம். வாலிபர்களின் ஆவிக்குரிய எழுச்சிக்காக தேவனை தேடும் ஒரு புதிய வாலிபர் தலைமுறை எல்லாமே சத்தியம், பரிசுத்தம் மற்றும் நீதியின் அடிப்படையில் தேசத்தை மாற்றும் கருவிகளாக மாற ஜெபிப்போம். ஏழை மக்களிடையே சபையின் ஊழியத்திற்காக சபைகள், ஏழைகள், ஆதரவற்றவர்கள், நோயாளிகள், விதவைகள் மற்றும் தேவையுள்ள குடும்பங்களுக்கு அனைவரும் உதவி செய்யும் கரங்களாக இருக்க ஜெபிப்போம். தொழிலாளர்கள் மற்றும் முறைசாரா துறையில் பணிபுரிபவர்களுக்காக தொழிற்கூலி மற்றும் முறைசாரா வேலைகளை நம்பி வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான வேலை சூழலும் நியாயமான வருமானமும் சமூக பாதுகாப்பும் கிடைக்க ஜெபிப்போம். தேசத்தின் இயற்கை வளங்களுக்காக தங்கம், இரும்பு, தாது, ரப்பர், காடுகள் மற்றும் பிற இயற்கை வளங்கள் சிலரின் நலனுக்காக மட்டும் பயன்படுத்தப்படாமல் முழு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நன்மைக்கும் பயன்பட செபிப்போம். பெண்கள் மற்றும் இளைஞர் முன்னேற்றத்திற்கு பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் தொழில் பயிற்சி, தொழில் மற்றும் தொழில் முனைவோர் வாய்ப்புகள் அதிகரித்து அவர்கள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க ஜெபிப்போம். தேசத்தின் எதிர்காலத்திற்காக லைபீரியாவின் அடுத்த தலைமுறை வறுமை மற்றும் மோதல்களை வரலாற்றால் கட்டுப்படாமல் கல்வி, வேலைவாய்ப்பு, சமாதானம் மற்றும் நல்ல நிர்வாகம் நிறைந்த எதிர்காலத்தை பெற ஜெபிப்போம். லைபீரியாவின் ஒவ்வொரு குடும்பத்தையும், நகரத்தையும், கிராமத்தையும் தேவன் சந்தித்து சமாதானம், நீதி, சத்தியம் மற்றும் அன்பு தேசத்தில் பெருகவும் சபை வல்லமையாக எழுந்து தேசத்திற்காக இடைவிடாமல் ஜெபிக்கும் சபையாக மாறவும் ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மலேசியா, மியான்மர், இஸ்ரேல், நாங்கள் பிறந்த தேசம், வாழ்கின்ற தேசம், எங்களை சுற்றி இருக்கின்ற தேசம், தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, தேசம் ஆசீர்வாதங்களுக்காக, நமக்கு தெரிந்த எல்லா நாடுகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆல் ஓவர், காட் பிளெஸ் யூ.
2: Recording stopped.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: சொல்லட்டுமா?
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen.
2: God bless you. Amen. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை காண்பித்த மட்டத்தை உங்களோட கிருபைக்காக நன்றி. உங்களோட கிருபையும் இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற எங்கள் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆறு மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை, நீங்கள் ஒருவர் தான் ஐயா நினைத்திருக்கிற தேவன். உங்கள் ஒருவருக்கு தான் உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நல்லதுன்னு தெரியும். மனுஷருக்கோ எந்த வைத்தியருக்கோ எந்த சைக்காலஜி ஒருவருக்கும் தெரியாது. உங்கள் ஒருவருக்குத்தான் உங்கள் நம்பின பிள்ளைகளுக்கு என்ன நல்லதுன்னு தெரிந்து அந்த நல்லதை செய்யறங்க நல்ல தகப்பனே அப்பா, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு இந்த துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இதுவரையும் காத்த இம்மானுவேலரே, இனிமேலும் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தானியேலை சிங்கத்தின் கைக்கு தப்பிவித்த தேவன் அல்லவா ஆண்டவரே, நீங்கள் அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ள தேவன் அல்லவா அப்பா. உங்களோட வெள்ளமிக்கு ஈழகத்தில் ஈடாக ஒன்றுமே இல்லையா, எந்த இதாலையும் செய்ய உங்களால் எல்லாம் செய்ய முடியும். இல்லாத இருக்க பண்ண முடியும், இருக்கிறதை உண்டு பண்ண முடியும். சிருஷ்டிகர்த்தர் நீங்கள் ஐயா, சிருஷ்டிகர்த்தர் நீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படையும் பிள்ளைகளுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறதுனா இருக்கிறதுக்காக நன்றி. அன்பின் தேவனே, இஷ்டவேலைக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆண்டவரே, நீங்கள் வழிநடத்தினீங்க, வழிநடத்தியும் அவர்கள் உங்களை மறந்து வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களை நீங்கள் கைவிடாது காத்தீங்கள் ஐயா. இஷ்டவேலின் தேவனே, இஷ்டவேல் ஜனத்தை 40 வருஷம் பகலில் ாலும் இரவில் அக்கு சிலம்பத்தாலும் காத்து வழிநடத்தின தேவன் அல்லவா. பரலோக உணவினால் அவர்களை போஷித்த தேவன் அல்லவா. அப்படிப்பட்ட தேவனே, இந்த நாளிலும் உங்களை நோக்கி பார்த்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டவரே பரலோகம் அண்ணாவினால் போஷித்து எங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் எங்கிருந்தாலும் உங்களால் காத்து கொள்ள முடியும் ஐயா. காக்க வல்லவரே, உறங்காமல் தூங்காமல் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷருடைய நீதி எல்லாம் கந்த சிலைக்கு சமன் ஐயா, நீதி உங்களோட நீதி தான் ஐயா. நிலநாட்ட முடியும் உங்களால் முடியும், அந்த நிலநாட்ட முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியலையில இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியாத்ம சரீரம், எங்களுடைய ஆவியாத்ம சரீரம், இந்த சங்கம மொழியிலே நடத்தும் பிள்ளைகளுடைய ஆவியாத்ம சரீரம், சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவரே இடகட்டுங்கோ ராஜா. இடகட்டி ஆராய்ந்து பாருங்கோ. வேதனை தரக்கூடிய காரியங்கள் என்ன இருந்தாலும் அதிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா. மன்னித்து விலக்கி உணர்த்தி காத்துக்கொள்ளுங்கோ. உங்களை எங்களுடைய உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகி எங்களை ஒவ்வொருத்தரிடத்திலும் உங்களோட பிரதானமான குணமான தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த சங்கம மொழியில் இணையும் பிள்ளைகள், இதை நடத்தும் பிள்ளைகளுடைய சந்ததி, உங்களோட ஊழியத்தை சிதா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடகட்டி வாழ் நடத்துங்க ராஜா. பொல்லாத உலகத்தில், இக்கு நிறைந்த நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். சாத்தான் எங்கு உங்களோட பிள்ளைகளை விழுக்கலாம் என்று வகதேடி சோதனைக்குள் அவர்களை உட்படுத்தாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை காத்து கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால தொடங்கி இந்த சங்கம மொழியிலேயே நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. என்ன தொடர்ந்தும் இதை நீங்கள் உங்கள் வல்லமினால் வல்லமுள்ள கரத்தினால் நடத்த முடியும் ஐயா, நடத்த முடியும். எந்த பலவீனங்கள் சோறுகள் அந்த அணுக அவங்களோட பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ஐயா, காத்துக்கொள்ளுங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை வருஷ காலமாக இதை தடையாக தாமதமின்றி உடலுக்கு கிழிப்படைந்து நடத்தி கொண்டு வந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கருத்த சோகல தைரியத்துக்காக நன்றி. என்னென்றாக எந்த பிளவினப்படாதபடியும் காத்துக்கொள்ளுங்க. அவருடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கிறாய், ஆசீர்வதிங்க. இந்த சங்கம மொழிகளை எத்தனை வருஷ காலமாக நடத்துவதும் அதுசான காரியம் இல்லை என்றாலும் நீங்க கொடுத்த ஞானம் பிளன் வெள்ளமைக்குள்ளால் இதை நடத்தத்தக்கதாக செய்தது. இதனை இன்னும் தொடர்ந்து உங்களை கிருவென்ற எந்த சித்தத்தின் பிறகு இதை நடத்தத்தக்கதாக அபிஷேகத்தினால் நிரப்பி வெள்ளமையை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. உங்களோட பரமகரத்தினால் தாங்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நீங்கள் தானவர்களுக்கு நெல்லமைய பெறாயிருந்து கூட கோலாலையும் தட்டியாலையும் அவர்களை வழிநடத்தி புல்லுள்ள இடங்களில் வழிநடத்தி கொண்டு வந்தது. இவனை இன்னும் வழிநடத்துவீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவங்க கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி ராஜா. அந்த ஞானம் அறிவுக்குள்ளால் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்குள்ளால் அவன் சாட்சியாக நீங்க எழுப்பி உங்களுக்கு என்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்று அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களை உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களையும் உடர்ந்ததாக மூடி காத்து உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் உங்களை ஆவியோடு உண்மையோடும் ஆராய்த்து உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வருங்கால சந்ததி வலதப்பி போய்விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி வளர்ந்துறதுனே அவர்களுக்குலால் நீங்க பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே. உங்களோட பரலோக சித்தத்தை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க ராஜா. மனுஷரோட சித்தமும் ஒன்றும் வேண்டாம். உங்களோட பரலோக சித்தத்தினால் அவர்களை நிரப்பி ஆசீர்வைத்து சாட்சியாக வளர்த்தக்கதாக படிக்கும் பாடசாலையில் ஆக்கிய சபையில் மத்திய சமுதாயத்தில் இனசன மத்தியில் சாட்சியாக வைத்து வழிநடத்துறது. இவன் இன்னும் வழிநடத்துவீங்கள். எடுத்து பாவிக்க வல்லவரே அபிஷேகத்தினால் நிறைத்து வரங்களால் முடிசூட்டி அலங்கரித்து உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்க கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்தது. இவனே புறப்படுங்க ராஜா. இந்த சந்ததியை அணுகாக்கு சாத்தான் அணுகாதபடி வேலி எடுத்து காத்துக்கொண்டு வரது. இவன் இன்னும் வேலி எடுத்து காக்க வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் சகோதரன் ஆண்டவரே சகோதரியும் இந்த சங்கம மொழியலை நடத்துவதற்கு ஆண்டவரே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அயன் கைம்பிரியாசத்தையும் ஆசீர்வதையும் ராஜா. உள்ள மகன் மருமகள் வாசம் பண்ணும் கூடாரம் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை இந்த சங்கம மொழியலையை நடத்தும் ஸ்டூடியோ வாசம் பண்ணும் கூடாரம் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்தவளுடைய கையின் பிரியாசங்களையும் ஆசீர்வதித்து இருக்கு நாளில் ஆண்டவர் எந்த விதமான பலவீனமோ சோர்வோ எதுகம் வந்தவர்களை அணுகாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் தொடர்ந்தும் இந்த சங்கம மொழியில் நேர்ந்து ஆறார் என்னது விதமாக உங்களை மாமப்படுத்த சித்தம் கொண்டு அழைப்பை கொடுத்து எங்களை அவர்கள் நேரத்துக்கு வந்து ஆண்டவர் எங்களை அதை தொடர்கொண்டு செய்யத்தக்கதாக நீங்கள் வழியை தொடர்ந்து வழிநடத்துவீங்கள். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே உங்களோட பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற வாஞ்சைகளை நீங்கள் அறிவிங்கள் ஐயா. ஏற்ற நேரத்தில் அவர்களை நிறைவேற்றி உங்களை நாம மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் தான ஆண்டவரே. ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை இந்த ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளே ஆண்டவரே வழிநடத்த வழிகாட்டியாக ஆலோசனைக்கத்தராக இருந்து வழிநடத்த வேண்டும். வழிநடத்தி கொண்டு வரதல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே அப்பா இந்த வாழ்வ சந்ததிகள் வாழ்வதற்கு வேண்டிய வழிகளை திறந்து கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கும் வாழ்வ சந்ததிகளுக்காக வருகிறோம் ராஜா. வெறுங்கால சந்ததி அவருக்கு வாழ வழியை நீங்க தான் ஐயா வகுத்து கொடுக்கணும். படுத்து பட்டம் பெற்ற ராஜா ஆண்டவரே, வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, தகுந்த வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வாழ வழியை வகுத்து கொடுங்க ராஜா. கைவிடாதெங்கோ மனம் சோர்ந்து உங்களை பின் உங்களை விட்டு தூர போகாதபடியும் பின் வாங்கி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களுக்குள் காலன்றி கல்வாரியாக இயேசுவே, உங்களுக்குள் காலன்றி நிற்கத்தக்கதாக இந்த வருங்கால சந்ததியை பிரதானமாக பொறுப்படுத்து வாலிப சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. பொறுப்படுங்கோ அப்பா, பொறுப்படுத்து கண்மணி போல் அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. இதனால் பெற்றார் சோர்வுடுகிறார் இல்லத்தின் சபைகளில் இருக்கும் பிள்ளைகள் அந்த சபை சாட்சியாக இருக்கத்தக்கதாக சபையிலாக கூடி உங்களை ஆராய்ந்து சாட்சியாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சிற பிள்ளைகளோ அல்ப பிள்ளைகளோ வயது வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஞானக்கண்மலியே உங்களோட ஞானத்தை பரலோக ஞானத்தை கொடுத்தவர்களை வழிநடத்துங்க. இந்த டெக்னாலஜிக்கலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெனுக்கும் அடிமையாய் போய்விடாத இப்படி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்கோ. பொல்லாத காலம் ஐயா, பாவம் நிறைந்த எது பாவம் எது பாவம் இல்லை என்று அறியா கண் முடித்தனமாக பாவங்களுக்கு போய்விடாதபடி உங்களை பிள்ளைகளே உங்களை காக்கும் கரத்தினால் காத்து வழி நடத்த உங்களால் முடியும். கன்றத்தை வல்லதிரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கை துணைக்காக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருவோம். படுத்து பாட்டம் பெற்று ஆண்டவரே வயது வந்த பிள்ளைகள் வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டு எத்தனையோ குடும்பங்களில் இருக்கிறார்கள் ஐயா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் குடும்பங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற துணையை பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்தை வெளிப்படுத்தும் ராஜா. நல்ல பொறுமையா கொடுங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் அவர்கள் கால் வைத்து விடாதபடியும் அந்நியங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடியும் இவர்களை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். உங்களால் தான் ஐயா உணர்ச்சி வழிநடத்த முடியும். பரிசுத்தாவியான விரே இடகட்டுங்கோ, பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் பரிசுத்தாவியான விரே உங்களால் முடியுமற்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். பல பெருமூச்செல்லவா விட்டு வேண்டிக் கொண்டு கூட பிள்ளைகளுக்காக இருக்கிறீர்கள். இந்த பல பெருமூச்சல் கூட இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. காத்து வழிநடத்தி உங்களோட பரலோக சுற்றத்தை வெளிப்படுத்தும் அளவு பொறுமையா இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, வயது போய் வயது வந்தவர்களுக்காக உங்கள் அன்பில் வருகிறோம். ஆண்டவரே வயது சென்றவர்களையும் மேலைகளையும் விதவைகளையும் நேசிக்கிற தேவன் அல்லவா, சப்பானி எழுப்பின தேவன் ஐயா. சூழ்நிலை கையை சொத்துமாக்கின தேவன்

நடந்து நடந்து சிரியத்தக்க பலனை கொடுக்கிறோம். ஒவ்வொரு விதவைகளுக்காக, ஒவ்வொரு தாய்மாருக்காக, ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக உங்களை வருகிறோம். செலவினத்தால் ஒருவடைந்து ஆண்டவரே என் வாழுகிறோம். அந்தவர்கள் இல்லாதபடி ஒரு நோக்கத்தோடு தான் எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அந்த நன்றி உள்ள விருதயத்தோடு ஒரு அறிவிருக்கத்தக்கதாக ஆண்டவரே இவர்களை உங்களால் நடத்த முடியும். எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு இருந்து செய்து செய்த ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களுக்கு சாட்சியாக இருந்து நன்மைகளை செய்த ஒவ்வொரு ஆத்மாவைகளையும் உங்களோட ஆண்டவரே உங்களோட செய்திகளை நச்செய்திகளை பிறப்பின ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. கைவிடாது காத்துக்கொள்ளுங்கோ. பல தினத்தினால் தாக்கப்பட்டதுனால் சோர்வடையாதபடி எங்களை ஆண்டவர் கடைசி மட்டும் கைவிட மாட்டார். மோசையை நடத்தினவர், 40 வருஷம் சம்பந்த இஸ்ரேல் ஜனத்தை நடத்தினவர் என்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரே உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். ஆண்டவரே இதை நடத்தும் இந்த வயது சென்ற இல்லங்களையும் வயது பெற இல்லங்களையும் அநாத இல்லங்களையும் நடத்தும் ஒவ்வொருவரையும் புறப்படுங்க. அவர்களையும் ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் வல்லமையும் பொறுமையும் கொடுங்கோ. பணம் ஆசைப்படாதபடி நாங்கள் உயிர்களுக்காக ஊழியம் செய்கிறோம். இந்த உயிர்களுக்காக நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் கடமைகளை செய்யத்தக்கதாக அவர்களையும் உங்களால் தானைய உணர்த்தி அவர்களுடைய குடும்பங்கள் அவர்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தலைவர்கள் எல்லாருக்காகவும் உங்களிடம் வருவோம். ஆண்டவரே தலைவர்களுக்காக வேண்டுங்கள், அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் சொன்னதுவனே. நீங்கள் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கள். இந்த அதிகாரத்தை அவர்கள் போட்டடித்து விடாத தகப்பனே, அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஒவ்வொரு அதிகாரியையும் விசேஷமாக இந்த கனடா தேசத்து அதிகாரி, அமெரிக்கா தேசத்து அதிகாரி, ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரி, இங்கிலாந்து தேசத்து அதிகாரி, இஸ்ரேல் தேசத்து அதிகாரி எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா. இவர்களுக்கு நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியம் உள்ள வித ஆளத்தக்கதாக நீங்கள் அவர்களை உணர்த்தி ஆண்டவர் வளர்த்த முடிவேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்து வழிநடத்துகிற தலைவர்களாக இருக்கத்தக்கதாக அந்த சுதந்திரத்துக்கு எந்த பங்கமும் விளைவிக்கிறவர்களா இல்லாதபடி ஆண்டு தலைவர்களை உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. அந்த உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த பிள்ளைகள் அந்த சுதந்திரத்தை போட்டெடுத்து விடாதபடி ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராய்ச்சி உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட நச்செய்தியை பெறப்பவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரையும் உங்களால் நடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்குவோம் ஐயா, ஸ்தோத்திரிக்குவோம். என்னும் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் தவிக்கும் நாடுகளுக்கு தேசங்களுக்காக உங்களை வருவோம். அங்கு அங்கு நடக்கும் அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா. ஈரான் தேசம், ஈராக் தேசம், நைஜீரியா தேசம், ரஷ்யா, ஆண்டவரே யுக்ரைன் இப்படிப்பட்ட தேசங்களில் உங்களோட பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் தவிக்கிறதை நீங்கள் அறிவிங்க ஐயா. சவுதி அரேபியா அப்படிப்பட்ட தேசங்களில் ஐயா ஒழித்தும் மறைந்தும் குகைகளிலிருந்தும் ஆண்டுகளிருந்து உங்களை ஆராதிக்கிறார்கள். ஆண்டுகளின் ஆளும் இந்த ஆராதனைகள் எல்லாம் உங்கள் அண்டையில் பரோகத்தில் எட்டுவதற்காக இதை நீங்க பார்த்து கொண்டிருந்து நீதி இருக்க போறதுக்காக உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அன்பின் தேவனே உங்களோட வார்த்தையின்படி எல்லாம் முழங்காலும் முடங்கும் எல்லா நாவும் இயேசு என்ற அறிக்கை செய்யமன்றதே அதை நிறைவேற்ற வல்லவர், அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். எந்த மூலம் முடுக்கெல்லாம் என்னும் உங்களோட வார்த்தைகள் புகாம இருக்கிறோம் ராஜா. அந்த மூலம் முடுக்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை அனுப்ப உங்களால் முடியும். அந்த விரையை அனுப்ப முடியும். அது கூட ஆக ஆத்மாக்கள் உங்களை நேசிக்கத்தக்கதாக கிருப செய்ய உங்களால் முடியும். விக்கிராதனை வெறுக்கிற சிறுவனே, விக்கிராராதனை விக்கிர தோப்புகள் என்னமெல்லும் பாதபடி அவர்களை அந்த விக்கிர தோப்புகளை நிர்மூலமாக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும்.

0: கர்த்தாக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம் அன்பு தேவனே. காட்டையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லவா? பெருவெள்ளத்தினால் தாக்கப்படும் தேசங்களுக்காக இலங்கை தேசத்தில் பெருங்காற்றும் குளிரும் மழையும் என்று சொன்னார்கள். அதை உங்களா தான் ஐயா நிப்பாட்ட முடியும். மக்கள் தவிக்காதபடி இருக்க இடம் இல்லை, உன்ன இல்லாமல் தவித்து ஓடி தெரியாதபடி ஆண்டவரே, அந்த காற்றையும் கடலையும் அமர்த்த உங்களால் முடியும் ஐயா. காற்றையும் மழையும் அமர்த்த உங்களால் முடியும். பெரும்புசல் வந்து பெருவெள்ளம் வந்து ஆக்களை தாக்காதபடியும் இருக்க இருப்பிடம் இல்லாமல் ஓடி தெரியாதபடியும் உன்னோடம் இல்லாமல் அழியாதபடியும் உடுக்க உடுப்பில்லாமல் ஆண்டவரே வேதனைப்படாதபடியும் ஆண்டவரே உங்களால் தான் ஐயா இந்த ஆத்மாக்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும், புகலிடம் கொடுக்க வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுக்கு கடமை செய்யும் பிள்ளைகள் இவர்களுக்கு பாதுகாப்புக்கு கொடுக்க வேணும் என்று ஓடி தெரியும் கடமை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுத்த இந்த அழைப்புக்காக நன்றி. அவர்கள் உண்மையாக தங்கள் கடமைகளை செய்யத்தக்கதாக நல்லத துரிதத்தை கொடுத்து அவர்களுக்கு மான்களுடைய கால்களை போல் கால்களை கொடுத்து ஆண்டவரே உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் எங்கெங்கு எந்த தேசத்தில் இருந்து செய்தாலும் இந்த கனடா தேசத்தில் உங்களோட ஊழியத்தை சொந்த சொந்த பாஷையில் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் புறப்படுங்க ராஜா. எந்த தேசத்தில் எந்த பாஷையில் அவர்கள் செய்தாலும் அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ரத்த கோட்டையில் காத்துக்கள் நடத்துங்க. வார்த்தைய பிரட்டி போடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வார்த்தையை வார்த்தையாக வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக என்பவனே, நீங்கள் இயேசுவே சீஷர்களை அனுப்பும் பொழுது ஆண்டவரே நீங்கள் இப்படி எத்தனை வார்த்தைகளை சொல்லி அனுப்பினீங்கள். அதே போல் இந்த ஊழியக்காரரும் பண ஆசைப்பட்டு பொருளாசைப்பட்டு பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் உடங்கிருக்கிறவராக இல்லை, உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர வேணும், மனக்குலம் மனம் திரும்ப வேணும், பாவக்கட்டிலிருந்து விடுபட வேணும் என்ற உணர்வோடு உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்க உங்களோட வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உங்களோட ஊழியக்கார உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே இடகட்டுங்க ராஜா. உங்களோட கோலாலையும் தடியாலையும் பல்நடத்துக்கு தப்பனே, அவர்களை நல்ல மேய்ப்பர்களாக அபிஷேகத்தினால் நிறைத்து அவர்களையும் அவருடைய சந்ததியையும் காத்து பல்நடத்த உங்களால் மொழியும் பல்நடத்தி கொண்டு வர வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் இந்த ஆண்டவரையும் காலங்கள் மாறப்போகுது என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. என்ன காலம் மாறினாலும் நீங்க மாற மாட்டீங்கள், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், உயிரோடு இருந்து நீதி உள்ள நியாயாதிபதியாக நியந்திக்கிறது. நேதிகம் வந்து எந்த தேசத்தையும் கனடா தேசத்தை மட்டுமில்லை எந்த தேசத்தையும் அழித்து போடாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். உங்களோட வருகை சமீபம் ஐயா, உங்களோட வருகையில் உங்களோட உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருதரும் ஈடுபடத்தக்கதாக ஆண்டவரே. எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றுக்கு மேல ஆத்மா உங்களண்டையில் வந்தடையத்தக்கதாக ஒவ்வொருதரையும் நடத்த உங்களால் முடியும், நடத்த வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பானவர்களிலிருந்து கவலைப்படும் ஆத்மாக்களுக்கு ஆறுதலை கொடுங்க ராஜா. உங்களுக்குள் மறுத்த அன்பானவர்களே ஆண்டவரே ஒரு நாளைக்கு போய் சந்திக்கலாம் ஆண்டவரே. அந்த ஆத்மா உங்கள் அண்டையில் வந்து சேரும் உணர்வோடு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வருகையில் நாங்கள் ஈடுபடத்தக்கதாக உங்களோடு நித்திய நித்தியமாக வாழத்தக்க உரிமையை நீங்க தருவீங்கள் என்ற உணர்வோடு ஒவ்வொருவர் அன்பானவர்களை பிரிந்தவர்களுக்கும் மனார்களை கொடுத்து அந்த ஆத்மாக்களை நீங்க பொறுப்படுத்த வழிநடத்துங்க ராஜா. இந்த மீதியான நேரத்தை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம், இந்த நாளை ஒப்படைக்கிறோம். இங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணினாலும் வேலைக்கு போனோர், காரசாலைக்கு போனோர், எங்கும் கூட அன்பை பெற போனோர் ஒவ்வொருவரையும் உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி திரும்ப பாதுகாப்போடு திரும்ப இருப்பிடங்களுக்கு கொண்டு வந்து உங்களால் சேர்க்க முடியும். ஆண்டவரே பிரியான வசதிகளை நீங்கள் உண்டு பண்ணினதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கால்நடையாக நடந்து போகிறேன் பாதங்கள் இடராதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. ஓடும் வாகனங்கள் ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் விமானமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க பாதுகாத்து பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் வேண்டிய பாதுகாப்போடு கூட்டிக்கொண்டே திருமணம் கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே அன்பின் தேவனே, பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஆண்டவரே வல்லத்தை வேணும் என்று நீங்கள் சித்தம் கொண்டதுபடி உங்களை கிருமிரந்த சித்தத்தின்படி இதை வெற்றியோடு உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும் நடத்தி முடிக்க வல்ல எங்கள் அன்பின் தேவனே, உயிரோடு எழுந்திருந்து உயிரோடு இருந்து தேவனுடைய வலது பாரத்திலிருந்து உங்களை பிள்ளைகளுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பரிசு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் வல்லமுள்ள இயேசுவே, உங்களொருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இயேசுவனும் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா? கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Amen.
0: God bless you. அப்போ ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் குலேந்திரம் அவர்கள் இணைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன்.
1: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிருபையினால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் திருப்பாடல் 136 ஏசையா 53 உள்ள பகுதிகளை நந்தி பாடலாகவும் ஆராதனை பாடலாகவும் பாடி இறைவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

4:12 நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும்

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: Recording stopped.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்தி மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் காண செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் அநேக பல நாட்களாய் மாதங்களாய் காத்திருக்கின்ற காரியங்களில் நன்மைகளை காண முடியாமலும் வீடுகளில் சமாதானம் இல்லாமலும் உறவுகளில் பிரிவினைகளுடனும் தேவைகள் சந்திக்கப்படாமலும் இப்படி அநேக காரியங்களில் தடைகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளுடனும் ஆத்மாவிலே வறண்டு போன நிலையில் இனி என்ன செய்வோம் என்று தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கின்ற உங்களின் ஆத்மாக்களை இன்றைக்கு கர்த்தர் திருப்தியாக்குகின்றார், நன்மைகளினால் நிரப்புகின்றார். ஏமாற்றங்கள் இழப்புகள் யாவற்றையும் நன்மையாக மாற்றுகின்றார். நல்ல செய்திகளை கேட்கும்படியும் செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ரூத்தின் புஸ்தகம் 2 வாசிக்கையில் அங்கே ரூத்தை குறித்து பார்ப்போமானால், வாலிப வயதிலேயே தன் கணவனை இழந்தவளும் சொந்த தேசத்திலே பஞ்சம் காரணமாக பரதேசிகளாய் அந்நிய தேசத்தில் குடிபெயர்ந்து பல இன்னல்களை துன்பங்களை அனுபவித்தவளும் தன் மாமிக்காக பல தியாகங்களை சகித்தவளுமான ரூத் தான் வழிபடுகிற கடவுளையும் விட்டு கொடுத்து உறுதியுடன் மரணமே அல்லாமல் தன் மாமியை விட்டு வேறொன்றும் பிரிக்க முடியாது என்ற பாசத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளும் ரூத்தின் இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் முறுமுறுக்காமல் தைரியமாய் மனரம்யமாய் கர்த்தரை பற்றி கொண்ட ரூத்தின் ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கும்படி வம்சம் தழைக்கும்படி போவாஸ் என்கிற நீதிமானின் வசமாய் செல்லும்படி கர்த்தர் பாதைகளை அமைத்து கொடுத்து நடத்துகின்றார். கதிர் பொறுக்க சென்றவளுக்கு கர்த்தர் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாற்றுகின்றார். ஏராளமான நன்மைகளினால் ஆசிர்வதிக்கின்றார். ரூத்தின் வம்சத்தில் ஓபேத்தை பிறக்கச் செய்து தாவீதின் வம்சத்தை தோன்றும்படி செய்து அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் சோதனைகள் வேதனைகள் பலவீனங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் இவற்றின் மத்தியில் கர்த்தரை விசுவாசித்து அவர் பாதத்தில் சகிப்புடனும் பொறுமையுடனும் பல தியாகங்களுடனும் காத்திருக்கிறவர்களே, உங்களின் காத்திருப்புகள் வீண் போவாது, இன்றைக்கே பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ரூத்தின் வாழ்க்கையில் எப்படி எதிர்பார்த்திராத நன்மைகள் புறப்பட்டு வந்ததோ அப்படியே இன்றைக்கு நீங்கள் தேடி செல்லுகின்ற காரியங்களில் தேவைகளில் தடைகளை உடைத்து தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எதிர்பாராத நன்மைகளை மனித தயவுகளை காணும்படி செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் எவைகளிலெல்லாம் உங்கள் ஆத்மா ஏக்கத்துடனும் தாகத்துடனும் இதுநாள் வரையில் கர்த்தர் பதில் செய்வார் என்று காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் சாட்சிகளாய் நிறுத்தும்படி அற்புதங்களை செய்து உங்களின் வம்சங்களும் பேசும்படி ஆசிர்வதிக்கின்றார். உங்களுக்கு கர்த்தர் செய்யும் நன்மைகளை புறஜாதியர்கள் கண்டு இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தும்படி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
0: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. பிரியமானவர்களே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த சரீரம் ஒரு தற்காலிக கூடாரம் மட்டுமே, இது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக பரலோகத்தில் ஒரு நித்திய வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் எம்மிருதயம் கலங்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் நாம் பயணிகள், எமது உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாதமும் நாட்களும் எம்மை கடக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கும் புதிய காலம் மட்டுமல்ல, நித்தியமாக வாழும் நாளை நோக்கி நாம் இன்னும் ஒருபடி நெருங்குகிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. ஆகையால் இந்த உலகத்தின் தற்காலிக காரியங்களில் மட்டும் மனதை பதியாமல் தேவன் ஆயத்து பண்ணியுள்ள நித்திய வீட்டை நோக்கி விசுவாசத்தோடும் பரிசுத்தோடும் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்கு திட்டத்தோடு இந்த காலை வேளையிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருக்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 17:8. இன்றைய நாளிலும் 18 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது, கண்ணின் மணி போல் கண்மணியை போல் இந்த நாட்களிலே என்னை காத்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு ஜெபம் இந்த நாட்களிலே ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த 17 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய விண்ணப்பம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம், தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகள், சோதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே அவர் இப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே அநேக இடங்களிலே தாவீது ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே இன்னும் அந்த தாவீதோடு சேர்ந்து இந்த நாட்களிலே சங்கீதங்கள் எழுதுகிறவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் விண்ணப்பங்களை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே, இங்கே ஒரு இந்த விண்ணப்பத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே 1 சொல்லப்படுகிறது, என் நியாயத்தை கேட்டறலும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத தொடரில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் இந்த விண்ணப்பத்தை துவங்குகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே முன்வைத்து அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த 8 இந்த நாட்களில் வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கண்மணியை போல் என்னை காத்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை இந்த நாட்களில் அவர் ஏறெடுக்கிறார் என்று பார்க்கிற வேளையிலே கண்மணி என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த கண்ணை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. இந்த கண்ணை பாருங்கள், இந்த கண்ணுக்குள்ளே பார்க்கிறவர்களே ஒரு வெண்மையான ஒரு முழி இருக்கிறது, அதற்கு நடுவிலே பார்க்கிறவர்களே இன்னும் ஒரு கருமுழி இருக்கிறது, அதற்கு அது அதனுடைய மைய பொருளாகத்தான் அந்த கண்ணினுடைய மணி இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த கண்ணுக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே கவசமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கண்ணினுடைய மடல்கள், அதாவது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய கண்ணை தாக்குகிறவர்கள் உடனே தானாகவே இந்த நாட்களில் அந்த கண் மூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒரு அவதானமாக அந்த செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஏன் தாவீது ராஜா அந்த நாட்களில் இப்படியாக அந்த கண்ணின் மணியை போல் கண்மணியை போல் காத்திரலும் என்று கேட்டதற்கு இந்த அர்த்தம் என்னவென்றால், அப்படியாக என்ன இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது, ஆண்டவரே கர்த்தாவே இப்படி என்னை ஒரு அக்கறையோடு இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாளிலும் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி சொல்லுகிற அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள், இந்த கண்மணி என்று சொல்லப்படுகிற காரியத்திலே இஸ்ரவேலை தொடுகிறவன் ஆண்டவுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், இந்த சரீரத்திற்கு முக்கியமாக இந்த நாட்களில் வெளிச்சத்தை கொடுக்கிறது இந்த கண்ணாக இந்த நாட்களில் இருக்கப்படினால், அந்த கண்ணின் மணியிலே இருந்து இந்த நாட்களில் இந்த மாற்றங்கள், அதாவது பொருளுடைய நிறங்களை இந்த நாட்களில் பார்க்கிற காரியங்களை, இந்த நாட்களில் அந்த நிறங்களை ஏற்ற விதமாக இந்த நாட்களில் அங்கே காண்பித்து இந்த நாட்களில் அதை மூளைக்கு வெளிப்படுத்தி இந்த நாட்களில் சொல்லுகிறதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தேவனிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணியை போல் இந்த நாட்களை காப்பார் என்பது தாவீது ராஜாவுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் நாங்கள் வருகிற வேளையிலே, அவரிடத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே, கர்த்தர் நிச்சயமாக அந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே, மனுஷரை நாங்கள் நாடி ஓட வேண்டாம். அந்த ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தர் இந்த நாட்களிலே அவரிடத்திலே நாங்கள் தேடி போகிற வழியிலே அவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் லாவிக் கொண்டிருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு சக்கரம் இந்த நாட்களிலே நம்மை கண்காணித்துக் கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஆமீன். இந்த 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளை வந்திருக்கிறோம். கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வது தருவராக. ஆமேன். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வழியில் சங்கமம் .com, சங்கமம் tamilgospelradio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதி தருவாராக. கத்தடைய கலத்திலே ஒப்புவிப்போம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க கூடத்திலே சபையிலே காணப்படுகின்ற போதும் கத்திரதாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஏராளுக்காக கத்தர் தருகிற வசனம், கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களாக கத்தர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களாக எங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிக்க எங்களுடைய பாதைகளை அறிந்து அவர் அவற்றை சுவைப்படுத்தி முன்னேற வழி நடத்துகிறார். ஆமேன். நன்றிகளின் வாழ்த்துக்களையும் கூறுவோம், பெற்றுக்கொள்வோம் அந்த வார்த்தைகளுக்காக. ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாகமம் 1, எசேக்கியேல் 14, பழைய பாளையம் புதிய பாளையம், லூக்கா 10வது அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து நேற்று நாளை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா ஜீவ வார்த்தை நச்சந்தனை தேவனோடு 1 நிமிடம் வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவற்றை அனுப்பி தருகிற ஊழியர்களையும் ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனுடன் இணைந்திருக்கிறோம். நாளே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கிணத்துல ஒப்புவிப்போம். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்ட் அக்கர்லாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இரவு நேரத்திலே கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். என்ன ஒருவர் இணைந்திருக்கிறார், எங்களுடைய பேர் என்ன, 98-74 இணைந்திருக்கிறீர்கள். நேற்று நாளும் இணைந்தீர்கள், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ப்ரீஸ்லோட் என்னுடைய பெயர் தெரியவில்லை, என்னுடைய டெலிஃபோன் நம்பர் மட்டும்தான் அதில் இருக்கிறது. இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள் தெரிகிறது. உங்களை வரவேற்கிறோம், கத்தடை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் பசந்த ஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். கத்தடை கரத்திலே உபவிப்போம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அவருக்கும் கால வணக்கங்களுக்கு வருவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். 98-74 இருக்கிறீர்கள். நீங்கள் யார் இணைந்திருக்கிறீர்கள், கவி கவிந்தாவா? ஆமேன். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நகோமி லோகனிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். தகப்பனே சோத்திரம் ஐயா, நீர் இரக்கங்களின் பிதா பாராச்சா ஆண்டவரே, நீர் கிருபையின் ஆண்டவரை பாராச்சா தேவனே. துதிக்கின்ற வேளையிலே கட்டுக்கள் அகன்று போகிறதப்பா, சத்துருடைய வல்லமைகள் முறிக்கப்படுகிறதப்பா, சாத்தானுடைய அதிகாரங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறத பாராச்சா. தகப்பனே, துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தகப்பன், துதிக்க துதிக்க ஆண்டவரே கதவுகள் திறக்கப்படுகிறத பாராச்சா. ஆண்டவராகிய தேவனே, பவுலும் சீலாவும் துதித்த வேளையில கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுக்கள் கலன்றதப்பா. என் தகப்பனாகிய தேவனே, ஆண்டவரே வெள்ளியும் பொன்னும் இல்லையப்பா, இயேசுங்கிற நாமம் ஆண்டவரே, அந்த நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் அற்புதமான நாமம், இயேசு என்கிற நாமம் உங்கள் தலையை உயர்த்துகிற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை விடுவிக்கின்ற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்முடைய மீட்பின் நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை அரவணைக்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை ஆதரிக்கின்ற நாமம். இயேசு இயேசு இயேசு இயேசு ஹலிலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா தகப்பனே, ஹலிலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ.

சீமைகள் என்னை சூழும் நேரம், சீமைகள் நம்மை சூழும் நேரம், சுயவரே ரட்சியும் எங்கள் சுயவரே ரட்சியும். சித்தற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் இல்லை அல்லவோ, காலம் துணையவர்க்கு நிற்பவரும் இல்லை அல்லவோ.

அல்லவோ. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, தனிமையானவர்களுக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலம் அப்பா ராஜா. ஆண்டவரே நீர் கூட்டை மரணமாயிருக்கிறீரப்பா தாவீது. ஆண்டவரே அப்பா தேவனே, அநாதரவான நேரத்திலும் ஐயா ராஜா அந்நிய தேசத்திலும் ஆண்டவரே நிறேன் அடைக்கலம், நிறேன் கூட்டை, நிறே நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே தேவனே அப்பா உம்மை ஆண்டவரே துதித்தான் தன்னுடைய வார்த்தைகளிலே. ஆண்டவரே தேவனே அப்பா உம்மை ஆண்டவரே தேவனே அறிக்கையிட்டார் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே அவனுடைய நிராதரவிலிருந்து அவனை விடுதலையாக்கி ஆண்டவரே தேசத்து அதிபதியாக மாற்றினீர் அப்பா ராஜா. நிறையங்கள் அடைக்கலம், நிறையங்கள் பக்கபலம், நிறையங்கள் தேவனப்பா. நாங்கள் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இதயத்தின் காயத்தை யாத்திடும் இந்த இயேசையா, இதயத்தின் காயத்தை யாத்திடும் இந்த இயேசையா. கரை காணா படகை போ

இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இயேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த இயேசையா. தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடிக்காயங்களை குணமாக்குகின்ற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜனங்களுடைய முறிவை கட்டுகிறவர் நீர்தானப்பா, உம்முடைய ஜனங்களுடைய அடிக்காயங்களை குணமாக்குறவர் நீர்தானப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே, பொருளாதார பிரச்சனையில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவனே அப்பா, பேதுனுடைய படகிலே ஆண்டவரே தேவனே அப்பா அதிக மீன்களை கொண்டு வந்து குவித்தது போல உம்முடைய ஜனங்களுடைய ஆண்டவரே பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர், அதற்காக சூத்திரம். என் தகப்பனாகிய தேவனே ராஜா, உபாகமம் 28 சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகள், கைட்டு செய்யும் வேலைகள் ஆண்டவரே களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறதப்பா ராஜா. ஆண்டவரேற்ற காலத்தில் ஆண்டவரே சம்பூர்ணமான மழை பெய்கிறதப்பா ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் கடன் வாங்குறதில்லையா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. யோவானை போல உம் மார்பிலே இளைப்பார வேண்டுமையா, யோவானை போல உம் மார்பிலே இளைப்பார

படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை யாட்டிடும் எந்த நேசையா, இதயத்தின்

இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த செய்யா. ஹல்லேலூயா தகப்பனே, உம்முடைய ஜனங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஐயா ராஜா, உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிற தெய்வம் நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவரே, மோசையானவன் ஐயா ஏப்திலிருந்து ஆண்டவரே தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகின்ற வேளையில் ஐயா முன்னே செங்கடல் ஆண்டவரே தகப்பனே, பின்னே பார்வோனுடைய சேனைகளப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே உன் கரத்தை நீட்டு என்று சொல்லி செங்கடலை பிளந்து அற்புத விதமாக உலர்ந்த தர வழியாக ஜனங்களை ஆண்டவரே தேவனே அழைத்து கொண்டு வந்த தேவனப்பா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே என்ன காரியங்கள் கூடாக கடந்து செல்லுகிறார்களோ அவருடைய பாதையிலே ஐயா ராஜா வழிகளை நீர் உண்டு பண்ணுகிற தேவனப்பா. ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஆண்டவரே தேவனே பிதாவிடத்தில் போக முடியாதுன்னு சொன்ன தேவனே, உம்மாலே அல்லாமல் எங்களுக்கு ஒரு வழியும் இல்லையப்பா. ஆண்டவராகிய தேவனே, நீரே ஆலோசனை கர்த்தரப்பா, நீரே அற்புதங்களை செய்தவரப்பா ராஜா, அதிசயங்களை காண செய்தவரப்பா ராஜா. ஒரு திமிர்வாத காரணே ஆண்டவரே, அவனுடைய நண்பர்கள் ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரே கூறிய திறப்பாக்கி உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்த வேளையிலே ஐயா அவனை குணமாக்கி அனுப்பின தகப்பனப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவராகிய தேவனை இதை செய்ய ஆண்டவரே எனக்கு அதிகாரம் உண்டான்னு சொன்ன தேவனே அப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா, வானத்திலும் பூமியிலும் ஒரே அதிகாரத்தை உடைய ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆண்டவரே தேவனே, நாங்கள் ஆண்டவரே தேவனே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா ராஜா. இயேசுவின் நாமத்தினால் எதனை கேட்டாலும் தருவேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சோத்திரம். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதப்பா, ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்கள் சபைகளை சேதப்படுத்தாதப்பா ராஜா. ஆண்டவரே, ஒன்றுமுடைய ஜனங்களை சேதப்படுத்தாதப்பா. சத்ரு ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போறான் ஐயா ராஜா. ஹாலேலூயா, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையன்னு சொன்ன தெய்வமே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்களையா. உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ளிருக்கிறவர் பெரியவர் தகப்பனே. முக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. கரம் பிடித்து வழி

ஆண்டவரிடத்திலும் இரக்கத்தின் கரத்திலே ஐயா ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளும் விடுவிக்கப்படும், நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். உன்னோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு சொன்ன தேவனே, அப்பா உங்கள் பிள்ளைகள் பாலான இடங்களை பரிநிலமாக மாற்றுகிறவர்களப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கிறேன். தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்கள் பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறதுக்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறதப்பா. நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பமுண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையப்பா. ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே எங்கள் ஆவியானவரே வழி நடத்துகின்ற ஆவியானவரே, நேற்று மென்று மென்று மாறாத தெய்வமே எம்மை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அற்புதம் செய்ய போதுமானவர் அப்பா ராஜா. அதிசயங்களை காண செய்கிற தேவனப்பா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே மக்கள் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா.

அப்பா ஜோசப்ப போல ஆண்டவரே, தகப்பனே உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே தேசத்துக்கு அதிபதிகளாக உயர்த்துகிறதற்காக சூத்திரம். தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடிக்காயங்களை குணமாக்குற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியா ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனை பாராச்சா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனப்பா. திக்கற்ற பிள்ளைகள் மேல், விதவைகள் மேல் ஆண்டவரே தேவனே, தனிமையானவர்கள் மேல் ஐயா ராஜா ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் மேல், பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே, அவர்கள் சொஸ்தமாகிறார்களப்பா. உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே, அவர்கள் சொஸ்தமாகிறார்களப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் பேல நீரே அன்பு கூறுவேன், மகிழுவேன் இதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் பேல நீரே அன்பு கூறுவேன், மகிழுவேன் இதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கூட்டையும் நீ.

நான் வெற்றி கொடி ஏற்றுவேனே என் ஜீவன் நீரே அவியானவரே மூவரில் உன்னவரே என் ஜீவன் நீரே அவியானவர்

கைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே என்று நீரே அவியானவரே மூவரில் ஒன்றானவரே என் ஜீவன் நீரே அவியானவரே மூவரில் ஒன்றானவரே உம்மை அல்லாமல் தேவன் யார் என் மேற்பின் அச்சாரமும் நீரே

வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே, என் இரட்சகரே கிறிஸ்தேசுவே, பிதாவினில் சுதனே, என் இரட்சகரே கிறிஸ்தேசுவே, பிதாவினில்

0: ഹല്ലേലൂയ. അപ്പാ ആണ്ടവരെ, ബായാര ഉമ്മയെ അളയ്ക്ക ആണ്ടവരെ, എങ്ങൾക്ക് കിരുപ തന്നിരേ ആണ്ടവരെ. നീരേ ദേവൻ എൻപതെ അറിയ വെത്തീരേ, നീരേ ആണ്ടവൻ എൻപതെ അറിയ വെത്തീരേ. അപ്പാറാച്ച ഇന്ന നാളിലും ആണ്ടവരെ നമ്മുടെ ജനങ്ങൾ മത്തിയിലെ ആണ്ടവരെ അത്ഭുതങ്ങൾ നടപ്പതാകറാച്ച. ആണ്ടവറാകി ദേവനെ ഉമ്മയെ ഉറുതിയായി പറ്റിക്കൊണ്ടിരിക്കുക മനതോടിയവർകളെ, നീ പൂർണ്ണ സമാധാനത്തുടൻ കാത്തുകൊള്ളുക ദേവനപ്പ. ആണ്ടവരെ അത്ഭുതങ്ങൾ നടപ്പതാക, അതിശയങ്ങളെ കാണും പഠി ചെവിക്കുകയും കത്താവേ. ആണ്ടവറാകി ദേവനെ നമ്മുടെ കിരുവ പെരിയതപ്പ, നമ്മുടെ ഇരക്കം പെരിയതപ്പ റാച്ച. കാലതോറും നമ്മുടെ ആണ്ടവരെ കിരുവ പുതിയതായിരിക്കുന്നതപ്പ, നമ്മുടെ ഇരക്കങ്ങൾ പുതിയതായിരിക്കുന്നതപ്പ. അനേകരുടെ സ്തോത്രങ്ങളിനാൽ കിരുവ പെരുകുമെന്ന് ചൊല്ലപ്പെടുന്നതയ്യ. സൂത്രമാണ്ടവരെ, സൂത്രമാണ്ടവരെ, സൂത്രമാണ്ടവരെ, സൂത്രമാണ്ടവരെ, സൂത്രമാണ്ടവരെ. അപ്പാ നമ്മുടെ കിരുവയങ്ങൾ മധ്യത്തിലെ ഊറ്റപ്പെടുവതാക. ഹല്ലേലൂയ സൂത്രമയ്യ. ആണ്ടവരേ തുതിക്കേൻ തുതിക്കേൻ തുതിക്കേനപ്പ. മുണ്ടമായ്യാ ആണ്ടവരെ, ആട്ടുകുട്ടിയാനവരുടെ രക്തത്തിനാലും സാക്ഷിയും വസനത്തിനാലും ശത്രുവെ ചെയ്താറുകൾ എന്ന വാർത്തയിൽ പ്രകാരം നീ പെരിയവരപ്പ, ഇരാണ്ടവരപ്പാറാച്ച ദേവനെ. അപ്പാ ദേവനെ തകപ്പനെയും ഒക്കെ സൂത്രമയ്യ. ആളുകൃതവനുടെ ദർശനത്തെ തേടുകൃതകൾ അനേകർ, ആനാലും അവനവനുടെ അന്യായം കർത്തരാളെ തീരുമാണ്ടവരെ. അപ്പാ പിതാവേ മുക്ക് സൂത്രമയ്യ റാച്ച. തകപ്പനെ എന്ത നാളിലും രക്തത്തെ എടുത്തുകൊണ്ട് ആണ്ടവരെ ഇലങ്ക ദേശത്തിലെ നടക്കുവോം അയ്യ റാച്ച. ആണ്ടവരെ വടമാഹാണത്തിൽ എന്ത് രക്തത്തെ എടുത്ത് തെളിച്ചു കൊണ്ട് നടക്കുവോം അയ്യ. ആണ്ടവരേ ദേവനെ വടമാഹാണം മുഴുവതും, വടമറാക്ഷി മുഴുവതും, ആണ്ടവരേ ദേവനെ വടക്ക് പകുതികൾ മുഴുവതിലും രക്തത്തെ തെളിക്കുവോം അയ്യ. ഭവനിയാക്കളിനോച്ചി മുല്ലത്തീവ് പകുതികളിലെയും രക്തത്തെ തെളിക്കുവോം അയ്യ റാച്ച. ആണ്ടവരെ അന്ത പകുതികളിൽ ഇരിക്കുന്ന ആണ്ടവരെ ദേവനെ, ഊറുകളിലും രക്തത്തെ തെളിക്കും. ഒവ്വൊരു ആത്മാക്കളിലും നിർശ്രസിത്ത ചെറുപിള്ളകൾ മുതൽ പെരിയവർകൾ വരെ നമ്മുടെ രക്തത്തെ തെളിക്കുവോം അയ്യ. ആണ്ടവരെ കരയോര പകുതികളിലെല്ലാം നമ്മുടെ രക്തത്തെ തെളിക്കേൻ. ആണ്ടവരെ കാലി കൊളുമ്പ് പകുതികളിലെല്ലാം നമ്മുടെ രക്തത്തെ തെളിക്കുവോം. മട്ടക്കളപ്പ് തിരുവോണമല പകുതികളിലെ നമ്മുടെ രക്തത്തെ തെളിക്കുവോം അയ്യ റാച്ച. മത്തിയ പകുതികളിലെ നമ്മുടെ രക്തം തെളിക്കുവോം. ആണ്ടവരെ അനുരാധപുരം പകുതികളിലെ നമ്മുടെ രക്തം തെളിക്കുവോം. ആണ്ടവരെ സിംഗളവർകൾ മത്തിലെ നമ്മുടെ രക്തം തെളിക്കുവോം. തമിഴർകൾ മത്തിലെ നമ്മുടെ രക്തം തെളിക്കുവോം. സിംഗളവർക്കും തമിഴർകൾക്കും ഇടയിലിരിക്കുന്ന പകയെ സിലുവയിനാൽ കൊന്നു അവരുടെ ഉപ്രവാക്കി നീര് എൻപതി അറിക്കിടുകോം അയ്യ റാച്ച. ആണ്ടവരെ ദരസാംഗത്തിക്ക് വേണ്ടി ജ്ഞാനത്തെ കൊടുമയ്യ, നല്ല മനസാക്ഷിയെ കൊടുമാണ്ടവരെ. അപ്പാ നീതി ചെയ്യന് ഉദവി ചെയ്യും. ഒരു പുറജാതി മനസ്സിനെ ആണ്ടവരെ നീ തിരിഞ്ഞെടുത്തവനെ അഭിഷേകം പണി ഇസ്രവിൽ ജനങ്ങൾ ഉദവി ചെയ്തിരപ്പ. അതേപോലെ അയ്യ രാജ എന്ന മനസ്സിനെ ആവിയാനവരെ അഭിഷേകിയും. ഒരു മനസ്സിനെ ആണ്ടവരെ ദേവനെ, അപ്പാ രാജ ദേവനെ, ആണ്ടവരെ ദേവനെ, അപ്പാ സരിപ്പെടുത്തുമാൽ മുടിയും ആണ്ടവരെ, കളിമണ്ണ് എടുത്ത് ആണ്ടവരെ ദേവനെ, ഒരു കുയവൻ വനവത് പോലെ ആണ്ടവരെ എന്ന മനസ്സിനെ വനയും അയ്യ രാജ. നീതി തങ്ങിത്തരിക്കട്ടും, നീതി മുളയ്ക്കട്ടും ആണ്ടവരെ. അൻപു ആണ്ടവരെ ദേശങ്ങളിലെ ആളുകൾ ചെയ്വതാക രാജ. ആണ്ടവരെ തമിഴർ മധ്യരും സിംഗ്ലർ മധ്യകളും കുറവുകൾ ക്രിസ്തുയേശുക്കളെ മഹിമയിൽ നിറവേറ്റപ്പെടുവതാക. അങ്ങാങ്കിരിക്കുന്ന തിരിച്ചവകളാണ്ടവരെ ദേവനെ, അപ്പാ നമ്മുടെ കിരുവുള്ള വസനത്തിന്റെ സാക്ഷിയാക അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ഇടവേറുവതാക. പ്രജാതിയാറുകളാണ്ടവരെ, അപ്പാ ക്രിസ്തവ ജനങ്ങളെ പറ്റി പിടിത്തുകൊണ്ട് ഉങ്ങളോട് മട്ടും ആണ്ടവർ ഇരിക്കാരെന്ന് സ്വലത്തക്ക വിധത്തില് എന്ന ആണ്ടവരന്റെ ദേശത്തെ ആളുകൾ ചെയ്വീരാക. ആണ്ടവരെ അത്ഭുതങ്ങൾ നടപ്പതാക രാജ. ആണ്ടവരെ മുക്ക് സൂത്രം മുണ്ടമായ രാജ. യൂറോപ്പ് ദേശങ്ങൾ ആണ്ടവരെ, കനഡ അമേരിക്ക ദേശങ്ങൾ നമ്മുടെ കരത്തിലെ കൊടുക്കുവോം അയ്യ. കനഡാക്കും അമേരിക്കക്കും ഇടയിൽ ഭാഗ്യ സിലുവയിനാൽ കൊന്നു അവരുടെ ഉപ്രവാക്കിനിരയ്യ. ആണ്ടവരെ ടാരിഫ് കാര്യങ്ങൾ, മോർഗേജ് ഇൻട്രസ്റ്റ് റേറ്റ് എല്ലാം യേശുവിൻ നാമത്തിനാൽ ഉറപ്പെണ്ണപ്പെടുവതാക, നമ്മുടെ കരം കൂടെ ഇരിപ്പതാക യേശുവിൻ നാമത്തിനാൽ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ അയ്യ.
1: ആമീൻ, ആമീൻ. ഇതുവരെ നേരം കാലവേളയിലെ എണ്ണയിന്റെ അഭിഷേക ആരാധനയോട് നമ്മുടെ ഊഴിയങ്ങളെ തുടങ്ങ, നമ്മുടെ നാട്ടുകളെ തുടങ്ങ കത്തർ ചെയ്തിരിക്കാർ. താവീദ് സൊന്നതുപോലെ കത്തർ അവരുടനെ കൂടെ ഇരുന്ന് വഴി നടത്തുക, അതേപോലെ നിങ്ങളോടും കൂടെ ഇരുന്ന് വഴി നടത്തുവാറാക. കുടുംബകാര്യങ്ങൾ, സഭിക്കാര്യങ്ങൾ, ബിസിനസ് കാര്യങ്ങൾ പോക്കിലും വരത്തിലും എല്ലാവറ്റിലും കൂടെ ഇരുന്ന് വഴി നടത്തുവാറാക. വാരത്തിന് മുതലെ പ്രസംഗ വിടത്തിൽ നിൽക്കേണ്ട പോലും കത്തടെ ആശീർവദിക്കും. കരന്താനെ കൂടെ ഇരുന്ന് വാർത്തകൾ കൂടാതെ ഓരോരെയും തേറ്റുവാറാക. വഴി നടത്ത കത്തർ ഉദവി ചെയ്യുവാറാക. പ്രസുത്താവിയാനുദാമേ ഒന്നായി നടത്തുവാറാക. ഞങ്ങൾ തിരുമുഖമാക തിങ്കക്കിഴമ ഇതേവേളയിൽ സന്ധിപ്പോം. അതുവരെയും ദിവസം മതക്കുറവും വാഴ്ത്തുകറോം ആശീർവദിക്കുറോം. സംഗമം വാനൊലി ടീം സാർ ഭാഗവും அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் குரூப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். அந்த அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடும் குடும்பத்தாரோடும் தங்குவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ். ஆமேன்.
0: ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ எவ்ரிபடி. பிளஸ் யூ.
1: ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சி போய் தோன்றோ கனடாவில் இணைந்து அபிஷேக ஆராதனையுடன் துதிகளுடன் வார்த்தைகளுடன் ஜபங்களுடன் வழிநடத்தினார். கத்திரதாமி அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட இலங்கை இந்திய உலக கனேடியனா மன்னனுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் ஜபிக்க ஆயத்தமாகிறோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. இந்த 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி அப்பசி மாதம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்த இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கஸ்பு .com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்தை திரும்பமாக கேட்போம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆமேன். எங்கள் வழிகளிலே முன் செல்லுகிற கத்தர், வழி நடத்துகிற கத்தர், தாவீதை வழி நடத்தியது போல எங்களையும் வழி நடத்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1:1, எசேக்கியேல் 14, லூக்கா 10வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இந்த வசனங்களை, இந்த அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம் நேற்றைய நாளிலே. அந்த வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம், இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அவற்றுக்கூடாக வழிநடத்துவாராக. அவற்றை பதிவு செய்து அனுப்பி தருகிற ஊழியர்களையும் காகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதியுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் முதன் முதலாக நேற்றைய நாளில் நுழைந்தார்கள் வசந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து. இரவு நேரத்திலே எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து. அதே வேளையிலே காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. அதே வேளையிலே ஊழிய சௌரி சிசிலி அம்மா இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்து பாஸ்டர் யேசுதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கொழும்பு இலங்கையிலிருந்து. வெற்றியெல்லாம் தொகுத்து வளங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்கள் ஊழியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க, ஜபங்களை தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். நீதியாக இணையப்போகிறவருடையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் முதல் முதலாக இணைந்திருக்கிற சௌரி ரெவரன் வசந்தி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் நல்லிடம் கொடுங்கள். அவருக்கு நேரம் இருக்கிறதா தெரியவில்லை. நேற்று நாள் இணைந்திருந்தார், சென்று விட்டார். அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கத்திரதாமே வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோடமா
0: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசிய நான் குடும்பத்தையும் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாளிலே நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறபடியால் எங்கள் தேவனுடைய மீட்படிக்கு நாமங்களை நாங்கள் நாளிலே இந்த வாலிபர்களுக்கு முன்பாக வைத்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் வாலிபர்கள் ரட்சிப்பை காணணும், அடுத்த சந்ததியை நாங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் யோகம் பண்ணுவோம். வசந்தி அவர்கள், நீங்கள் நிக்க முடியும் என்றால் நில்லுங்கள், அல்லது போக வேணும் என்றால் ஜெபித்துட்டு போகணும் என்றால் நக்கி எடுத்து விடுங்க. ஓகே, நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் அவர்களை, பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய மீட்பளிக்கும் நாமங்கள், முதலாவது நாங்கள் ஆதிகமம் 22:14 அங்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி எங்கள் தேவன் காரியங்களிலே கர்த்தர் கொடுப்பார் என்று அதை சொல்லுவார்கள். ஆனால் தமிழிலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதன் முக்கிய காரணம், அங்க பிள்ளையாண்டான் மேல் உன் கையே போடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. தேவன் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு புதர்லே பலிக்கு தேவையான அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்ததினால் ஆண்டவர் கொடுக்கிறவர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனா தமிழ்லே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவார்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஜீரே என்று பெயரிட்டார். அன்றைக்கு தேவன் நம்ம தாமே வாக்களித்தார், ஏனென்றால் மரித்தவர்களுக்காக மீட்பர் ஒருவரை அங்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த அற்புதத்தை அன்றைக்கே சொல்லி வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்கின் முக்கியம்தான் எங்கள் இயேசு கிறிஸ்து. ஆகவே கர்த்தர் கொடுப்பார் அல்லது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வாலிப பிள்ளைகள், ஜோதிகள் எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய ஒரு அனுக்கிரகம் இறங்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தாதான் அவர்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே அவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு ஏற்றபடி, வார்த்தைக்கு ஏற்றபடி அவர்கள் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் மென்மேலும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழவும் அவருடைய நிழலிலே வாழவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் விளக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்படி, உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர்தான் இந்த எல்லாரையும் படைத்த தேவன், விசேடமாக வாலிபர்களையும் படைத்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. வாலிபர்களுக்கு ஊடாக அந்த காலங்களிலே அவர்களுக்கு பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இந்த காலங்களில கூட இருக்கும்படியாக உம்முடைய ஊழியத்தை இந்த வாலிப பிராயத்தில் ஆரம்பிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபனே, உன் வாலிப காலத்துல உன்னை படைத்த சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீரே. மரணத்துக்கு முன்பாக, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாலிபனும் இந்த பாப சாபங்களில, யுத்த காரியங்கள, போதை வஸ்து போன்ற பாப காரியங்களை விட்டு உன்னை படைத்த அந்த சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாலிபனும் அந்த மெய்யான தேவனிடத்துல அவரிடத்துல வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எதிர்காலத்தை வாலிப பிராயத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வாலிபனை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, உம்மை தேடும் பொழுது நீர் எல்லாவற்றை, நீர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் என்ற உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் அந்த மெய்யான தேவனை, உயிருள்ள தேவனை, உண்மை உள்ளவரை, தொடக்கவும் முடியுமானவரை, ஆதிய வந்தவமானவரை இந்த காலங்களில வாலிப பிராயத்தில அவரை அறிந்து கொண்டு இதுவரை காத்த எபினேசர் இனியும் வாலிப பிராயத்திலே இருந்து தொடர்ந்து முதல் வயது வரைக்கும் அவர் காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சகலவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். யோசேப்பு எப்படி வாழ்ந்தானோ, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தது போல ஒவ்வொரு வாலிபனும் அந்த உணர்வோடு வாழ, தாவீதோடு எப்படியாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றின தானியலோடு எஸ்தரோடு இப்படி ஒவ்வொருவரோடு நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ, வேதாகமத்தில காணப்படுகிற ஒவ்வொரு வாலிபனோடும் வாழ்ந்து காட்டினீரோ, அதே போல ஒவ்வொரு வாலிபனும் இந்த கடைசி காலத்துல இந்த அறுவடியோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இப்படியான இந்த காலத்துல வாலிபன் ஒவ்வொரு வாலிபனும் எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவனுக்கு பிரியமாக செய்ய இப்போ வாலிபர் பிராயத்தில் வருகிற பாவ சாபங்கள் பாவ பழக்கங்களை விட்டு மையான தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை என்னை வழி நடத்துகிறார், எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் என்ற உணர்வோடு வாழ நீர் கிருபை செய்வீராக, ஒவ்வொரு வாலிபனையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த கண்டங்களில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த காலத்தில் இழுத்துக் கொண்டு ஒரு எழுப்புதலை காண உம்முடைய சேனையாக இயேசுவின் சேனையாக எழும்பி ஒவ்வொரு நாடுகளும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டுட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை இந்த ரேடியோவுக்கூடாக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக வாலிப மகனுக்காக மகளுக்காக அவர்களோடு இருந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல அவர்களை வழி நடத்தி உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு வாலிபனையும் அவர்கள் இந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து வாழ வாலிப பிராயத்தில அந்த நண்பர்களுக்கூடாக பாவ காரியங்களுக்கூடாக அந்த உலக காரியங்கள் ஈடுபடாதபடி அந்த மெய்யான தேவரிடத்துல விசுவாசம் வைத்து எப்படி இயேசு கீழ்ப்படி மரணபரிய கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தாரோ அதே போல ஒவ்வொரு வாலிபனும் வாழ நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தூதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நிச்சயமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
0: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த வாலிப ஜோதிகள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நிக்க கூடியவர்களாயும் அவருடைய நிழலிலே தங்குறவளாயும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
0: ஆமென், ஆமென். நாங்கள் ரெவரண்ட் வசந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வசந்தி அவர்கள் பேசலோ. ஓகே, நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெகோவா ராப்பாவா, எங்கள் தேவன் இருக்கிறார். யாத்திராவம் 15:26 நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைய நாட்களிலே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அடிமத்தனங்கள் இந்திய நாட்கள்ல யுத்தத்திலே அடிமத்தனத்திலே இருக்கிறார்கள். ஆகவே தேவன் இவர்களுக்கு குணம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் மீட்பிலே இவர்கள் மீட்கப்பட வேண்டும். அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் நேசு தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை நேரமாக அங்கங்கே பல்வேறு இடங்களில் எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து வாசம் செய்ய தேவனே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தகப்பனே. பிதாவே, இதுவரை நேரமும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க, இனியும் ஆண்டவரே வழி நடத்த போகின்றீங்க தகப்பனே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிற தேவன் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே வாலிப யுவதிகளுக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடி நிற்கின்றோம் தகப்பனே. இந்த உலகத்திலே சுவாமி பல்வேறு விதமான சத்ருவானவன் பல்வேறு விதமான வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான் சுவாமி. மது என்னும் வலைகள் ஆண்டவரே, போதை வஸ்துகள் என்னும் வேலைகள், விபச்சாரம் என்னும் வேலைகள் மற்றும் ஆண்டவரே பிள்ளைகள் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகின்றார்கள். அப்படி பல்வேறு விதமான கொலைகள், கொள்ளைகள், ஏமாற்றுக்கள் எல்லாம் ஆண்டவரே, களவுகள் எல்லாமே இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் சுவாமி இருக்கின்றன. அந்த அத்தனை பாவங்களுக்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் தகப்பனே. பிதாவே கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே, உம்முடைய வருகையின் யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்த முடியாமல் எத்தனையோ எத்தனையோ வாலிபர்கள் பிசாசுகின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவனே, மரண பரியந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதைக்கு கொண்டு வர முடியாமல் எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவரே தவிப்புகளோடு கண்ணீரோடு வேதனைகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை இந்த பாதையிலிருந்து திரும்ப மாட்டானா, இந்த பாதையிலிருந்து என் பிள்ளை என் தேவனை நோக்கி பார்க்க மாட்டானா என்று எத்தனை எத்தனை தாயார் கண்ணீர்களோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, தொலைபேசிகளுக்கு ஊடாகவும் எத்தனை எத்தனை குப்பையான காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் வழிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. யெகோவாயீரே, நீர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் சுவாமி, எங்களை கண்ணோக்குகிற தேவன் சுவாமி, யெகோவா தேவனே, உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடும் ஆண்டவரே, சிரசின் மீது தொடும் ஆண்டவரே, அவர்களுடைய கண்களை திறந்திரளும் ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்திலே பிசாசானவன் விதை
4: சில வாரங்களாக நாம் வேலையை குறித்து போதித்து வருகிறோம். முதலாவது பகுதியாக நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று வேதம் கூறும் காரணங்களை நான் எடுத்து சொன்னேன், பல காரணங்கள். இதில் ரெண்டாவது பகுதியில் பெறுகிறோம். ரெண்டாவது பகுதி வந்து எதை குறித்ததுன்னா, வேலை இன்றைக்கு ஏன் கடினமாக இருக்கிறது, வேலையில் ஏன் இவ்வளவு வேதனை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன். பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம், பாவம் வேலையை வேதனை உள்ளதாக்கி விட்டது. ஒர்க் ஹஸ் பிகம் டாயில். வேலை கடவுள் கொடுத்தது, வேதனை வந்து பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் வந்துருச்சு. அப்படிதான் வேத வசனம் போதிக்கிறது. ரெண்டாவது காரணம், மரணம் வேலையை அர்த்தமற்றதாக்கிடுது. பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துச்சு, மரணம் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறவர்கள் கூட, எதுக்கு இவ்வளோ பிரயாசம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நான் வேலை செஞ்சு என்னத்தை பெருசாக சம்பாதிச்சு, கடைசியில் சாவு எப்போ வரும்னு தெரியாது, நாளைக்கு இதெல்லாம் அனுபவிக்க போகிறது யார் அப்படிங்கிறது அப்படின்னு வேலையே ஒரு அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது அநேகருடைய ஜனங்களுடைய உள்ளத்தில். அவர்களுக்கு அர்த்தம் புரியலன்னா, வேத வசனத்திலிருந்து அர்த்தம் புரியலன்னா, வாழ்க்கை அர்த்தமற்றதாகிடுது, முக்கியமாக வேலை அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. இப்படி வேலையை இந்த காரியங்கள் கடினமாக்குகிறது. வேலையில் தான் நிறைய பாதிப்பு பாருங்கள். மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 வசனம் முதல் கடைசி வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தின் மூலமாக வந்த இந்த விளைவுகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாபம் இதெல்லாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நெத்தி வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், இப்படின்லாம் நிறைய இந்த வேலையை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையில் ஒரு பெரிய பாதிப்பை இந்த பாவமும் அதன் மூலமாக வந்த சாபமும் மனுஷ வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. ஆகவே இந்த ரெண்டு காரணங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் மூணாவது காரணம் இன்னொன்று பார்த்தோம், பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள் சொன்னால், இந்த இன்னைக்கு மனுக்குலமே ரெண்டு பிரிவாக இருக்கிறது. ஒன்று, ஆதியாகமம் 3:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது போல, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ உன் குதிங்காலை நசுக்குவா என்று சர்ப்பத்தினிடத்தில் சொன்னார். அதாவது ரெண்டு வர்க்கமாக மனு வர்க்கம் பிரிகிறதாம். ஒன்று ஸ்திரீயின் வித்துன்னு ஒரு வர்க்கம், தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பிசாசின் தலையை நசுக்க ஒரு சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாலிருந்து தான் இயேசு வருவார் பிற்காலத்திலே. சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வர்க்கம் ஒன்று இருக்குது, அது என்ன? பிசாசினுடைய வர்க்கம், அவனுடைய குணத்தை உள்ளவர்கள், தீமை செய்கிறவர்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், எப்பவுமே இந்த தேவபக்தி உள்ள சந்தித்ததை எதிர்க்கிறவர்கள். இதனால தான் நம்முடைய வேலை இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன் கடினமாக இருக்குதுன்னா, நாம் கடவுளுக்காக வாழ்கிறோம், கர்த்தருக்காக வேலை செய்கிறோம், கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசங்களை எல்லாம் குலைக்க, கெடுக்க, அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமலாக்குவதற்காக எதிராளி பாயன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு வந்து சர்ப்பத்தை பயன்படுத்தினா, ஏன்னா ஆள் இல்லை, வெறும் ஆதாம் ஏவாள் தான் இருந்தாங்க தோட்டத்தில், யாரை பயன்படுத்துறது? ஆள் இல்லை, அதனால சர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டியதா போச்சு. இன்றைக்கு ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க அவனுக்கு, அவனுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்பட, அவனுக்கு ஒத்துழைக்க, அவன் பேசுறதுக்கு நிறைய ஆள் இருக்கிறாங்க. ஒரு சர்ப்பத்தின் மூலமா பேச வேண்டியதில்லை, இன்னைக்கு ஆள் மூலமாவே பேசலாம். நிறைய ஆட்கள் அவனுக்கு ஒத்தாசை பண்றதுக்கு இருக்காங்க இந்த உலகத்துல. அவனுக்குன்னு ஒரு வர்க்கமே இருக்குதுன்னு வேதவசனம் இப்படி போதிக்கிறது. அந்த வர்க்கம் தான் நம்முடைய வேலையில எல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது என்றும் வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இதை தான் பார்த்து வருகிறோம். இதற்கு நான்கு உதாரணங்களை காண்பிப்பேன்னு சொன்னேன் வேதவசனத்திலிருந்து. எதுக்கு இந்த நாலு உதாரணங்கள்? ஒன்று, ரெண்டு காரியங்கள், இந்த நாலு உதாரணங்கள் ரெண்டு காரியங்களை காண்பிக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் பாவம் வந்ததுனால சாபம் எப்படி வந்து அந்த சாபத்தின் மூலமாக எல்லாம் கேட்டுச்சு, வேலையிலையும் ஒரு பெரிய கேடு அதன் மூலமாக உண்டாயிருக்கிறது என்றதை, அந்த சாபத்தின் பாதிப்பு வேலையில் எப்படி இருக்குதுன்றதை காண்பிக்குது இந்த நாலு உதாரணங்களும். அது மட்டும் இல்லை, இந்த சாபத்தின் விளைவு வேலையில் தெரிகிறது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது, அது சாபத்தை காட்டில் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறது, ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிற ஒன்று. ஆகவே இந்த ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறதுக்கு இந்த நாலு உதாரணங்கள். நாலு உதாரணங்களும் இந்த பாயங்கர்களை பற்றி, எப்படி எதிராக ஒரு சக்தி வேலை செய்து கொண்டிருக்குது, பிசாசானவன் மற்றவர்களை பயன்படுத்தி நம்முடைய வேலைக்கு எதிராக பல காரியங்களை செய்து வருகிறான் என்பது இந்த நான்கு உதாரணங்களில் நமக்கு வெளிப்படுகிறது. அது பாவத்தின் மூலமாக வந்த அந்த விளைவு. அது ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யறதுன்னு இந்த நாலு உதாரணங்களும் நம்ம காண்பிக்கிறது. நாலு உதாரணங்கள் என்ன? ஒன்று, யோசேப்பு. யோசேப்பை பார்த்தோம், எப்படி அவன் வந்து தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, கர்த்தருக்கு பயப்படுறான், கர்த்தருக்காக வாழ்றான், ஆனால் ஒரு தப்பும் செய்யாமலே அவனை எதிர்க்கிறார்கள், பயக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், பொறாமப்படுறாங்க அவன் மேல, அவனை குழியில் பிடிச்சி தள்ளுறாங்க, சிறையில் போடுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது, அநியாயமா துன்பப்படுறான். ஆனால் அதன் மத்தியில் ஆசீர்வாதம் எப்படி அவனை உயர்த்துது, அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டான். சாபம் இருக்குது, அதனால நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும் என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அதெல்லாம் யோசேப்பில் பார்த்தோம் அந்த உதாரணத்தில். அப்புறம் தானியலை பார்த்தோம், அவனும் அதே மாதிரி தான். இவர்களெல்லாம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக போய் வாழ்ந்தவர்கள், அந்த அடிமையாக இருக்கும் போதே தேசத்திலே உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள், அவ்வளோ ப்ரொமோட் ஆகி அவ்வளோ பெரிய ஆள்களானவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகளாக அந்த தேசத்திலே ஆனார்கள் அவர்கள். பாவமும் சாபமும் அதன் மூலமாக உண்டான விளைவும் இவர்களை பிடிச்சி கீழே தள்ளுது. இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை மேலே தூக்குகிறது. இதெல்லாம் தான் அது அற்புதமாக காட்டுறது. போன வாரம் நெகேமியாவை பார்த்தோம், எருசலேமில் செவுத்த கட்டுறதுக்கு நாம் போகிறான், அவனும் அந்நிய தேசத்தில் போய் அடிமையாக இருந்தவன் தான். இப்போ எருசலேமுக்கு திரும்பி வந்து அந்த மதில்களை திரும்ப கட்டும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். அவனுக்கு எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை எதிர் சக்திகள் வேலை செய்து அதை கெடுக்கிறதுக்கு, இந்த கடவுளுடைய மனுஷனுடைய வேலையை நிறுத்துறதுக்கு எல்லா வேலையும் நடக்குதுங்க. ஆனால் அதன் மத்தியில் அவன் பெரிய வெற்றியை பெறுறான், பெரிய ஞானத்தை கர்த்தர் தர்றாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், அவனுடைய வெற்றி வாழ்க்கையில் தோல்வி அடையில வெற்றியை பெறுகிறான், சமுதாயத்திலே பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர்றான்னு பார்த்தோம். இன்றைக்கு நாலாவது உதாரணத்தை பார்க்க போகிறோம். இது ரொம்ப அற்புதமான உதாரணம், இதை கவர் பண்ணுறதுக்கு ரெண்டு வாரம் ஆகும், இந்த வாரமும் அடுத்த வாரமும் சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப விவரமான ஒரு காரியம், ரூத்தை குறித்த கதை. இது ஒரு பெண்ணை குறித்த கதையாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்குது, நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். மூணு ஆண்களை குறித்து பார்த்துட்டோம், இது ஒரு பெண்ணை குறித்த ஒரு கதை, ரொம்ப ரொம்ப நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக இது இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்ணாக இருந்தாலே இந்த உலகத்தில் கஷ்டம்தான், நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். நம்ம ஊரில் பிறந்த ஆம்பளையாக பிறக்கணும் இல்லைனா பிறக்கவே கூடாதுலாம் சொல்லி எல்லாம் கேட்டுப்பட்டிருக்கேன். வாயை திறந்து பெண்கள் சொல்றது கேட்டிருக்கேன், பெண்ணா பிறக்கிறதே ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரிலாம் அபிப்பிராயங்கள் உள்ள வந்துருச்சு. ஏன்னா அவங்க படுற பாட்டுனால, கஷ்டத்தினால, சில துன்பங்களை அவங்களை அனுபவிக்கிறதுனால. ஆனால் கர்த்தர் எப்படி பெண்களோடு இருக்கிறார், பெண்களை அவர் எப்படி காண்கிறார், அவள் மேல்கள் கண்ணோக்கமாக இருக்கிறார், அவளை பாதுகாக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சமுதாயத்தில் பெண்களை ஒருவேளை நசுக்கவோ ஒடுக்கவோ இப்படியெல்லாம் பிரயாசங்கள் நடக்கலாம், இப்படியெல்லாம் வேலை நடக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட பெண்கள் எப்படி சிறந்து விளங்கலாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக ரூத் என்கிற அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால் இந்த கதையில் ரெண்டு வாரம் பேச போகிறோம். சில காரியங்களை நிறையா இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பதற்கு முன்பதாக ஒன்று ரெண்டு காரியங்களை உங்களுக்கு, ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, இந்த ரூத்தின் கதை ஒரு அற்புதமான கதை, ஆனால் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட் என்ன, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தார், குறிப்பாக வேலையை குறித்து. வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாருன்னோ, அந்த வேலை எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் அது நல்லா வருது, அதில் ஆசீர்வாதம் உண்டாகிறது, அதில் வந்து பெருக்கம் உண்டாகிறதுங்கிற காரியத்தெல்லாம், வேலையில் கர்த்தருடைய பங்கு என்ன என்பதை குறித்து இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் நல்லா போதிச்சு வச்சிருந்தார். ஆகவேதான் அவர்களுக்கு சில அனுசரிப்புகளை கொடுத்தார், குறிப்பாக சில பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். ஒன்று அறுப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகைன்றத கொண்டாடுன்றார். இன்னைக்கு கூட அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுறோம், ஆனால் அர்த்தம் எத்தனை பேருக்கு வழங்குதுன்னு தெரியல. அறுப்பின் பண்டிகை எதை குறித்தது, பார் அறுவடை வந்திருக்குது, இது வந்து கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் நம்மளை கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டபடினால இது நடக்குது. கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தரை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அறுப்பின் பண்டிகை. இந்த அறுவடையை கொடுத்ததே கர்த்தர், கர்த்தர் இல்லைன்னா அறுவடையே வராது. கர்த்தர் தான் மழையை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அதனால தான் இவ்வளோ அறுத்துருக்குறோம் அப்படின்னு. அப்புறம் சேர்ப்பின் பண்டிகைன்னு ஒன்று இருக்குது, வருஷ கடைசியில் வர்றது, அது அறுப்பின் பண்டிகை வருஷத்துக்கு முதல்ல வருது. இந்த சேர்ப்பின் பண்டிகையும் அதுலேயும் சில காரியங்கள், அதை பற்றியும் சில காரிய அதை பற்றியும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் தான் இந்த ரூத்தில் நடக்கிற சம்பவம் நடக்குது. ரூத்தினுடைய கதையை வாசித்தீங்கன்னா, அறுக்கிற காலத்துக்கு தான் அவள் பெத்லகேம் என்கிற ஊருக்கு திரும்பி மாமியாரோட வர்றா. அறுப்பின் காலத்தில், அறுப்பின் காலத்தில் தான் போய் வேலையில் சேர்றா. அறுப்பின் காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதனால அது என்னன்னு ஒன்று ரெண்டு வசனத்தை மட்டும் வாசித்துறேன், அதுக்கப்புறம் போக போக இன்னைக்கும் அடுத்த வாரம் சொல்லும்போது இந்த பின்னணியை மனசில் வச்சுட்டிங்கன்னா நல்லா விளங்கும். ஒரு வசனம் வாசிக்க இருக்கிற வசனம் யாத்ராம் 23 அதிகாரம், யாத்ராம் 23 அதிகாரம் 16வது வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புகால பண்டிகையும், வருஷம் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அறுப்பு பண்டிகை, சேர்ப்பு பண்டிகை ரெண்டு இருக்கான். அந்த அறுப்பின் பண்டிகையில் வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை எது குறித்ததான், விதைத்து அதன் மூலமா பலன் உண்டாகுது இல்லையா, அதனுடைய முதற் பலனை கொண்டாந்து கர்த்தருக்கு செலுத்துகிறது. இதை கரெக்டா பண்ண சொல்றார். அறுப்பின் பண்டிகையை கொண்டாடி அது அப்ப வந்து முதற் பலன் எல்லாம் கொண்டாந்து கர்த்தருக்கு செலுத்தினாரு. அங்க சொல்ற இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வேலைகளின் முதற் பலனை. அப்ப வேலையின் முதற் பலனை முதல்ல கர்த்தருக்கு கொண்டாந்து கொடுன்றார். வேலையின் மூலமா வர்ற அந்த வருமானத்தின் முதல் பலனை உடனடியாக கொண்டாடுறாரு, முதல்ல கொண்டாடுறாரு. அன்றைக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அது வந்து என்னவாய் சமுதாயம், ஒரு விவசாய சமுதாயம், எல்லாம் விவசாயம் தான் பண்ணாங்க. அந்த விவசாயத்தில் வருகிற விளைகிற பொருள் எடுத்துக்கிட்டு வந்து முதற் பலனை கொண்டாந்து கத்தருக்குன்னு நீ செலுத்து. எதுக்கு கத்தர் இதை வச்சு சாப்பிட போறாரா, இது கத்தர் தான் ஆக்கி சாப்பிட போறாரா, இது கத்தருக்கு தேவையாது, கத்தருக்கு இது முக்கியமே கிடையாது, இது கத்தருக்கு தேவைன்றதுனால இவங்களை கொண்டாட சொல்ல. சில நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாரு, நம்மகிட்ட இருந்து வாங்கி தான் அவர் பிழைக்கிறாராக்கு, கிடையாது. இது இவர்களுக்கு முக்கியம், இவர்களுக்கு எதுதான் முக்கியம், அதில் இவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அறுத்து வருமானம் வரும்போது ஒரு காரியம் இவர்களுடைய மனதில் வரவேணும், என்னன்னா வேலையில் கர்த்தருடைய பங்கு மிக பெரியது. வேலை வந்து ஏன் வேர்வை மட்டும் இல்லை, வெறும் ஏன் பிரயாசம் இல்லை, ஏன் ஞானம் இல்லை, ஏன் கஷ்டம், என்னுடைய கடும் முயற்சி மட்டும் இல்ல, வேலைங்கிறது அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்துல கடவுளுக்கு அதுல என்ன காட்டிலும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது என்னன்னா, அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. வேலை செய்யும் போது அவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் எல்லாம் உண்டாகிறது. அதனாலதான் வேலையின் முதற் பலனை அப்படின்னு இருக்குது. இதை கனெக்ட் பண்றதுக்கு வேலையும் அதன் மூலமாக உண்டாக பலனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்குன்றது மனுஷன் மனசுல என்ன நேரமும் இருக்க வேணும். இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல அது இல்ல பாருங்க. தங்களுடைய வேலைக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய வேலையில வர்ற அந்த வருமானத்தை கொண்டு கர்த்தரை நான் ஆராதிக்கணும்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. அதுல கர்த்தருக்கு தான் நான் முதல்ல கொடுக்கணும், ஏன்னா அவர் இல்லைன்னா ஒண்ணுமே வந்திருக்காது. அந்த வேலையின் முதற் பலனை கொண்டாட சொல்றாரு. ஏன் முதற் பலனியா, அப்புறம் கொண்டாந்தா என்ன, விளைஞ்ச பிறகு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு தீந்து மிச்சம் மீதி இருக்கிறத ஏன் கொண்டாந்து தர முடியாது, ஏன் அப்புறமா கொண்டாந்து தர முடியாது? முதல்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு ஏன் கடைசியில் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது? ஏன் முதல்ல, ஏன் முதல்லனா கர்த்தர் அங்கே முதல்ல இல்லைனா பின்னால் எதுவுமே நல்லா நடக்க வாய்ப்பு கிடையாது. வாழ்க்கையில் அவர் முதலாவதாக இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நிதியும் தேடுங்கள். அந்த வசனத்திலேயே முதலாவதாக வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக முதல்ல கர்த்தர் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு, கர்த்தருக்கு. முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது எல்லாமே நன்றாக வாழ்க்கையில அமையும் என்கிறது தான் இப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேலையின் முதற் பலன். அப்ப அதுக்குதான் வேலையில முதல்ல விளைஞ்ச உடனே, முதல்ல வந்த உடனே, முதல்ல வர்றது கர்த்தருக்கு கொண்டர சொல்றாரு. ஏன்னா கொண்டரும் போது என்ன சொல்றேன் நான், எனக்கு recording in progress.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளின் திறந்தோர் நேரப்படி மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சிகள் 97 ரேடியோக்களை தொடர்புபடுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப் ஃபேஸ்புக்கிலும் கூட இது மறு ஒளிபரப்பாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே நிகழ்ச்சி நிரலுக்கு செல்வோம். ஆரம்ப ஜபம் பிரதம் மகேந்திரன், ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபர் ஒன்டாரியோ, துதி ஆராதனை வேத தியானம் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காபர் ஒன்டாரியோ, கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வன்கூவர், ஊழியர்கால ஜபம் சிஸ்டர் டோலி கல்கரி. இன்றைய நாளே 4 ஊழியர்களின் நாளே செய்து கொடுக்கிறார்கள். 2 ஊழியர்கள் முதல் முதலாக இந்த வார்த்தை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரப்போகிறார்கள். முதலாவது ரவி மோசஸ், 2வது பாஸ்டர் ராஜதுரை, 3வது செய்தி பாஸ்டர் கெஸ்ட்ரோன், அடுத்த செய்தி எப்சிபா இந்தியா. இந்த முதல் 2 வார்த்தைகளும் முதன் முதலாக இந்தியாவில் இருந்து இன்றைய நாளிலே இந்த வார்த்தை வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிறார்கள். அதுக்கு நன்றி சொல்வோம். இப்பொழுது நான் ஆரம்ப ஜபத்தை எடுத்து சிஸ்டர் கருணா அழைக்க போறேன். ஆரம்ப ஜபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை வேலை இரவு வேலையிலே சங்கம வானொலியிலே நடத்துகின்ற இந்த நித்திய வார்த்தை வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, நெட்டிலே தடைகள் வராதபடி, நீர்மது ஆணிவாந்த கரத்தால் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாமம் மாயப்பட வேண்டுமான்றவரே, வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும். அந்த ஒன்றான மேய்தேவன் நீரை என்று இந்த உலகம் கண்டுகொள்ள நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், சங்கம வானொலி கையிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தையும் இன்றைய நீர் ஆசீர்வதி தந்திட வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே உமது பிரசன்னத்தை துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், வேதத்தியாதி நடத்துகிற பிள்ளைகள், வார்த்தை கூட தாசர்கள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் ஒரு பிள்ளைகளை மூடு. உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்காக தாழ்ந்தை கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், உமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இன்றைய நாளை ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பிலே போகும்போது அனைவரும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்ல, அநேக புதிய புதிய ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ள நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தைகள் உலகம் அங்கும் விதைக்க வேண்டும். உமது வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு, வாஞ்சியோடு, கண்ணீரோடு, நெருக்கத்தோடு முதல் பாதப்படிகளை வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதி தந்துட வேண்டுமாக இருக்கிறேன். இந்த பிள்ளைகள் வந்து ஆராதித்து துதிக்கும் பொழுது அந்த துதியின் சத்தம், இந்த சுகந்த வாசனை பரலோக ராஜ்யத்தில் எட்ட தேவதூர்கள் கொண்டாட நீர் இன்று கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் எழுப்புதல் நாளாக வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்குள் வேரூன்றி கணிகெடுக்கும் பிள்ளைகளாக இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்தார். உமது ஊழியா மக்காக ஓடி வந்திருக்கிறோம். பொற்பாதத்திலே வந்து சரணடைகிறோம் சுவாமி. இது எங்களை நிலத்தில் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா அழைக்க போறேன். அதற்கு பிறகு சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. வெளிச்சத்திலே துதித்து ஜெபித்து பாட வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் இன்று வழிநடத்துங்கள் சிஸ்டர். ஆமென்,
1: ஆமென், காட் பிளஸ் யூ அங்கிள். ஹலேலூயாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா தகப்பனே, உமது கிருபையாளங்களை நீர் ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் நிலைத்திருக்க செய்கிறவர் நீர், உமது கரத்தின் கிரியைகளால் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். கர்த்தாவே தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உமது இரக்கங்களை எங்களுக்கு கிடைக்க செய்கிறவர், எப்போதும் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்கு ஞானத்தை தந்து போதிக்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரின் பன்னதியினாலே நீரங்களை தாகங்களை தீர்க்கிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், பாதுதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய திருப்பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. உம்முடைய பிரஸ்தாவம் அப்பா பெரியதாண்டவரே அப்பா, உமது மகிமை பெரியதாண்டவரே அப்பா. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய எல்லா ஆசீர்வாதமும் தங்கும்படியாய் நாங்கள் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சொரன் லஸ்லி அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக ஒளி செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஒழியத்தை செய்ய முடியாது அப்பா. எல்லாரையும் கூட்டி சேர்த்து நினைத்து நீர் அவர்களோடு கூட இருந்து செயல்படுகிறதுக்காக தொடர்ந்து அவர்களை வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். மகேந்திரனங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்காக அவங்களை செபிக்கிறோம். உடைய ஊழியத்துக்காக பயந்தவர்களாய் கர்த்தாவே தகப்பனே செய்கிற ஒரு காரியத்தை கனப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறீங்க. சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் வரப்போறோம் ஒவ்வொரு சௌரிகளுக்காகவும், சௌரி கிரேசுக்காக செபிக்கிறோம், சௌரி டோலிக்காக செபிக்கிறோம், இன்னும் சௌரி ரஞ்சினி அலங்காரமணிக்காக செபிக்கிறோம், இன்னும் சுபாலங்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்தள்ளுங்க. எல்லா காரியங்கள், குடும்ப காரியங்கள், அப்பா தேவைகள், மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய், சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபித்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை பெரியதாண்டவரே, காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது சுவாமி. அவர்களை அவருடைய குடும்பங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னங்க தாவே தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்காரர் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்களை விடுதலையாக்கும்படியாய், உம்முடைய சத்தியம் விடுதலையாக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமது ஊழியக்காரர் மீது உமது முகத்தை நீர் பிரகாசிக்க செய்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய சபையை ஆசீர்வதிங்க, பின்மாட்டத்தில் இருக்கிறவர்களை கொண்டு வரும்படியாய் செயல்படுகிறவர் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகை சீக்கிரம் ஆண்டவரே. இந்த சத்தியம் உலகமெங்கிலும் கடந்து போகும்படியாய் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் சேஷராய் மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுபோல இந்த உள்ளே குடும்பங்கள் ஒவ்வொன்றும் பேசுகின்ற வார்த்தைகளில் அநேக ஆத்மாக்கள் கொள்ளை பொருளாக கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். நான் எல்லாருக்காகவும் அவர்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் கர்த்தாவே அவர்கள் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விசேஷமாக ஊழிய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தவறி போகாதபடி உம்முடைய சத்தியத்திலே நடக்கும்படியா இந்த உலக காரியங்கள், இந்த பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே போதை வஸ்துகளுக்குள்ளே அடிமையாகாதபடி பாதுகாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் கொடுக்கிறோம். உம்முடைய வேலியை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தாகப்பட ஆண்டவரே. உமது கிருபையின்படி அவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டினவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தை விட்டு இன்று வரை அவர்களை தள்ளாதபடி பாதுகாக்கிறவர் நீர். அப்பா எப்போதும் உம்முடைய கிருபை அவர்கள் கிடைக்கும்படியாய், உம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் காணும்படியாய், உமது பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக அவர்கள் வாழுகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே ஒவ்வொரு தேசத்தையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யுத்தங்களின் சத்தங்களை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தங்களுக்கு நாங்கள் கிளங்காதபடி எச்சரிக்கையா இருக்கும்படியா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே எல்லாரையும் பலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படியாய் ஒவ்வொரு சத்தமும் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஆராய்ந்து பார்க்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து

ஜனங்களை விடுதலையாக்குங்க. வைத்தியசாலையில் நீண்ட நாட்களாய் நோய்களோடு போராடுகிறவர்களை விடுதலையாக்குங்க, ரட்சிப்பை காண்பீங்க. அப்பா, அது போல சிறைகளிலே நீண்ட காலமாய் ஆயுள் தண்டனைகளுக்குடாக கடந்து போகிறவர்களை, மரண தண்டனைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கம் பாராட்டுகிறவர் நீர் கர்த்தாவே, அதிகாரிகளோடு நீர் பேசுகிறவர் ஆண்டவரே. அப்பா, அதிகாரங்களுக்கு நீர் அதிகாரியாயிருக்கிறீர் சுவாமி. நீர் எல்லாவற்றையும் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேத வார்த்தை சொல்கிறபடியே அப்பா, எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிற தகப்பன் நீர். இரக்கம் பாராட்டுகிறவர், மன்னிக்கிறவர் ஆண்டவரே. அந்த மன்னிப்பை பெறும்படியாய் அப்பா, தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பை அந்த சிறை கதவுகளுக்கூடாக அனுப்புங்க. ரட்சிப்பு காணும்படியாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு அவர்கள் நரக ஆக்கிரைக்கு தப்பி வந்து சேரும்படியாய் தப்புவிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த சோரன் அனுஜனுக்காக செபிக்கிறோம். அந்த இலங்கை தேசத்தில இருந்து போய் அப்பா, அந்த மரண தண்டனைக்கு பெற்றிருந்த மகனை உம்முடைய திருப்பரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்டு கொள்ளுங்க. அந்த குடும்பத்தின் கண்ணீரை துடை தள்ளும்படியாய், அற்புதத்தை காணும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.

0: ப்ளீஸ் லார்ட் ஆன்சர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கருணா. இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சிக்காக ஜெபித்து உம்மை போல் மாறணுமே என்னும் அருமையான பாடலை, இனிமையான பாடலை, ஆழமான கருத்துக்கள் கொண்ட பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்ய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: அமேன் அமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமென். இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடல் பாட சிஸ்டர் கர்ணாஸ் காப்ரோன்டாரியோ தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்
0: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் அங்கிள்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்றைய நாளே துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேதத்தியான பகுதியை கொண்டு வாருங்கள். இப்போ ஒப்பு கொடுக்க நீங்கள் வழி நடத்துங்கள் சிஸ்டர்.
0: நன்றி
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துறோம் பிதாவே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் நீர் கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் பரிசுத்தாவியானவர், எங்கள் கர்த்தர் பரிசுத்தாவியானவர், சகல சத்தியங்களுக்குள் வழி நடத்துற சத்தியபரனான தேவாவியானவரே. இந்த வானொலி சங்கமம் வானொலிக்கு ஊடாக நித்திய வெளிச்சம் ஆண்டவரே, இந்த பிரகாசிப்பிக்கிற ஒளியை பெற்றிய அந்த வார்த்தையின் தேவனும் உண்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறபடியினால் ஆண்டவரே, எப்பொழுதும் ஆத்மா செழிக்கும்படியாக பிரியமானவளே, பிரியமான உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரன்னு சொல்லி வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்க தேவனுடைய வார்த்தை செல்லுகிறது. கடைசி பூச்சக்கரத்து கடைசி மட்டும் செல்லுகிற இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க ஜபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.

யோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாகும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே.

எப்போதும் நீர் போதுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.

எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுக வாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார்.

நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று தவித்திடாதே. சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார். ஒன்றுமே இல்லை என்று தவித்திடாதே. சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவன் நாமம் நம்மை என்னாலும் காண்கின்றவர். நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.

திடதே இயேசு பொதுவழி திறந்திடுவார். நீ ஒன்றும் நினைத்திடாதே இயேசு பொதுவழி திறந்திடுவார்.

0: இவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பக்கம் நெருக்கப்பட்டும் சோந்து நீ போய்விடாதே, பக்கம் நெருக்கப்பட்டும் சோந்து நீ போய்விடாதே. உந்த நோட்டத்தை துவக்கினவர் உன்னை என்னாலும் நடத்திடுவார். உந்த நோட்டத்தை துவக்கினவர் உன்னை என்னாலும் நடத்திடுவார். அவன் நாமம் மெல்ரோயே, நம்மை என்னாலும் காண்கின்றவர். நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நன்றி ஆண்டவரே, துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதி ஏறெடுக்கிறேன். என் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையில நான் என் எடுத்துக்கொண்ட வசனம் தியானத்துக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போற வசனம் நீதிமொழி 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் செழிப்பு எப்பொழுதும் அண்டு. அவர் ஆசீர்வாதம் தரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எந்த கவலையோ கண்ணீரோட உழைக்கிறதுண்டு இல்லை, ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப அந்த முழுவதை நாங்கள் எப்போ நாங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய நேரம் முழுவதையும் சக்தி முழுவதையும் செலவழித்து 2 அல்லது 3 இடங்களில் வேலை செய்யும் போது நாங்கள் எத்தனையோ வேலைகளை செல்றோம். அப்ப மாட்டி திருடி வாழ முடியும். ஆனா தேவன் இல்லாமல் செழிக்கும் வழிகள் இருந்தாலும் அவை எங்கள் வாழ்வையே அழித்துவிடும். நீதிமொழி 1:19 படி அது உங்களை கசப்புள்ளவர்களாக, கோபப்படுத்தவர்களாக, சோர்வுற்றவர்களாக, பதட்டம் நிறைந்தவர்களாக மாற்றிவிடும். ஏன்டா அந்த வேலையில போறது அப்ப எப்பொழுதும் களையாயிருக்கும், அப்ப 3-4 வேலை செய்யறது, அப்ப அது வந்து உண்மையே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. அதான் அவர் சொல்றார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் தான் ஆண்டவர் தருகிறார். அது எங்கள் வாழ்வில் அது எப்போ வந்திருந்த கசப்பு வெறுப்புகளோட கட்டாயத்தின் பேர்ல வேலை செய்யக்குள்ள சாத்தானுக்கு வாசலை திறந்து விடும் என்று வேதம் சொல்லுறது. அது அந்த வாச நாங்கள் முறுமுறுத்து வேலை செய்தால் அதுல களைப்பு அதோட எத்தனையோ. அப்ப அந்த முந்தின பழைய ஏற்பாட்டில கூடி வேர்வையோடு நாங்கள் புசிப்போம் என்று கிடக்குது. வேர்வை சிந்தி என்ற அந்த சாபம். ஆனா இந்த நாட்கள்ல எல்லா சாபமும் மாறிவிட்டபடினால, சாபத்தை என்ற ஆண்டவராய் இயேசு சுமந்து தீர்த்தபடினால, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் புரிந்து கொண்டால், அவர் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் மற்றும் அதை அடைவது எப்படி என்பவற்றை அது எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக்க மாற்றும். எங்களுடைய எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் செய்யற கையிட்டு செய்யற பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கைகளின் பலனை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவே நாங்கள் இருப்போம். ஆபிரகாம் இதை எப்படி செய்ய முடிந்ததென்றால், அவள் இயற்கையான காரியங்களை மட்டும் கவனிக்கவில்லை ஆபிரகாம். தேவன் அவனுடைய ஆதாரமாக இருந்தார். அவருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து ஆபிரகாம் விசுவாசித்தபடியால் வேண்டியதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ரெண்டுக்கு இடையே வந்த அந்த பெரியவர் ஆபிரகாம் லோத்துவே அந்த சொல்லும் போது, இந்த பசுமையான இடத்தை நீ தெரிந்து கொண்டு நீ எடுத்துக்கொள்ளும் போது அவர் நான் வனாந்தர பாதையை நான் எடுக்கிறேன் என்று சொன்னது காரணம் என்னென்றா, தேவன் அவனுடைய ஆதாரமாக இருந்தபடியா அவருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அப்ப தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற உள்ளத்துல ஆபிரகாமுக்கு இருந்தபடினால வர வர விருத்தி அடைந்த. எப்படி இருந்தாலும் நான் அதிகமாக செழிப்பேன் என்று கூற முடிந்தது. அப்ப அப்படியாக நாங்கள் இந்த நாட்கள்ல தேவனே ஆதாரமாக கொண்ட ஜனங்கள் எப்போவும் அவர் தான் எங்கள் ஆதாரம். நாங்கள் என்ன முயற்சி செய்தும் வந்து சேராத நிறைவுகள் செழிப்பு எல்லாமே ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால, பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்கு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால சகலத்தையும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினால நாங்கள் எப்பொழுதும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்றதை இந்த வார்த்தை கூட உங்களோட பகிர்ந்து கொண்டான். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா கன துதியும் எல்லாம் அவருக்கே இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே வார்த்தைகள் உங்களுக்கு நிகழ்ச்சியிலே வந்து வானாதி வானங்கள் எல்லாம் நெருக்கும் என்ற துதி ஆராதனை பாடலை தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்தி நீதிபதிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற தலைப்பில் வேதத்தியானத்திற்கு வந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தொடர்ந்து நீங்கள் செய்கிற ஆராதனை கூட்டங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி.
1: இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்தினவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோண்டாரியோ. தொன்று நாங்கள் சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரம் நடக்க போகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, அதாவது 97 ரேடியோவிலும் மறு ஒழிப்பு கேட்கிற பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வன்கூவர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளெஸ் யூ.
1: காட் பிளெஸ் யூ டு கோ அஹெட்.
2: ஆமென், ஆமென். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பிரிவிலேஜ் யூ ஹவ் கிவன் அஸ் லார்ட் ஜீசஸ் டு கம் டுகெதர் லார்ட், வர்ஷிப் யூ, பிரைஸ் யூ, அடோர் யூ, அண்ட் லார்ட் ஷோ ஃபோர்த் ஆர் லவிங் kindness that you had showed forth upon us, Lord, in return, Lord, to love you and serve you, Lord, for the wonderful blessings in which you have bestowed upon us, Lord, like the devotional has been, Lord Jesus, mentioning all this time, Lord, that, Lord, nothing, Lord Jesus, on this creation of this side of the world that you created, Lord, with the human beings that you created and put into the very beautiful place that you wanted it to be, Lord, Lord, that when we seek the kingdom of God, all these things shall be added unto you. Said Lord, and that is your promise. So we pray, Lord, that Lord, according to your promises, Lord Jesus, that we bring forth, Lord Jesus, all that, Lord Jesus, that you would, Lord, so wonderfully and wanting to bless us, Lord, with that wonderful blessings that you have given us, with the promises that you have put upon us, Lord. All your promises are yea and amen in Christ Jesus. So Lord, we come to you, Lord, at this time, Lord. On behalf of all of the listeners that have come and joined us along with the 97 radio stations, Lord, and also, Lord Jesus, the radio station that is deriving and broadcasting all the way from Toronto, Canada, upon the Lord Jesus direction and operations, Lord, that is coming from Brother Leslie, Lord Jesus. We thank you, Lord, for all of them, Lord, that are joining together and along with Brother Mahendran, who is hosting this Vartha in Velicham today, Lord. Lord, this is nothing but your wonderful hand of your work, Lord, through the wonderful power of your Holy Spirit, Lord, emanating through your people that you have chosen at this hour, at this time, Lord, coming into the nations of the world. Lord, the nations of the world that you have, Lord, brought us together, Lord, with the 200 nations plus, Lord. Lord, that is what, in which, Lord, we are now being able to, Lord, touch many people, Lord, upon these nations that are, Lord, especially the Tamil-speaking community, Lord, that have been represented, Lord, from these many nations, Lord. So we thank you for that, Lord, even as, Lord, this generation, Lord, that are from the past generation to this generation, Lord, even coming to the next generation, Father, three generations that could, Lord, even come together, Lord, and worship you and praise you, Lord Jesus. So we thank you, Father. Lord, at this time, Lord, I pray, Lord, and I stand in the gap, Lord, and ask you, oh God, upon the people that have joined you, Lord, no matter what their circumstances, no matter where they are coming from, Lord, despite of what they are going through, Lord, you are the God of all ages. You are the God of all our promises. You are the God who have chosen us. You are the God who have called us, Lord, into that place of, Lord, that we would, Lord, come and worship you, praise you, adore you, and bring you that place, Lord Jesus, that rightfully belongs to you, Lord. And in knowing you, Lord Jesus, more than anything, Lord, that the people that are listening will come into that the knowledge of understanding, opening their eyes of understanding, Lord Jesus, acknowledging you as their Lord and their Savior, many of them who have already come into that place, Lord, because of this wonderful way in which these the networks are going in, Lord. And so we thank you, Father, that they have been touched, they have been set free, they have been delivered, Lord, even as this very time, Lord, that we are standing together, Lord, and praying, Lord, in the name of Jesus, that you would, Lord, touch them, Lord, that have been, Lord, encumbered with many things upon their lives, Lord. May it be, Lord, mentally, physically, emotionally, more than anything, Lord, spiritually draw them closer to you, Lord. And I also pray, Lord Jesus, physically, if any one of them, Lord Jesus, having any ailment, elements, Lord, in their physical beings that you created them, Lord. It was your very idea, Lord Jesus, that no one have ever gone through any kind of physical damage upon their bodies, Lord. Even as your soul prospers, so shall you prosper. That is your will for us, Lord. Therefore, I pray, Lord, what the enemy has, Lord, done to them, Lord, you can eradicate, you can dissipate, you can completely make them whole in the name of Jesus. Therefore, I decree and declare upon their bodies, even that this very moment, that you would send forth your resurrection power over their lives, Lord, in the name of Jesus. By thy stripes, they are healed. No matter, may it be in the hospitals, may it be in their sick beds, in their homes, wherever they are, Lord, even in their wheelchairs, in their wherever they are, Lord, in disabled positions, Lord, you are able to completely touch them and set them free because of the finished work of Calvary. So I thank you, Lord, for the resurrection power that is penetrating through their beings right at this very moment, Lord, that you are working that wonder working miraculous intervention and touch, setting them free in Jesus' name. And I thank you for that touch upon them, Lord. I also thank you, Lord, for the many, Lord Jesus, that have come with burdened hearts, Lord Jesus. You are the bandage breaker and the burden remover, Lord, that you have said, Lord Jesus, only believe, all things are possible, nothing is out of your sight and out of your will. And Lord, when they seek your kingdom, Lord, you will, Lord, bring forth, Lord Jesus, that is which is of yours. Let them, Lord, know, Lord, that they have to first seek the kingdom of God, and thereby they will, Lord Jesus, all these have all these things added unto them, Lord. So I pray, Lord, even as the word goes forth, Lord, from the servant's lips, Lord, that they will open their eyes of understanding, receive that is which is of yours, Lord, even while the word goes through, Lord, and all the adorations and all the worship that has been already been, Lord, going through, Lord, and even as the servants of the Lord will be also, Lord, spoken into and prayed into, Lord Jesus, as they open their lips, they will, Lord Jesus, also come in and be blessed. I pray, oh God, in the name of Jesus, and receive that is which is of yours, Lord. Right at that very moment, Lord, you're going to come through, Lord, and send forth your deliverance, Lord, upon them. The chains are going to be broken off, Lord. Even at this time, Lord, when we are praying, Lord, you are doing that very work upon their hearts and lives, Lord. Chains be removed, and Lord Jesus, their burdens be unveiled, Lord, in Jesus' name I pray. Thank you, Lord. I thank you, Lord, even as Brother Mahendran is hosting today, Lord. Be with him, lead him, and guide him, Lord. And thank you for the way he opened up in prayer with such a wonderful anointing, Lord. And the words, Lord, coming forth out of his lips, Lord, according to the way you have willed and purposed, Lord. We decree and declare that every word spoken, Lord Jesus, have much of the power of your way in which you are going to unveil before the end of this very segment, Lord, with Varthi and Balicham, Lord, going forth, Lord, and accomplish the things, Lord, even through the word that is going to go forth. It will not return to us void, but accomplish the things in which was sent to, Lord. That is the power of your word, which is a lot sharper than a two-edged sword. So I thank you for that, Lord, and also thank you, Lord Jesus, for Brother Leslie and Sister Rita, especially with Brother Leslie doing all the recordings from morning till evening, Lord. Be with him, lead him, and guide him each step of the way, Lord, with much of your wisdom and knowledge and understanding and guidance of the Holy Spirit resting upon him, Lord, accordingly. Also, Sister Rita, Lord, working alongside, be with her, Lord, lead her and guide her. Give her much strength, Lord. Even as the day, so shall your strength be. And let her also, Lord, have the guidance of the power of the Holy Spirit, even as you have promised to be with us, Lord, even as we do your work, Lord, according to your will and your purposes. And I thank you for that, Lord. I thank you for, Lord, Sister Karuna and Sister Grace, who already came and served you and loved you. And, Lord, according to your will, Lord Jesus, have been, Lord, worshipping and, Lord, bringing forth the devotional, Lord Jesus, all those that have been blessed by it. And I thank you for Sister Dolly, who's going to come and pray for the workers, Lord. Be with her, Lord, even as she's going to pray and sing, Lord Jesus. I pray a special anointing upon her life as well, Lord, even as we have already called her out for it, Lord. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajanangarman. You pray for Kattarum. Ask you to pray. Sister Dolly, I can pray. Praise Lord, Sister Dolly.
3: Praise Lord. Yeah, praise Lord.
1: Praise Lord. Varangal. துதி நாளே ஊழியருக்கான ஜபத்தில் முதல் தடையாக ரவி மோசஸ் இந்தியாவிலிருந்து கலந்து கொள்கிறார், செய்தி கொடுக்க போறார், உங்களுக்கு போறாரு, அவருக்காகவும் பாரப்பட்டு ஜபிங்கள். இப்போ உங்களை ஒப்புக் கொடுக்குறேன், வழி நடத்துங்களாமே.
3: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா. உன்னதமான மறையிலிருந்து உங்கள் நிழலுக்கு கீழ் உங்களுக்கு நிழலாக நிழலுக்கு கீழ் தங்கி இருக்கக்கூடியதாக ஒவ்வொரு ஊழியக்கரையும் அழைத்து வந்த அன்புக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்கள் தான் அந்தவரே இவர்களை அழைத்து வந்து உங்களே மகிமைப்படுத்துவதற்கு தந்த இந்த மகா பிரதியான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அக்னி நெருப்பாய் இறங்கி வந்து அபிஷேகத்தினால நிரப்பி புதிதான வார்த்தையின் வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சத்தின்படி உங்களுடைய வார்த்தையின் மூலமாக புதிதான கிருபையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். முச்சடி நடுவிலே தோன்றிய மோசே அப்பா, எங்களுக்குள்ளே அப்பா எத்தனை பேர் ஆண்டவரை அதிகமாக உங்களை கண்டடையத்தக்கதாக உங்களை அதிகமாக நாங்கள் பற்றி பிடித்து உங்களுக்கென்று ஜீவிப்பதற்கு உங்களுடைய பெரிதான கிருபையும் அன்பையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க தான் ஆண்டவரே அவர்களை அழைத்து உங்களோட உன்னதமான உங்களோட உள்ளம் கையில் வரைந்திருக்கிறீங்க. அதன்படி ஆண்டவரே அழைத்தவர்கள் அப்பா உண்மையுள்ளவராக நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கென்று நாங்கள் உங்களோட சிலுவையை எடுத்து முன்று நடந்த உலகத்தை பின்பு வைத்து அப்பா உங்களை ஆவியோடு உண்மையோடும் சேவிப்பதற்கு யாவரையும் ஆண்டவரே யாவருக்குள்ள ஒரு புதிதான அபிஷேகத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இசியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா. மோசையின் நடுவில் முச்சடிவாக அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவரே இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியிலும் ஆண்டவரே உங்களோட தரிசனத்தை இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் மூலமாக ஒவ்வொரும் அப்பா உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறன். இப்பொழுதும் கொண்டு வந்திருக்க வார்த்தைகள் கவிதைகள் யாவற்றிலும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசன்னத்தை மட்டுமே அவர்கள் காணக்கூடியதாக இனி அதிகமாக நீங்க முச்சடியிலே காண்பித்தது போல இவர்களை அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை அவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தையும் காண்பதற்கு ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறி அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே நான் நன்றி செலுத்தி யாவரும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமே உங்களுக்கே உரிய அந்த கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். பேசலாடையா, மியூட்ல இருக்கையா
1: உங்களோட?
3: இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அதுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டை

பாசமை செல்லுவையில் பலியாகி பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி

உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர்.

0: ஆமே, நாங்க இரத்த கோட்டைக்குள்ள இருக்கும் பொழுது எந்த விதமான தீங்கும் வராத வண்ணமாக கர்த்தர் எங்கள் யாவரை அவருடைய இரத்தத்தின் கீழ் மறைத்து வைத்து அவரே நிழலாக இருந்து அவரை மகிமைப்படுத்த தந்தை கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வேற போற பாஸ்டர் அப்பா இந்தியாவிலிருந்து இன்றைக்கு முதல் தடவையாக வந்திருக்கிறாங்க. அவங்களை அதிகமாக உங்களோட அன்புல நிரப்பி உங்களோட அபிஷேகத்தினால எங்க உங்களோட வார்த்தை அனுப்ப போற அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஓகே ஓகே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் ஆர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: பொறுங்க பொறுங்க பாஸ்டர், நன்றி சிஸ்டர் டோலி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதித்தோம் ஆராதித்தோம் தேவன நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து சொல்ல போகிறோம். இன்றைய நாளில் முதல் முதலாக இந்தியாவிலிருந்து ரவி மோசஸ் அவர்கள் இன்றைய நாளில் முதல் தடவையாக இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே செய்து கொடுக்க வந்திருக்கார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் சார்பிலும் அந்த ஊழியக்காரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ரபி மோசஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் வார்த்தையின் விளைச்ச நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சாட்சியை சொல்லலாம், வேத வசனத்தை கொடுக்கலாம். இப்பொழுது கொண்டு ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமே.
1: தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் இந்தியா தேசத்து இல்லை, நான் இந்தியா தேசத்திலிருந்து சென்னைக்கு வந்து நேபாள் தேசத்திலிருந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே, கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கும். நேபாள் தேசத்தை பற்றி சொல்லியிருந்தா ரெண்டு ஊழியத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். சர்ச்சை மூலயமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நானும் என் மகனும் மற்ற இருக்கிறோம் இந்த நேபாள் தேசத்துல. நேபாள் ஒரு சிமால் கண்ட்ரி. நான் இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தவர். ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே கிறிஸ்து குடும்பத்திலிருந்தனால தான் இந்த நேரத்தை வந்து நீதி பாஸ் ஐயா கேட்டாரு, நான் ஜாயின் பண்ணுன்னு கர்த்தர் சொன்னாரு. இப்போ தான் இங்கே வந்து கரண்ட் வந்துச்சு. நீங்கள் கால் பண்ண டைமில் வந்துட்டு இப்போ தான் இங்கே கரண்ட் வந்துச்சு சரியான மாதிரி நேபாள் தேசத்தில். ஆனால் கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பா இந்த ஊழியத்தை உங்கள் வல்லமை நான் பயன்படுத்த கர்த்தர் சொல்லிக்கிறார். ஒரு விசுவாசத்துடன் நீ இரு. இந்த கர்த்தர் ஆபரணம் பார்த்து கர்த்தர் சொன்னார், 99 வயசின் போது நீ விசுவாசத்துடன் இரு, உன் நம்பிக்கை வீண்போ என்று கர்த்தர் சொல்லும்போது அது கர்த்தர் வாக்கியத்தை கர்த்தர் சேர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்ம ஒருபோரை கைவிட மாட்டார். இந்த சாட்சி சொல்லணும்னா அதிகமாக இருக்க சாட்சி. ஆனாலும் நான் நேபாள் தேசத்தை வந்து 10 வாட்டி நான் அடிபட்டு என் கை ஃப்ராக்சர் ஆயிட்டு அது இல்லாமல் தேவனுக்காக வைராக்கியம் ஊழியத்தை சேர்ந்து கொண்டிருக்கிறேன். அது இல்லாமல் சுவிசேஷ ஊழியம் வந்து சாதாரண ஊழியம் இல்லை. இந்திய தேசத்தை போல அப்படி இல்லை. நேபாள் தேசத்தை சுவிசேஷம் சொல்லும்போது மறையமாக தான் நாங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் ஊழியத்தை. ஆனால் கர்த்தரோட வல்லமையினார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு போற கைவிட மாட்டார். இந்த நேரத்தை வந்து உங்களை யாவையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தேவ இந்த சாட்சி சொல்றதுக்கு எனக்கு நேற்று கேட்டீங்க, அதை சாட்சி இந்த நேரத்தை வந்து நான் சொல்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ பயப்படாத, கலங்காத, தீயாத. கர்த்தர் இன்னொருக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் சொல்லும்போது என் வாழ்க்கை சம்பவத்தை நடத்த பற்றி நான் சொல்றேன். இந்த 2026 அந்த ஆகஸ்ட் 26 நேபாளோட புரோடஸ் இந்த அது தீ விபத்திலிருந்து 5000 மெம்பர் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. அதே இல்லாமல் கர்த்தர் அந்த தரிசனத்து மூலயமா நேபாள் தேசத்தை ஒரு பகுதியின அழிப்பு சொன்னார் கர்த்தர். மில்லிய சத்தத்தை வச்சு கர்த்தர் என்னோட கூட பேச ஆரம்பிச்சாரு. அப்ப நான் சொன்ன பாஸ்டர் இங்க இருக்க நேபாள் பாஸ்டருக்காக நான் சொன்னேன், இதுக்காக நீங்க ப்ரே பண்ண சொன்னேன். அவங்க ப்ரே பண்ண ஏனோதானம் இருந்தாங்க. அது கோப அக்கறினால் தான் இந்த நேபாள் தேசத்தை வந்து இப்போ நேபாள் தேசத்தை வந்து இப்போ இது பாதுகாத்துக்குள்ள. ஆனால் கர்த்தர் இப்போ வந்து நிறைய உதவி செய்திருக்கார். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏனென்றால் தேவன் ஒரு போரும் எங்களை மத்திய அசைபாடு கொண்டிருக்கிறனால தான் கர்த்தர் இந்த குளத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த நேபாள் தேசத்தை வந்து சாட்சியாக நிற்று காரணமே விசேஷமா என்னை கத்த அழைப்பை கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் நான் வந்து சென்னை பகுதியிலிருந்து நான் பேனர்ல ஊழியத்தை செய்து கொண்டு கத்தர் அந்த இடத்துல நீ போ நேபாள் தேசத்துக்கு போய் நீ ஊழியத்தை செய் சொல்லிட்டு நான் நேபாள் தேசத்தை போயிட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 2025 தானே வந்த இங்க நேபாள் தேசத்துல ஒரு குதிரமான இடத்தும் ஒரு விக்கிராத ஆராத இடத்தும் அது அது இல்லாம எங்க சுவிசேஷம் போனாலும் ஏதோ வார்த்தை சொன்னாத்தான் ஏதோ திட்டு வாங்கிட்டு ஏதோ ஏதோ வார்த்தை சொன்ன திட்டு வாங்கிட்டு அந்த சுவிசேஷம் சொல்லிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருங்க ராசி வருகிறாங்க, கர்த்தருங்க ராசி வருகிறாங்க, கர்த்தருங்க ராசி வருகிறாங்க, கர்த்தருங்க பெரிய காரியத்தை செய், கர்த்தருங்க பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏனென்றால் கர்த்தருங்க பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆவியான உங்கள் வழி நடத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய காரியத்தை கத்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றா தேவ ஆவியானத்தான் எங்களை வழி நடத்த கொண்டிருக்கிறார். இப்ப விபத்து இருக்கும்போது கத்த எத்தனை பேர் வந்து வாலி எத்தனை பேர் வந்து கடினமான நேரத்தை அந்த ஊழியத்தை வந்து என்னை வழி நடத்த கொண்டிருக்கிறார். இந்த சாட்சி கொடுத்துக்கு இந்த பாஸ்டருக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேபாள தேசத்துக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த மற்ற கடினமான நேரத்தை நான் ஊழியத்தை சேர்ந்து கொண்டிருக்கேன். இந்த நேரத்துல ஏனென்றால் நான் ரெண்டு சபை வீச்சு நடத்து கொண்டனால்தான் அநேக வந்து ஊழியத்தை பிரோஜமா இருக்க கத்த சொல்கிறார். இன்னைக்கு நேற்று காலை 4 மணிக்கு கால் பண்ணி பேசுவேன் பாச நான் ஒரு சாட்சி ஆயிடுச்சு நான் சொல்வேன் சொன்னேன். சாட்சி கொடுத்த கத்திரிக்க மகிமை உண்டாட்டும் ஒரு பெரிய காரியத்தை செய்த கத்திரிக்க மகிமை உண்டாட்டும். பாஸ்டர் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர் இந்த சாட்சி கொடுத்தக்கா நன்றி.
2: வார்த்தையை கொடுக்க முடியுமா பாஸ்டர்?
1: வார்த்தை என்னால கொடுக்க முடியாது, சாட்சி தான் நான் சொல்றேன்.
2: நன்றி பாஸ்டர். நீங்கள் நேபாள் தேசத்தில் இருந்து முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக உங்களுக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறோம். சிஸ்டர் டோலி, உங்களுக்காக நாங்கள் பாடுபட்டு ஜெபிக்கிறோம். காரணம் நேபாள் தேசத்திலே நீங்கள் போய் ஊழியம் செய்யும் பொழுது அநேக எதிர்ப்புகள் வரும் எனக்கு தெரியும். நேபாள் தேசத்திலே அநேக பிரச்சனை உண்டு என்றாலும் நீங்கள் நேபாள தேசத்திலிருந்து முதல் தடவையாக இந்த சங்கமா வானொலியிலே வந்து சாட்சியை சொன்னீர்கள். மிகவும் ஆச்சரியம் வாய்ந்த பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசிரியப்பாக தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் வந்து சாட்சியை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. நன்றி பாஸ்டர், நன்றி.
1: நன்றி. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் ஆசிரியர் ஒன்னொரு பிரேயர் கிருஷ்ணன் இந்த இடத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நேபாள் தேசத்தை வந்து இந்து கண்ட்ரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்து வந்து 14 பேர் வந்து பாஸ்டர் தமிழ் பாஸ்டர் சேர்த்துருக்காங்க. இங்கே அந்த இடத்தை போயிட்டு நான் பார்த்து வந்திருக்கேன். நான் அந்த மலை பெய்த பயங்கரமாக பெய்த இடத்த வந்து கத்த போ சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாடி பிரிச்சதுக்காக ஃபர்ஸ்ட் உதவி செய்து நான் தான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் போது கத்த செய்ய சொன்ன அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஏனென்றா எனக்கு இன்னைக்கு கால் பண்ணது அப்போ தான் எனக்கு லேண்ட் வந்துச்சு. அப்போ இங்கே நேபாள் தேசத்தை அப்போ தான் நான் உடனே ஜாயின் பண்ணிட்டு உங்களை இன்றைக்கி கால் பண்ணி எடுத்து வந்து ஜாயின் பண்ணிட்டு இதை பண்ணேன். நேற்று ரெடி ஆயிருந்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், சாட்சி சொல்லுங்க கர்த்தர் சொன்னார். உங்கள் மூலியமாக நான் சாட்சி சொல்றேன். கர்த்தர் ஆசி அளிப்பா ஒரு பெரிய காரியத்தை சொல்ல. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ.
2: நன்றி, நன்றி. இதுவரை நேரமும் பாஸ்டர் ரவி மோசஸ் நேபாள் தேசத்தில் இருந்து எடுத்திருக்கிறார். அவர் தமிழ் கொஞ்சம் கற்றுக்கொண்டார். நேபாள தேசத்தில் என்ன லாங்குவேஜ்னு தெரியாது. தமிழை கொஞ்சம் கற்றுக்கொண்டு இந்த சாட்சியை சொன்னார். மிகவும் ஆசுவமாக இருந்தது. கர்த்தர் அந்த மகனை ஆசைப்பார். தொடர்ந்து பாஸ்டர் ரபி மோசுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர் வாழ்க்கையை செய்வார். ஊழியர்கள் பெருக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் முதல் தடவையாக பாஸ்டர் ராஜதுரை அழைக்க போகிறோம். முதல் தடவையாக இந்த சங்கமா வானொலியிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே செய்து கொடுக்க வந்திருக்க இதுதான் முதல் தடவை. இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும், 97 ரேடியோவில் நாங்கள் தொடர்படுத்திக்கிறோம். அதை கேட்டுக்கொண்ட பிள்ளைய சாரும் அந்த ஊழியக்காரனை நாங்கள் வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜதுரை.
3: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பாருங்கள். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்?
3: நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். உங்களுடைய ஊழியத்தை பற்றி, அதாவது ஊழியம் உங்க எங்க நடக்குது, ஒரு சிறு ஒரு தலையங்கத்தை கொடுங்கள். உங்களுடைய ஊழியம் எங்க செய்கிறீங்க, இந்த சபையின் பேர் என்ன, அப்படி உங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்லிவிட்டு செய்தியை தொடங்கள் பாஸ்டர்.
3: ஓகே ஐயா. ஆண்டவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்திற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பதாக அருமையான நம்முடைய ஐயா சீனி மகேந்திரன் ஐயாக்காக ஆண்டு ஸ்தோத்திரம். முதல் முறையாக என்னையும் இந்த அந்த அந்த காணொலி மூலமாக என்னை அழைத்து செய்தியை கொடுக்க செய்த ஐயாவுக்கு அதிக நன்றியுள்ளவனாக காணப்படுகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் மாஷ்பக் ராஜதுரை. நான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னை பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை கிறிஸ்து கோயில் சுவிசேஷ திருச்சபை என்கிறதான சபையை நடத்தி கொண்டு வருகிறேன். எனக்கு நல்ல மனைவி, ரெண்டு பிள்ளைகள் உண்டு. ஒரு சிறிய சபையும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலே பார்க்கும் பொழுது நாம் அதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி இதயத்தோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமாய் கொடுத்த அந்த நல்ல சந்தோஷமான காலை நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியது. அந்த புதிய கிருபையோடு கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் கத்தர்தாமே. அப்பா, வார்த்தைகளை எங்களுடைய காதுகளிலே துணிக்க பண்ணுங்க. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை பாராட்டுங்க. அப்ப தடையெல்லாம் நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். முதலாவதா இது முதன் முறையாக நான் செய்து கொடுக்கிறேன். சரியா கேக்குது ஐயா? கேக்குது இல்லையா?
1: கேக்குதா?
3: ஓகே ஓகே ஓகே. கத்தர் நல்லவர். இந்த நாளும் கூட
2: 45 நிமிஷம் தான் பேசுங்க. 45 minutes.
3: ஓகே ஓகே ஓகே ஓகே. ஆண்டவர் மகிமையுண்டாவதாக. இந்த நாளும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதனாலும் கூட நமக்கு எல்லாருக்கும் வேதத்தில் தெரிந்த நல்ல அறிமுகமான ஒரு பகுதி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4 அதிகாரம், 4 அதிகாரம் அதிலே 35 வசனம் முதல் 41 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4 அதிகாரம் 35 வசனம் முதல் 41 வசனம் வரைக்கும். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோர் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட இந்த வேத வசனம் நமக்கு நன்றாக அறிமுகமான தெரிந்த ஒரு வசனம்தான். இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இதை பார்க்கும் பொழுது அவர் ஆண்டு அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படகிலே ஏறி அவர்கள் பிரயாணப்பட ஆயத்தமாகி அவர்கள் பிரயாணப்பட்டும் கொண்டிருக்கிறார்கள். பிரயாணப்பட்டு கொண்டிருக்கையிலே நடுவிலே பார்க்கும் பொழுது திடீரென்று சொல்லி புயல் எழும்புகிறது, காற்று அடிக்கிறது, கப்பல் சேதம் ஆகிற அளவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே வருகிறது. ஆனாலும் அந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தபடினாலே எந்த சேதம் அணுகாதபடிக்கு அவர்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள், அக்கறைக்கு போய் பத்திரமாக அவர்கள் சேர்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது உலகத்திலின் காரியத்திலே பார்க்கும் பொழுது உலகத்திலே புயல்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சீசனிலே புயல்கள் வருகிறது. அந்த புயல்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் நாட்டை சேதப்படுத்துகிறது. புயல்கள் என்ன செய்கிறது, அழிவை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. அதே போல மனிதருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது பிரச்சனைகள், புயல்கள் வாழ்க்கையிலே வருகிறதாய் காணப்படுகிறது. மனிதருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் புயல்கள் அடிக்கும். அதை லைஃப் ஸ்ட்ராம்ஸ் என்று சொல்லி சொல்வார்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் இந்த உலகத்திலே புயல் வரும்போது அந்த புயலை விரும்புகிறது இல்லையோ, ஏன் என்று சொன்னால் அந்த புயல் அழிவை கொண்டு வரும். அது ஒரு பெரிய சேதத்தை கொண்டு வரும், பொருட்களை சேதப்படுத்தும், அந்த நாட்டை சேதப்படுத்தும். ஆகவே புயலை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதே போல வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் வரும், அதை யாரும் தவிர்க்க முடியாது. பிரச்சனைகள் வரும். புயல் என்கிறது பிரச்சனையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த பிரச்சனையை, புயலை யாரும் நாம் தவிர்க்க முடியாது. அந்த நேரத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வாழ்க்கை பிரச்சனையிலே போராட்டங்கள் வரும் பொழுது அதை நாம் எப்படி மேற்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உலகத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள், புயல்கள் உண்டு. வாழ்க்கையிலே வரும். சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியிலே புயல்கள் இருக்கும். பொருளாதார ரீதியிலே எந்த சூழ்நிலையிலும் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு பொருளாதார தடைகள். ஜெபிப்பார்கள் ஆனால் முன்னேறி செல்ல முடியவில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்ப்பார்கள். ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது பணப்பிரச்சனைகள், பணம் கடன் பிரச்சனைகள். எவ்வளவுதான் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் உழைத்தாலும், ஓடி உழைத்தாலும் அந்த புயல் பிரச்சனை, அவர்களால் கடனிலிருந்து வெளியே வர முடியாத பல சூழ்நிலைகள். இன்னும் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது ஆரோக்கிய பிரச்சனை, சரீரத்திலே பலன் இல்லாமல் அடிக்கடி நோய், ஒரு நோய் விட்டால் அடுத்தது ஒரு நோய். இப்படியாக வாழ்க்கையிலே புயல், வியாதி என்கிற புயல் இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் அடிக்கிறது. இன்னும் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது குடும்பத்திலே சமாதான கேடுகள், சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை. குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்குள்ளே சமாதான கேடுகள், அப்படிப்பட்டதான பிரச்சனைகள். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வேலையிலே பிரச்சனைகள். சரியாக வேலை இருந்தும் வேலை செய்ய முடியாதபடிக்கு வேலையிலே ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோடு கூட காணப்படுகிறார்கள். அல்லது இன்னும் அநேகரை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது உலகத்திலே வேலையிலே கஷ்டம் அல்லது வேலை இல்லாத ஒரு நிலைமை. குடும்பத்திலே வேலை இல்லாமல் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர இன்னும் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையிலே மனிதன் கடந்து போய் கொண்டிருக்கிறான், ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். யாராயிருந்தாலும் அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை தவிர்க்க முடியாது. நாம் எதிர்பார்க்கிற புயலும் உண்டு, பிரச்சனைகளும் உண்டு, எதிர்பார்க்காத பிரச்சனைகளும் உண்டு. எதிர்பார்க்கிற பிரச்சனைகள் என்ன? தவறுகள். ஆண்டவருக்கு விரோதமாக தவறுகள் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், பிரச்சனைகள் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் சில நேரத்தில் எதிர்பார்க்காத புயல் நம்முடைய வாழ்க்கையில் வரும். என்னவென்று சொன்னால் நாம் அதிகமாக நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு கடந்து போவார்கள். சில நேரத்தில் எதிர்பாராத நஷ்டங்கள் நம்முடைய குடும்பத்திலே வரும், திடீரென்று சொல்லி வரும், எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். வேதத்திலே பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ரெண்டு மனிதன் காணப்படுகிறான். அந்த ரெண்டு மனிதனும் பார்க்கும் பொழுது வீட்டை கட்டுகிறான். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான், இன்னொரு மனிதன் மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வீட்டை எங்கே கட்டுகிறார்கள் என்பதை குறித்து பிரச்சனை இல்லை. ஆனால் இதனை பார்க்கும் பொழுது ரெண்டு இடங்களிலும் வெள்ளம் வருகிறதாம் போகிறது. நல்லா புரிய வேண்டும். வேதத்தில் அது காணப்படுகிறது. வேதத்திலே மத்தேயு 5:45 பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான வீட்டிலேயும் கூட காற்றும் மழையும் பெய்யதான் போகிறது. ஆகவே புயல் வராது என்று சொல்லவில்லை. நல்லோர் மேலும் வேதம் சொல்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே விசுவாசியாயிருந்தாலும் மற்ற ஜனங்களாயிருந்தாலும் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்தித்தனாகும். ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவிலே, வாழ்க்கையை போய்கொண்டிருக்கிற பாதையிலே, போராட்டங்கள் நடுவே, துன்பங்கள் நடுவே, நம்முடைய வாழ்க்கையில அவமானத்தின் நடுவிலே, நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு 3 பாயிண்ட் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது வாழ்க்கையில புயல் என்பது பிரச்சனையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த புயலின் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:35 நான் வாசித்ததான வசனத்திலே மீண்டும் ஒரு விசை கூட நான் வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்றார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த வசனத்திலே வாசித்ததை நீங்கள் கேட்டீர்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்கள் இயேசுவை அழைக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சீஷர்கள் இயேசுவை அழைக்கவில்லை. சீஷர்களுடைய யோசனையும் அல்ல, அது இயேசுவினுடைய திட்டம். அக்கறைக்கு போக வேண்டியது இயேசுவினுடைய திட்டமாக இருந்தது. அதாவது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீஷர்கள் இயேசுவினுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இயேசுவின் சித்தத்தை அந்த சீஷர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து இருந்தால், ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் நாம் இருந்தால், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பிரச்சனை வராது என்பது அல்ல, பாடுகள் வராது என்பது அல்ல, போராட்டங்கள் வராது என்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வராது என்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள் வராது என்பது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், புயல் வீசாது என்பது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில புயல் வீசும் என்பதை மறந்து போகக்கூடாது, பிரச்சனைகள் வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் ஒருவேளை மனதிலே தோன்றலாம், நம்ம இருதயத்தில் நினைக்கலாம், ஏன் நான் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் தானே இருக்கிறேன், அப்ப எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தானே கிடைக்கணும், நான் எப்பவுமே நல்ல சந்தோஷமா தானே இருக்கணும்னு நினைக்கலாம். அது உண்மைதான், உங்களுடைய கேள்வி உண்மைதான். ஆனால் வேதத்திலே புயல் பிரச்சனைகள் வராது என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த புயலின் மத்தியில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் நாம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருக்கிறதுனாலே எந்த பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், துன்பங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. என்று சொன்னால் நாம் விசுவாசிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் அதை மேற்கொண்டு ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். வேதத்திலே இதற்காக நன்றாக ஒரு அறிமுகமான நல்ல ஒரு மனுஷனை உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். பார்க்கும் பொழுது யோபு என்கிற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோபு இந்த மனுஷனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல தெரிந்த ஒரு மனிதன், நல்ல அறிமுகமான ஒரு மனிதன், அடிக்கடி நாம் தியானிக்கிறதான ஒரு மனிதன். இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த யோபு 1:1 பார்க்கும் பொழுது ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அறிமுகம், அவனை குறித்து ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அதை நல்லா குறிப்பு நல்லா பார்க்கணும். தேவனுக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷன், நன்றாக வாழ்ந்த ஒரு மனுஷன், எல்லா ஆஸ்திகள், எல்லா செல்வங்கள், எல்லாவற்றையும் பெற்றிருந்த ஒரு மனுஷன், பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், நல்ல வயல்கள், நல்ல ஆடுகள் மாடுகள் என்று சொல்லி ஒரு நல்ல ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, எதிர்பாராத ஒரு புயல் ஒரு நாள் வந்தது, எதிர்பாராத பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த பிரச்சனைகளை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. என கண்பான தேவ ஜனமே, அந்த யோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த யோபு எப்படி நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோபு 27:3 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோபு 27:3 என் உதடுகள் தீமையை சொல்வதில்லை, என் உதடுகள் தீமையை சொல்வதில்லை. அப்படிப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை அவன் இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான், தன்னுடைய செல்வங்களை இழந்தான், தன்னுடைய சொத்துக்களை இழந்தான், தன்னுடைய எல்லா மனைவியை தவிர மீது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். சோதனை மேல் சோதனை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, பாடுகள் மேல் பாடுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லாவற்றை இழந்தாலும், வேதத்திலே வாசிக்க நாம் கேட்ட விதமாக, வாசிக்கிற விதமாக 27:3 என் உதடுகள் தீமையை சொல்வதில்லை. அதாவது அவன் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவன் ஆண்டவரை குறித்து அவன் எதையும் பேசலை. ஆண்டவரை அவன் வேறு விதமாக அவன் பேச, ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ஒன்றுமே சொல்லலை. அவன் பல அநேகரை குற்றப்படுத்தவில்லை, இது இவங்களால் தான் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலை. எனக்கு ஆண்டவர் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி ஆண்டவர் மேலேயும் அவனுக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன்னு சொன்னால், அந்த பிரச்சனையின் மத்தியிலே, தன்னுடைய போராட்டங்கள் மத்தியில், தன்னுடைய நாவை குறித்து அவன் மிகவும் கவனமாயிருந்தான். தன் நாவிலே அவன் பாருங்க, அவன் எந்த பிரச்சனை அவன் பற்றி அவன் பேசாதபடிக்கு அவன் தேவனிடத்தில் மாத்திரம் விசுவாசத்தோடு கூட அவன் காணப்பட்டான். இப்படி நாட்கள் கடந்து போய் கொண்டிருந்த சூழ்நிலையிலே தன்னுடைய தான் மிகவும் அதிகமாய் நேசித்த அந்த மனைவி கூட சொல்கிறாள், தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடு, இன்னும் இந்த பிரச்சனையில் நீ இருக்கணுமா, இந்த தேவனை நீ வணங்கணுமா, இந்த தேவனை நீ ஆராதிக்கணுமா, இவ்வளோ பாடு, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம், ஆனாலும் இன்னும் அந்த தேவனை நீ வச்சிட்டு இருக்கிறியே, இன்னும் அந்த தேவன் மேலேயே நீ நம்பிக்கை வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி பாருங்க. தன் அதிகமாய் நேசித்த ஒரு மனைவி கூட அவளை

எப்படியாவது நம்ம மேல வந்துடலாம் சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க மனைவிகள். ஆனா யோபினுடைய மனைவி அப்படி இல்லை. அவ சொல்றா, தேவனை தூஷித்து நீ செத்துப்போ, இவ்வளோ இந்த தேவனை இவ்வளோ நம்பிட்டு இருந்த பார், நம்ம பிள்ளையை இழந்துட்டோம், இவ்வளோ சொத்துக்களை இழந்துட்டோம், இவ்வளோ ஆடு மாடுகளை இழந்துட்டோம், நமக்கு இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு, இன்னுமா அந்த தேவனை நீ வணங்கணும், நீ தேவனை அந்த தேவனை தூஷிச்சுட்டு ஜீவனை விட்டுரு செத்து போயிருந்த. ஆனா அவன் பாருங்க, அந்த நேரத்தில் அந்த அவன் ரொம்ப நிதானமா தன்னுடைய நாவை பாதுகாத்து கொண்டான். அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீ பைத்தியக்காரி போல நீ பேசாதே, எவ்வளவு பாடுகள் வரட்டும், எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும், நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரட்டும், ஆனால் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற வேண்டாமா? அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. நம்ம யாருனா தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமா? வாஞ்சிக்க மாட்டோம், நம்ம விருப்பப்பட மாட்டோம். ஆனால் யோபு சொல்கிறார், இவ்வளவு நாள ஆண்டு விட்டு வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருந்த நன்மை பெற்றுக்கொண்ட ஏன் தீமையை பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் விசுவாசத்துல வல்லவனா இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் நீதிமானாய் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த புயல் மத்தியில் பிரச்சனை மத்தியில யோபு தன்னுடைய வாயை தன்னுடைய வார்த்தையை அவர் காத்து கொண்டார். பாருங்க, அந்த புயலின் மத்தியில் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அந்த புயலின் மத்திலையும் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார், உண்மையை காத்து கொண்டார். பாருங்க, அவர் அவ்வளவு நேர்மையா இருந்ததுனால பாருங்க, ஒரு நாள் வந்தது, ஒரு காலகட்டம் வந்தது, ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், மறுபடியும் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்கிறார், அவர் பாருங்க, அவருக்கு தெரியும் இது எல்லாம் தேவ சித்தத்தின்படி தான் நடக்கிறது, இதெல்லாம் தேவன் சித்தத்தின்படி தான் நடக்குது, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிற, ஆகவே நான் பயப்பட மாட்டேன், சித்தத்தின் வழியாக தான் நான் போய்கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் தேவன் நிச்சயமா என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின்படி பாருங்க வாழ்ந்தார். அதே போல ஆண்டவர் அந்த ஏற்ற நேரம் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில எதை எதையெல்லாம் இழந்தாரோ, எதை எதையெல்லாம் அவரை விட்டு போனதோ, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ரெண்டு மடங்காக ஆண்டவர் திருப்பி கொடுத்தார், இரட்டத்தனையாக ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். யோபு அதான் சொல்கிறார். பாருங்க, யோபு 42:2 சொல்லும் பொழுது, தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், தேவரீர் நீர் சகலவற்றையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் சாட்சியாய் அவரை சந்தோஷமாய் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் யோபுக்கு தெரியும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சமாதானக்கேடுகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் நிந்தைகள் கண்ணீர்கள் வந்தாலும், என்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், என்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் என்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி பாருங்க. விசுவாசத்தோடு இருந்தார் அவர், இரட்டத்தனையாய் அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். யோபு கடைசி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சொல்லும் பொழுது, யோபு முன்னிருந்ததை பார்க்கலும் ஆண்டவர் பின்னிலமையை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் அவரை நிரப்பினார். என கண்பான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் ஒருவேளை பாரத்தோடு கூட துக்கத்தோடு கூட பலவிதமான தேவைகள் மத்தியிலே, ஒருவேளை அநேக சில நேரத்திலே அந்தரங்க காரியங்களிலே யாரும் வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைப்படாதீங்க, நீங்க தேவனுடைய சித்தத்தின் மையத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. நம்முடைய தேவன் பாதியில் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, அவர் நம்மை முழுபரியந்தம் நம்மை நடத்தி எப்படி சீஷர்களை அக்கறைக்கு போய் சேர்த்து சுகமாய் தங்க பண்ணினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாதி வழியில விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, நம்மை அப்படியே ஆண்டவர் அடுத்த பகுதிக்கு கொண்டு போய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரச்சனைகளை நம்மை விட்டு விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே ஒன்றை மற்றும் முதலாவதாக நான் சொன்னேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் தான் இருக்கிறேன், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படணும். ஏன்னா நான் சொன்னேன், சீஷர்களுடைய திட்டமல்ல அக்கறைக்கு போவது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம். ஆண்டவர் தான் கூப்பிட்டார், இயேசு தான் கூப்பிட்டார், வாங்கள் அக்கறைக்கு போவோம். நடுவழியிலே புயல் வந்தது, ஆனால் அவர்களை அந்த புயல் எதுவும் சேதப்படுத்த முடியவில்லை. இரண்டாவதாக, அந்த புயல் வாழ்க்கை பிரச்சனையின் நடுவிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக சொன்ன தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை அது நம்பிக்கையுடன் சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய படகில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையின் படகில் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் பார்க்கும்போது நான் வாசித்ததான பகுதியிலே மார்க்

நான்காம் அதிகாரம் 36 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். நல்லா கவனிக்கணும், அவர்கள் சீஷர்கள் இயேசுவையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசும் அவர்களோடு கூட பிரயாணத்திலே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில், எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே எல்லா விதமான காரியங்களிலே இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து அவர் பார்த்து கொள்வார் என்பதை நாம் நம்பிக்கையோடு கூட காணப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்கிறதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். பிரச்சனை வரும், அதை அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை படகிலே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேகர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. புறஜாதி நமக்கு ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரும், புறஜாதியார்களுக்கும் பிரச்சனை வரும். நீங்கள் நிறைய நியூஸ் சேனலில் பார்க்கலாம், நீங்கள் நிறைய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அநேகர் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, சில பாடுகள் இருப்பாங்க, வியாதியில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை சுமந்து கொண்டார் வந்தது. ஆனால் நீங்கள் நம்ம நியூஸ் சேனலில் பார்க்கலாம், அநேக புறஜாதிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு மடிந்து போகிறார்கள். இயேசு அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை, இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறபடினாலே நம்மை எதிர்கொள்ள வேண்டிய நம்ம தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதை வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:13 வசனத்தில் இப்படி சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அமேன். பாருங்க, நமக்கு எப்படி ஆண்டவர் பாருங்க, அந்தந்த நேரத்தில் பலனற்ற வேலையிலே, போராட்டமான நேரத்தில், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, கண்ணீரின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய தைரியத்தையும் கர்த்தர் புதிய பலத்தையும் நமக்கு கொடுக்கறதுனால பாருங்க, செய்ய முடியாத காரியத்தையும் நம் மேற்கொள்ள முடியாத காரியத்தையும் செய்வதற்குரிய பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலனை அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலத்தை அடைவாங்க. அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. எனக்கு அன்பான கர்த்தருக்கு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை படகில் நம்மோடு கூட இருந்தால் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது, அவர்களுக்கு காத்திருக்கிறவர்கள் கைவிடப்பட்டு போவதே கிடையாது. ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கை படகிலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இயேசுவை விட்டுடுறாங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பல நல்ல கொஞ்சம் வசதி வரும்போது, நல்ல கொஞ்சம் செல்வங்கள் வரும்பொழுது, இல்லையா, கொஞ்சம் பணங்கள் கைகளில் வரும்பொழுது எல்லாரும் அந்த உலகத்தின் காரியத்தை தான் பார்க்கிறார்கள் தவிர இயேசுவை விட்டு விடுகிறார்கள். இயேசு அவர் அந்த வீட்டில் இல்லாதவர்களாக காணப்படுகிறார். ஆகவே முதலாவதாக நம்மை ஆராய்ந்து கொள்வோம், உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறாரா? இன்னைக்கு அநேகர் பாவம் செய்கிறது நிமித்தமாக இயேசுவை விட்டு விடுகிறார்கள். அவங்களுக்கு தெரியல, என் கூட இயேசு இல்லை, நான் செய்கிற கர்மம் இயேசு என்னோட என் கூட தான் இருக்கிறார் நினைச்சுக்கிறாங்க. இல்லை, ஒருவேளை பாவம் செய்து இயேசுவை நாம் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இயேசுவை மறுபடியும் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை மன்னியுங்க, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன், என்னை விட்டு போகாதீங்க, என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அநாடி தேடி ஓடி போகும்பொழுது எவ்விதமான பெரிய பாவமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது மன்னித்து நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது அந்த நம்முடைய படகில் வாழ்க்கை பயணத்தில் இயேசு இருந்தால் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணும், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும், நம்ம நினைக்கலாம் நம்முடைய படிப்பை வைத்து, நம்முடைய சாமர்த்தியத்தை வைத்து நான் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொள்வேன், எப்படியாவது நான் மேற்கொண்டு போயிருவேன், என்னுடைய ஞானத்தை வச்சு நான் போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒன்றுமே செய்ய முடியாது, இயேசு இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது எல்லா விதமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும், இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் சாத்தான் எளிதில் மேற்கொள்ளுவான், சாத்தான் நம்மை மேற்கொண்டுருவான், சாத்தானின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும். ஆகவே ஜாக்கிரதையோடு கூட இயேசுடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். கத்தர் நம்மை நடத்தி ஒரு பிள்ளையை நடத்தி கொண்டு போவது போல கத்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஆகவே வேதவசனம் சொல்கிறது, ஏசாயா 43:2 வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏசாயா 43:2 வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு